0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.

0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தைனை யாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே என்று முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி புதிய தொடக்கங்களை வரவேற்போம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு நமது அருள்மணி மாலை நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியில் முதலில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது.

நேரம் 6:07. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விநாயகர் உருவத்தின் ஆன்மீக தத்துவமாக சொல்லப்படுவது அவரது பெரிய தலை, பரந்த அறிவையும் ஞானத்தையும் குறிக்கிறது. பெரிய காதுகள், மற்றவர்கள் சொல்வதை பொறுமையாகவும் அதிகமாகவும் கேட்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சிறிய வாய், குறைவாக பேச வேண்டும் என்ற தத்துவத்தை கூறுகிறது. மூஞ்சுறு வாகனம், பேராசை மற்றும் அகந்தையை கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் என்பதை மூஞ்சுறு வாகனம் உணர்த்துகிறது என்பதாக சொல்லப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் TL மகாராஜன் பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை சோமு.

நேரம் 6:11. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருவது சிவபெருமானை போற்றி வரும் பாடல். இது கே ஜே யேசுதாஸ் பாடியது. செம்பனார் கோவில் சண்முகம் என்ற இந்த பாடலுக்கு இசை TC ராதாகிருஷ்ணாஜி.

0: கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பா மாலைகளை வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க கங்கை அமரன், தீபன் அருணாச்சலத்தின் வரிகளுக்கு இசை எம் சசிதரன்.

நேரம் 6:21. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பி. சுசீலா பாடிய பாடல் இது. தவசீலனின் வரிகளுக்கு இசை கே. வீரமணி.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து வரும் பாடல். சூளமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் இது. மாயவநாதனின் வரிகளுக்கு இசை சூளமங்கலம் ராஜலட்சுமி.

நேரம் 6:29. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஐயப்பனை போற்றி புகழ்ந்து வரும் பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர் ஜெய விஜயா.

நேரம் 6:33. அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஜிகே பாடியது. பாடலுக்கு இசை TA கல்யாணம்.

நேரம் 6:36 நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காயல் ஏ அர்ஷேக் முகமது பாடியது. பாடலுக்கு வரிகள் ஏ அன்வர் பாஷா, இசை ஜான் பீட்டர்.

0: டிஎல் மகாராஜன் பாடியிருந்த பாடலை கேட்டும் பாடலுக்கு இசை சோமு. களிமண்ணால் உருவான உடல் மீண்டும் மண்ணோடு மண்ணாக இயற்கையோடு கலக்கிறது என்ற ஆன்மீக தத்துவத்தை உணர்த்தவே விநாயகரது சிலை உருவம் நீர்நிலைகளில் கலக்கப்படுகின்றது. நேரில் அனைவருக்கும் இந்த நாள் அனைவரது வாழ்விலும் புதிய தொடக்கங்களும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் தெரிவித்து அருள்மணி மாலை நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது.
1: அருள்மணி மாலை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா, பல்வேறு துறைகளில் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய

0: அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 100,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில், அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2,240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3,565 சிறப்பு பேருந்துகள் கிணாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர

0: காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 எட்டு மணி வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இடம்பெறப்போகுது. அதைத் தொடர்ந்து 8:00 to 9:00 வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கடிதங்கள் வழியே நேர்களாகிய உங்களது பெயர்களுடன் வந்து இடம்பெற இருக்கு. 9:00 to 10:00 வரை கலக்கல் அரங்கம், தொடர்ந்து 10:00 to 11:00 வரை மோதக கரத்தானி, விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, தொகுத்து வழங்கியவர் ராதா கிரிதரன், தொகுப்பு ஜெயலட்சுமி. 11:00 to 12:00 வரை இசையோடு ஒரு சந்திப்பு, வாய்ப்பாட்டு கலைஞர் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ராதா கிரிதரன், தொகுப்பு ஜெயலட்சுமி. தொடர்ந்து இன்று நண்பகல் 12:00 to 1:00 வரை ரெட்ரோ நேரம், 1980s and 1990s வெளிவந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. தொடர்ந்து 1:00 to 1:55 வரை நம்ம வந்து கேட்போம், அதாவது 1:00 to 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்து கேட்போம். அதைத் தொடர்ந்து 1:45 to 1:55 வரை சிறிய செய்திகள் கேட்டுட்டு தொடர்ந்து 1:55 to 2:00 வரைக்கும் வந்து நிகழ்ச்சி குறிப்புகள் வந்து மீண்டும் கேட்போம். இன்று பிற்பகல் 2:00 to 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சி, 2:55 to 3:00 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து 3:00 to 4:00 வரைக்கும் இசை கொண்டாட்டம், திரைப்பட பின்னணி பாடகர் செந்தில்தாஸ் வேலாயுதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து 4:00 to 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 to 6:00 வரை பூந்தென்றல், 6:00 to 6:30 வரை பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களின் தொகுப்பு. 6:40 to 7:00 வரை என் விருப்பம், தொடர்ந்து 7:00 to 7:30 வரை நம்ம வந்து திரைகாணம் இந்த நிகழ்ச்சி கேட்போம். 7:30 to 7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து 7:55 to 8:00 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று 8:00 to 9:00 வரை நீ கோரினால் இந்த நிகழ்ச்சி, 9:00 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசி

ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று இரவு 9:15 பத்து மணி வரை எண்ணினிய பொன்னிலாவே, 10 to 11 மணி வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 நள்ளிரவு 12 மணி வரை மனசு மயங்கும் மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுக்காக ஒளி உலா வர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள்.

இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரம் 7:01. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது நான் உங்க மரியம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து நிகழ்வுகளை கொண்டாடுற நேர்கள் அனைவருக்கும் மட்டுமின்றி செயல்களின் துவக்கமானவனுக்கும் தமிழ் கடவுளின் தனையனுக்கும் பெற்றோரை உலகம் ஆக்கியவனுக்கும் மற்றும் நம்முடைய விவித் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கூறி நம்முடைய வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியை இனிதே துவக்கலாம்.

அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடலை கேட்டும் விஷால் தத்லானி உடன் பாடியிருந்தார். பாடலுக்கு வரிகள் விவேகா, வேதாளம் இந்த திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியா 7:06. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2025-26 உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருதை பெற்றவர்கள் யார்? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. அதாவது 2025-26 உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருதை பெற்றவர்கள் யார்? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அடே
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்ப்பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2029 ஆண்டுக்குள் 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும் 52 கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள

0: இந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார். இந்த இருநாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும் பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பாலகங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் ஒருவார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951 அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தி தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய 2 முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக

0: பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின் போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் சரியா 7:25. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலு சார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்தே லைவ்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
0: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 7:32. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, 2025 மற்றும் 2026 ஆம் ஆண்டிற்கான உயிர்ம உழவர்களுக்கான நம்மாழ்வார் விருதை பெற்றவர்கள் யார்? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம முதல்ல ஐ திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டோம் இல்லையா, ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல், இவங்களுடைய குரல்களில் வந்து கேட்டோம். கார்கின் வரிகளுக்கு இசை A.R். ரஹ்மான். இப்போ அடுத்த பாடலை வந்து பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான் மற்றும் சின்மயி. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ், ஜெயராஜ். திரைப்படம் பார்த்தீங்கன்னா அணையான் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முகமது மியான் அவர்கள், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள், வாரியங்காவலிருந்து கதிரவன், கோயம்பேடு கார்த்திக் பிரபாகரன் அவர்கள், பிரகாஷ் டிபிஎஸ் மற்றும் பன்னீர்செல்வம், மயிலை பட்டாபி அவங்க குடும்ப உறுப்பினர்களோட வந்து நான் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் மற்றும் அன்பு ராணி அவங்களும், தேனி ஹரிராம், சாந்தி ரமேஷ், ராஜமாணிக்கம் கோபி அவர்கள், இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்தும் அபர்ணா நகர் மூர்த்தி, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமுழசை அஸ்வினி, நாகராஜ், கமலா வரதன், பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், மேலப்பேடு தயாளன், அன்பு சுதா அவர்கள், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், ஆரணி சம்புவராயன், நல்லூர் அர்ஜுனன், புறசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மதுரை சோ சண்முக சுந்தரம், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பாலா ஜெயச்சந்தர் அவங்க வந்து சைதையிலிருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, தஞ்சை தேனி பிரகாஷ் குமரன் அவங்க, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, ரமா அவர்கள் டி நகர்லேருந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அடுத்து டி நகர் ரங்கராஜன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்தும், ராணிப்பேட்டை மாவட்டம் ரோசையா, சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்கள், வலங்கை மான் ஆட்டோதுரை அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெடில்ஸ் ஹயாத் பாஷா அவங்களும், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவிலிருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மற்றும் நம்மளுடைய நேயர்கள் எல்லாரும் வந்து எல்லா நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இதுவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடல், தனுஷின் வரிகளுக்கு இசை ஷான் ரோல்டன்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: நம்மளுடைய நேயர்கள் வந்து இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. 2025 மற்றும் 2026 ஆண்டிற்கான உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருதை பெற்றவர்கள் யார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் அளித்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லருந்தும், பெங்களூர் கோப்பநத்தம் ராமு, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சிவன், அருண், மாலினி தேவி அருணாச்சலம், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, வீரதுரை, மதுரை சண்முக சுந்தரம், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, குணாலன் அண்ணாமலை, ரம்மா அவர்கள் டி நகர்லேருந்து, அடுத்து பிரபு வீரா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பண்ணன் ரங்கசாமி, கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன், சாமுன்னி, செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, அடுத்து வந்து பாலா ஜெயச்சந்தர், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீதா ராஜகோபாலன், ரோசையா, அன்புராணி, மேட்டுப்பட்டி கண்ணன், அடுத்து வந்து ஹரிராம் ரங்கராஜன் டி நகர்லேருந்தும், அடுத்து ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து, நல்ல சிவம் இல்லை ஜெயவேல் அவங்க வந்து கள்ளத்தூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி கலை துரராஜன், ரோசையா அரக்கோணத்திலிருந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரெட்டில் சயாத் பாஷா, ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, சூலை ரீஜா மனோகரன், புவனகிரி சுமதி பாபு, ஆண்டிமடம் கார்த்திகேயன், அள்ளிநகரம் மகாதேவன், பொன்னியம்மன் மிடுவண்ணை, கணேசன், பிரபாகரன், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேர்கள் செய்யார், சந்திரசேகர், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, இவங்க எல்லாம் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சே நல்ல சிவம் அவர்கள் நாமக்கல்

மாவட்டத்திலையும், ஆ சுப்பிரமணியன் அவர்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலையும், சாதனா அவங்க வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் வந்து 2025-26 ஆண்டிற்கான உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருதை வந்து பெற்றிருக்கிறாங்க. நம்மளுடைய நேர்கள் சரியான பதில் அனுப்பிய அனைத்து நேர்களுக்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீனிவாஸ் பாடியது, வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை பரத்வாஜ்.

விநாயக பெருமான் அனைவரது கவலைகளையும் துக்கங்கள் அனைத்தும் அழித்து அனைவரது வாழ்க்கையையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்ப வேண்டி மீண்டும் ஒருமுறை நேர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மரியம். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே அனுராதா விஜயகுமார் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்புலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்புலை 101.6 வேலூர் பண்புலை 100.4 திருப்பத்தூர் பண்புலை 100.1 கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரும் பொழுது 8:50. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்கவல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். எடுத்த காரியம் யாவிலும் வெற்றியே கிட்டிட இன்றைய விழா நாயகனை கைத்தொழுது இனிதே தொடங்குகிறது இன்றைய உங்கள் விருப்பம். அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க காத்திருக்கும் நேர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்ன பார்ப்போமா? நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இட்லி கடை. இந்த படத்திலிருந்து ராஜு முருகன் எழுதிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில், புஷ்பவனம் குப்புசாமியின் குரலில் வருகிறது இந்த பாடல். வருவது பொள்ளாச்சி தேவநல்லூர், சகுந்தலா சுந்தரராசன், செந்தில்குமார், குறிச்சி மலை டி பாஸ்கர், கிரீன் சிட்டி மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன் இவர்களுக்காக. நாமும் சேர்ந்து கேட்டு ரசிப்போம் இந்த பாடலை.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
2: பாடியிருக்கேன். சேர்ந்தே லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
2: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
3: இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேரம் பொழுது 8:10
5: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
6: என்ன, உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
8: மேலும் விவரங்களுக்கு
9: 1-800-419-1800 and 1097.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஹெச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
11: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேரம் பொழுது 8:11:15 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம். கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது, உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட. அந்த வகையில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் பராசக்தி. இந்த படத்திலிருந்து ஷான் ரோல்டன் தி பாடியிருக்கும் பாடல். ஏகாதேசி எழுதிய பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். பாடலுக்கு விருப்பம் நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக், ஆசிஃபா ஜெரீனா, உள்ளகரம் ராமகோபால், விஜயலட்சுமி வாசுகி, ஜோலார்பேட்டை நெருஞ்சில் குமார், இவர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

உங்கள் விருப்பத்தில் இனிவரும் பாடல். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் கண் ஸ்ரீராமலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷாமேஸ்வர் இவர்களுக்காக வருகிறது பாடல். ரெட்ரோ படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடியிருக்கிறார். விவேக்கின் பாடல் இது.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: உற்சாகமான ஒரு காலை நேரத்தில் உங்கள் விருப்பத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த அலைவரிசை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம். நிறைய பேருக்கு இன்னைக்கு லீவா கூட இருக்கலாம். ஒரு விழா காலத்துல உங்க சந்தோஷமான இந்த காலை நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்து வரப்போற பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வரப்போகிற இந்த பாடல் கொடிவீரன் படத்திலேருந்து தான் வரப்போது. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, போரூர் கலசப்பாக்கம், மூர்த்தி, புஷ்பா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, பெரியவளையம், ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன் இந்த நேயர்களுக்காக தான் வரப்போது இந்த பாடல். வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜெகதீஷ் இவங்க பாடியிருக்காங்க. மோகன்ராஜன் பாடலுக்கு இசை என் ஆர் ரகுநந்தன். பாடலின் படம் கொடிவீரன்.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போகிற பாடல் இடம்பெற்ற படம் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்துலேருந்து வரப்போகிற பாடல் பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா, மாணிக்க வாசகன் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. டி இமானோட இசையமைப்பில் யுகபாரதி எழுதின பாடல் இது. பாடலுக்கு விருப்பம் யாரெல்லாம் அப்படின்னா, சிதம்பரம், வானக்கார திரு தங்கராஜ், சரோஜா பாலாஜி, மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், பெருமாள்பட்டு பி ஜெயலட்சுமி, சேயோன் விஜயராணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் விருப்பம். நேரம் பொழுது 8:30. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: புத்தம் புதிய பாடல்களின் அணிவகுப்பு உங்களின் இனிய பெயர்களோடு கூட ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பமாக நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன் வீரபத்ரன், சண்முக சுந்தரம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், அம்பத்தூர் ஜெகதீசன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், இவர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் ராயன் படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியிருக்கிறார் தனுஷுடன். தனுஷ் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை. கேட்கலாம்.

உற்சாகத் துள்ளலோட வந்த அந்த பாடலை தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ் கிறிஸ்டி ஏஞ்சல் பெட்ரிக் ஜோ குடந்தை மனோகரன் பாபு ராஜபுரம் முகமது இக்பால் வேளாக்குடி ரமணா சகாதேவன் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி குரோம்பேட்டை என் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆத்யா அனிதா வாசுதேவ கிருஷ்ணா விஸ்வா எஸ் ஆர்த்தி வருண் வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் இவர்களுக்காக பைரவா படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடல் வைரமுத்துவின் பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 8:41. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச அலைவரிசையில் உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட கேட்டு ரசிச்சிருக்கீங்க. முகநூலையும் நீங்கள் வந்து பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க. ஹேமலதா, மணலி, பெரியசைக்காடு, ஜெயக்குமார், அரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள், தெய்வமணி, அபர்ணா நகர், மூர்த்தி, பாரிவள்ளல், அவங்க அமிர்தராயன் கோட்டை அரியலூர் மாவட்டத்திலேருந்து அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உண்டான அந்த நாளுக்கான நல்வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள், தெய்வமணி, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, பட்டாளம் அப்துல் ஜலீல், புரிசை நா முத்துக்குமரன், அப்புறம் கும்பகோணம் குமரன், மீரா வெங்கட்ராமன், பட்டாளம் அப்துல் ஜலீல் மறுபடியும் ஒரு நினைவுபடுத்தியிருக்காரு. பல 1000 கடிதங்கள் எழுதுகிறோம், எங்களோட விருப்பாட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மயிலை பட்டாபி ஒரு பெரிய பட்டாளத்தோடு சேர்ந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க உங்கள் விருப்பம். வலங்கைமான் ஆட்டோ துரை, அப்புறம் ஏழுக்கிணறு தேவா, மேலப்பேடு தயாளன், பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், ராஜேந்திரன் அவங்க எங்கேருந்துன்னு தெரியல, அவங்களும் வந்து சுந்தர பெருமாள் கோவில் அந்த இடத்துலேருந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. மாதவரம் வீரராகவன், மேலப்பேட்டு தயாளன் இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாளோட சிறப்போட வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சிக்கும் நம்மளுடைய நிலையத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். சரி, இப்போது நம்ம அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். ரெக்கா படத்துலேருந்து தான் வரப்போது இந்த பாடல். நந்தினி ஸ்ரீகர் பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுதின பாடலுக்கு இசை டி இமான். இந்த பாடலுக்கு விருப்பம் யாருன்னு பார்க்கலாமா? நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீழி மிழலை எம்எஸ் சாகுல் ஹமீது, சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்தனராஜ், அயப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி. இந்த நேர்களோட சேர்ந்து நாம கேட்போம் இந்த பாட்டு.

நேரம் பொழுது 8:47. இந்த நேரத்தில் அடுத்து வரப்போகிற பாடல் சென்னை அம்பத்தூர் ராணி அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரள் ஆதித் ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன் இசை அரசி லட்சுமி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜேந்தர் லட்சுமி மயிலாப்பூர் காமாட்சி அஸ்வதி அசோக். இந்த நேர்களுக்காக நாம கேட்க போற பாடல் களவாணி 2 இந்த படத்திலேருந்து தான். மணி அமுதவன் நமிதா பாபு இவங்க பாடியிருக்காங்க. மணி அமுதவன் எழுதி இசையும் அமைத்திருக்கிறார் இந்த பாடலுக்கு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கலரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: ஸோ ரெடி ஆயிடுங்க, 9 மணிக்கு சொல் விளையாட்டு நம்ம விளையாடலாம் கலக்கலரங்கத்தில். சரி, இப்போ உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போகிற பாடல் கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் இவங்க பாடியிருக்காங்க. உமாதேவி எழுதின பாடலுக்கு இசை சந்தோஷ் நாராயணன். வருவது மாயநதி, கபாலி படத்திலேருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் பொழுது 8:55, 25 நொடியில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் அமல்ராஜ் கோவை சரளாய் உங்களோட குரல்களில் கபிலன் எழுதின பாடல். தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க இசையமைப்பில் வில்லு படத்திலேருந்து இந்த பாட்டு நாம கேட்க போறோம். விழிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா இவங்களோட விருப்பத்தில் வருது இந்த பாட்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 9:50. இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. கலக்கல் அரங்கம் கலக்கப்போவது யாரு? நீங்க தான். 2952083328389871 இரண்டு எண்கள் உங்களுக்காக இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு லைன்ல வரலாம். அதாவது அடிக்கடி வரக்கூடிய நேர்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டு புதிய நேர்களுக்கு நீங்க வழிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு கலக்கல் அரங்கம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா சொல் விளையாட்டா தான் இருக்க போகுது இன்னைக்கு கலக்கல் அரங்கம். சொல் விளையாட்டில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லியாச்சு. புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கூட நான் எண்கள் சொல்கிறேன். 2952083853, இன்னொரு எண் 2838971. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
3: என்ன
1: ஊருங்க? ஆலத்தம்பாடியா? எங்க இருக்குங்க? ஆலத்தம்பாடி. உங்க பேர் என்னது?
3: பன்னீர்செல்வம்.
1: பன்னீர்செல்வம் ஐயா. பன்னீர்செல்வம் ஐயா, இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா ஐயா? பேசிருக்கீங்க. சரி, இன்னைக்கு நம்ம சொல் விளையாட்டுக்கு போலாமா? உங்களுக்கு வந்து ஒரு 5 எழுத்து சொல். ஐந்து எழுத்து சொல் உங்களுக்கு. 5 எழுத்து இருக்கும் அந்த சொல்லல, சரிங்களா? அதுக்கான க்ளூஸ் உங்களுக்கு நான் சொல்லவா? முதல் எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, நெடில் உயிரெழுத்து. ஓகேவா? இரண்டாவது குறிப்பு, முதல் இரண்டும் விலங்கு, சற்றே மருவி உள்ளது. அதாவது பேச்சு வழக்கில் வந்துடும் அது, அந்த மாதிரியான சொல். கடை மூன்றும் உறுப்பு. ஆமா ஆமா, நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல ஒண்ணு. கொஞ்சம் அதுவே சிதைஞ்சிருக்கு கடைசி எழுத்து, சரிங்களா? ஏதாவது யூகிக்க முடியுதா? ஏதாவது ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு விடை வந்துடும். யோசிக்கணுமா? ஓகேங்க, ரொம்ப நன்றி லைன்ல வந்ததுக்கு, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. அதாவது 5 எழுத்து சொல் சொல்லியிருக்கோம் நம்ம. முதல் எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, நெடில் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி முதல் இரண்டும் விலங்கு, சற்றே மருவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடை மூன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலோட உறுப்பு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
4: சென்னையில
1: எந்த ஏரியா ஐயா?
4: குன்றத்தூர்
1: சுந்தரராஜன் ஐயா. கேட்டீங்களா? சரியா கேக்கல ஐயா, உங்களோடது அந்த இறைச்சலா இருக்கு பின்னாடி.
4: இப்போ கேக்குதுமா பாருங்க.
1: கரெக்டா இருக்கு. நம்ம வந்து 3 க்ளூ கொடுத்திருந்தோம், ஒரு 5 எழுத்து சொல். அதாவது இன்னைக்கோட சிறப்போட சேர்த்து நீங்க இணைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும்.
4: சொல்லுங்க மேடம்.
1: 5 எழுத்து சொல் சொல்லியிருந்தோம். முதல் எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, நெடில் உயிரெழுத்து. பரவாயில்ல, அடுத்த க்ளூ சொல்லவா? முதல் இரண்டு எழுத்தும் சேர்ந்தா ஒரு விலங்கு, சற்றே மருவி இருக்கு. கடை மூன்றும் நம்மளுடைய உடலோட உறுப்பு. எனி ஐடியா?
4: இல்ல மேடம்.
1: ஓகே, தேங்க் யூ. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசலாம்.
5: லலிதா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
5: முதல் ஆணை வருமா?
1: வருமான எல்லாம் கேட்க கூடாதுமா, சொல்லுங்கம்மா.
5: ஆனை முகன் வருமா?
1: ஆனை முகன் வரும்.

0: அதான் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி சிதஞ்சிருக்கு அப்படின்னு
1: சொன்னோம். முகம்னு இல்லாம முகன் இருக்கு,
0: முகன் இருக்கு. ஆனை முகன் அப்படிங்கறது சரியான
1: இருக்கு. ஆனை முகன்.
0: ரெண்டாவது க்ளூ
1: அடுத்தது என்ன சொன்னீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருந்தோம், நெடில் உயிரெழுத்து. ஆ, ரெண்டாவது முதல் இரண்டும் விலங்கு சற்றே மருவி இருக்குன்னு சொன்னோம். ஆனை,
1: ஆனை.
0: யூஷுவலா வந்து யானைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ இது வந்து ஆனை. கடை மூன்றும் உறுப்பு, முகம் வந்து முகனாயிருக்கு.
1: முகனாயிருக்கு, ஆமா. அப்புறம் இன்னொரு குறிப்பு சொன்னேளா?
0: இல்ல இல்ல, மூணு தான் சொல்லிருந்தேன். உற்சாகமா நீங்க வந்து பங்கேற்கிறீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஒரு சபாஷ் கைத்தட்டல்.
1: நன்றி.
0: அழகாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க ராயப்பேட்டை லலிதாம்மா. அதாவது ஆனை முகன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ஓகே, இப்போ நம்ம பாட்டு கேட்க போகலாம். டி எம் சௌந்தரராஜன், பி லீலாவோட குரல்களை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க எழுதின பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்பில், பாகப்பிரிவினை படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: ஆஹா,
1: குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே ஊட்ட

0: தமிழ் பட்டி வாய் நீங்கதான்
1: கேலியும் கிண்டலுமா உற்சாக துள்ளலோட ஒரு பாட்டு நம்ம கேட்டு வந்தாச்சு. கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணும், டயல் பண்ணும், அவ்வளோதாங்க. 0444 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871 ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் லைனில் வந்து நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். அதாவது அடிக்கடி வரக்கூடிய நேயர்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் புதிய நேயர்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால. ஓகே, இப்போ நம்ம அடுத்த குறிப்புக்கு போலாம். வரப்போற நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
2: கோபிகிருஷ்ணன்.
1: தஞ்சாவூர் கோபிகிருஷ்ணன்.
2: ஆமா.
1: கேட்டிங்களா ஐயா முதல் குறிப்பு, உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா?
2: என்ன சொல்ல சொல்லுங்க மேடம்.
1: முதல்ல ஒரு சொல் சொன்னோமே, அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? எளிமையா இருந்ததான்னு கேக்குறேன். ஓ, இப்பதான் வந்தீங்க. சரி, ஆணை முகன் சொல்லியிருந்தோம் நம்ம முதல்ல, அதுக்கான க்ளூ சொல்லியிருந்தோம், கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எட்டு எழுத்து சொல், எட்டு எழுத்து சொல்லுங்க. உங்களுக்கு ஆமாங்க, முதல் மூன்றும் ஒரே வகையான மரங்கள் அடர்ந்த இடம், இப்படி சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? கடை நான்கும் நடன அசைவுகள் மற்றும் நம்ம பஞ்சாங்கம் படிப்போம் இல்லையா, அதுல ஒரு அங்கத்தையும் குறிக்கும். ஓகேங்க, ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, அதாவது ட்ரை பண்ணிருந்தாங்க, கட் ஆயிடுச்சு. ஒரு எட்டு எழுத்து சொல் சொல்லியிருக்கோம் நம்ம. இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு ரிலேட்டடா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா, அப்போ அது ஒரு க்ளூவா நீங்க வச்சுக்கலாம். ஆஹா, வணக்கம்.
3: டி நகர்ல இருந்து ரமா ரவி
1: வந்திருக்காங்க, சொல்லுங்க.
3: தோப்புக்கரணம்
1: எப்படி?
3: சரியா?
1: எப்படி?
3: அந்த மரங்கள் அடர்ந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா?
1: ஆமா,
3: அதுக்கு தோப்புன்னு போட்டேன்.
1: தோப்புன்னு போட்டீங்க நீங்க. அப்புறம் சரி சரி, அடுத்தது நடன அசைவுகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த கரணம் அப்படிங்கறது. அது மட்டும் இல்லாம பஞ்சாங்கத்துல ஒரு அங்கத்தையும் குறிக்கும். ஆமா, கரணம் அப்படிங்கறது நம்ம அந்த கேலண்டர்ல ஷீட்ல கிழிக்கும் போது பாப்பீங்க, அதுல இருக்கும் அது. அதே மாதிரி இதுக்குள்ள வந்து என்ன சொல்றது, கணம் அது இருக்கு, அது கால அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கடை மூன்றும் ரணம் காயம் புண். ஆமா ஆமா, மொத்தத்துல வந்து ஒரு உடற்பயிற்சி வழிபாடுன்னு சொல்லலாம் நம்ம அந்த தோப்பு கரணம். அதாவது அந்த அந்த காது மடல்ல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை நம்ம தொட்டுட்டு நம்ம வந்து தோப்பு கரணம் போட்டா பிரெயினுக்கு வந்து சூப்பர் பிரெயின் பவர் கிடைக்குமா நமக்கு? சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சொல் தோப்பு கரணம் அப்படிங்கிறது. ஒரே வகையான மரங்கள் அடர்ந்த இடம் தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அப்படின்னு தனியா சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தமிழ் சொற்கள்ல. ஓகேம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது தோப்பு கரணம் அப்படிங்கிற எட்டு எழுத்து சொல், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குறிப்புகள் நம்ம கொடுத்தோம். நம்மளுடைய டி நகர் ரமாரவி அழகாக அதை வந்து சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வரப்போற இந்த பாடல் டி ஆர் மகாலிங்கம் பாடியிருக்காங்க. நெல்லை அருள்மணி எழுதிய பாடல். குன்னக்குடி வைத்தியநாதன் அவங்க இசையமைப்பில் அகத்தியர் படத்துலேருந்து இந்த பாட்டு நம்ம கேட்க போறோம்.
4: முதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, கிக்கான பிகரு. வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலு சார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்தே லைவ்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
0: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: செவியோரம் சுகராகம், இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் பொழுது 9:20 பத்து நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து கலக்கலாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய சொல் விளையாட்டுக்கு.

0: ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து சிவராமன் பேசுகிறேன் மேடம்.
0: தஞ்சாவூர்லேருந்து சிவராமனா?
1: ஆமாம் மேடம்.
0: சிவராமன் ஐயா, இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கேட்டிருந்தோம், தெரிஞ்சதுங்களா?
1: தெரியலையா மேடம்.
0: தெரியலையா? கேட்டிங்களா ப்ரோக்ராம்? சரிங்க சரிங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல் விளையாட்டுக்கு போகலாமா? நம்ம
1: விளையாட்டுக்கு போகலாம் மேடம்.
0: ஒரு ஆறு எழுத்து சொல்லு உங்களுக்கு. முதலும் கடையும் சேர்ந்தால் இரவு, அதை குறிக்கக்கூடிய ஒரு அழகான தமிழ் சொல்.
1: முதலும் கடையும் சேர்ந்தால்.
0: ஆமா ஆமா, முதலெழுத்தும் கடையெழுத்தும் சேர்ந்தால் இரவை குறிக்கக்கூடிய ஒரு அழகான தமிழ் சொல். ஓகேவா? கடை இரண்டும் பச்சை தாவரம், ஓரறிவு உயிர். ஓகேவா? நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்தும் ஆங்கிலத்தில் வா எனும். மொத்த சொல் வந்து கடை இரண்டோட ஒரு வகை. நிறைய குறிப்பு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுதாங்க, இதுதாங்க க்ளூ. என்னங்க நீங்க? அதாவது நம்ம மொத்தமாக க்ளூ கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அந்த விழாவோட நீங்கள் எல்லாத்தையும் இணைத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: பேசுறீங்க
0: அன்புராணி அம்மா. கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு டைரக்ஷன் கரெக்டாக நில்லுங்க பார்க்கலாம்.
2: பச்சை
0: தாவரம் ஓரறிவு உயிர். என்ன அது? வேற என்ன சொன்னேன் நானு? கடை இரண்டும் பச்சை தாவரம்னு சொன்னேன். முதலும் கடையும் இரவு, அல்லை குறிக்கக்கூடியது. நடு இரண்டும் ஆங்கிலத்தில் வா எனும். என்னங்க
2: இங்க வாங்க மேடம்,
0: கம்மியர் கம்மியர், கமான் கமான் அப்படி சொல்ற மாதிரி
2: போடுறீங்க. காலையில ஆணை முகன் அழைத்து அப்படியே அழகா.
0: அப்படியா?
2: சூப்பரா இருக்குது,
0: சூப்பரா இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, பாருங்க வந்தோன்னு பேசணும் தானே. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: கேட்டீங்களா சந்திரசேகர்?
3: ஆமா மேம், அருகம்புல் கண்டுபிடிச்சேன். அடுத்த கேள்வி நீங்க.
0: அடுத்த கேள்வி அப்புறமா, ஒரு பாட்டுக்கு அப்புறம் தான். சரியா?
3: அருகம்புல் தான் சரியான விடை மேம்.
0: ஆமா ஆமா, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: Thank you மேம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருகம்புல் அப்படிங்கறத சரியான விடை. ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி வாழையாக பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வாழ்த்துவாங்க. அந்த அருகம்புல் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த அருகம்புல் அப்படிங்கிறது. எவ்வளவு வறட்சி ஏற்பட்டாலும், எத்தனை முறை மிதித்தாலும் அல்லது வெட்டினாலும் மீண்டும் துளிர்த்து வளரும் தன்மை கொண்டது. மேலும் இதனோட வேர்கள் வந்து நிலத்தில் ஆழமாகவும் பரவலாகவும் ஊன்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் அருகு போல் வேரோடி அப்படின்னு சொல்லி. ஒரு குடும்பமும் அதோட சந்ததியும் எந்த துயரங்கள் வந்தாலும் அழியாமல் பல தலைமுறைகளுக்கு ஆழமாக நிலைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத குறிக்குது இந்த அருகு போல் வேரோடி அப்படிங்கிறது. அருகம்புல் சார்த்தி வழிபட்டாலே நம்மளுடைய ஐயன் விநாயகன் வந்து அப்படி மகிழ்ந்து போவான். ஏன்னா ரொம்ப எளிமையோட உருவம் அந்த விநாயகம் அப்படின்னு சொல்லணும் நம்ம. சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்கலாம். கேட்க போகிற பாடல் வந்து எஸ்பி சைலஜாவோட குரலில் காமகோடியான எழுதின பாடல், மிஸ் சுசநாதன் அவங்க இசையமைப்பில். வெற்றி விநாயகர் இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு கேட்கலாம். Yeah.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அருமையான ஒரு இசை கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல நல்ல பாடல்கள் இன்னைக்கு தொடர்பான பாடல்கள் இன்னைக்கு தொடர்பான கேள்விகளோட இன்னைக்கு வந்து கலக்கல் அரங்கம் சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்முடைய நேயர்கள் தான் வந்து அழகாக கலக்கலாக பதிலெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் இப்போ 9:29:45. முகநூலையும் நீங்கள் பதிவுகள்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்படி கடகடன் பார்த்துட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மேலப்பேடு தயாளன், மதுரை சோ சண்முக சுந்தரம், ஆண்டி மடம் கார்த்திகேயன், தீட்டாளம் டிசி ராஜேஷ், ரெடில் சயாத் பாஷா, அபர்ணா நகர் மூர்த்தி, அப்புறம் தேனியிலேருந்து ஹரிராம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், சரவணன் அவங்க வந்து எங்கிருந்துன்னு போடலை, பெங்களூர் குப்பநத்தம் ராமு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, காட்டுப்பாக்கம் அந்த

0: தோனிராஜ், ஆரணி தேவன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு இந்த இடத்துலேருந்து, மாலினி தேவி அருணாச்சலம் சரியான விடை, காஞ்சனா அப்படிங்கிற பேரில் குடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதாவோட வாழ்த்து, வலங்கைமான் ஆட்டோதுரை அவங்களோட வாழ்த்துக்கள், அப்புறம் சிவன் அருண் தோப்புக்கரணம் அது சொல்லியிருக்காங்க, கமலாவரதன் வாழ்த்தியிருக்காங்க, சிவன் அருண் அருகம்புல்லும் சொல்லியிருக்காங்க, மேலப்பேடு தயாளன், ராஜேஸ்வரி சுந்தரம் அவங்க வந்து மேற்கு மாம்பலத்துலேருந்து அவங்க, அப்புறம் வந்து மாலினி தேவி அருணாச்சலம், ரெடில் சையாத் பாஷா, சுகுணா தேவி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க அருகம்புல் சொல்லியிருக்காங்க, ஹேமலதா சரியா சொல்லியிருக்காங்க, ஹரிஹரன் அவங்க அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மாதவரம் வீரராகவன், இவங்க எல்லாருமே வந்து அழகாக பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, இப்போ நேரம் வந்து 9:31 அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம். அருணாச்சலம்
0: குறுக்குப்பேட்டை அருணாச்சலம் ஐயா, உங்களுக்கான சொல் சொல்லவா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கு வந்து ஒரு 6 எழுத்து சொல்
1: சொல்லுங்க.
0: சரிங்களா? முதல் இரண்டும் உரம் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: உரமா?
0: ஆமா, உரம்னு சொல்லுவோம் இல்லையா, உரம் எல்லாம் போடுவோம் இல்லையா நம்ம செடிகளுக்கு, அது வந்து வேற ஒரு சொல்லே நம்ம சொல்லுவோம், அது வந்து க்ளூ. கடை எழுத்து வந்து மலர், அது ஓர் எழுத்து ஒரு மொழியில வந்திருக்கு.
1: மலர்.
0: ஆமா, ஓகேவா? நான்காம் எழுத்தும் ஐந்தாம் எழுத்தும் சேர்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வானும் சொல்லலாம், பசைனும் சொல்லலாம். நம்ம
1: என்னங்க
0: நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் சேர்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வா அப்படின்னு சொல்லலாம், பசை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வேர்டு கூட இந்த க்ளூ நம்ம கொடுத்துருந்தோம். மொத்தத்துல இது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மலர், 6 எழுத்து சொல். அருகம்புல் தான் நம்ம முடிச்சிட்டுமே. ஓகே, எருக்கம்பு அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
1: அருகம்பு சொல்லிட்டேன்.
0: ஆமா ஆமா, அதனால இதாதான் இருக்கும்
1: சொல்லிட்டாங்களே.
0: பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, அவங்க வந்தாங்க, கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. எருக்கம்பு அப்படிங்கிறது வந்து சரியான விடை. மாலினி தேவி அருணாச்சலம் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வழிபாடு வணங்கு அதை குறிக்கும். கடை எழுத்து வந்து ஓர் உடல் உறுப்பு, ஓர் எழுத்து ஒரு மொழி. கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சொல், அது வந்து நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய வழக்கத்துல இல்ல. ஆனா இன்னொரு சொல்லோட திரிபாவும் அது இருக்கு. மொத்தத்துல ஒரு விலங்கோட உடல் உறுப்பு. இதுக்கு மேல நான் க்ளூ தரவே முடியாதுங்க. தும்பிக்கை. இன்னொரு வழியிலயும் நம்ம சொல்லலாம், இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். துதிக்கை. எப்படி அந்த இதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், விளக்கம்லாம். வழிபாடு வணங்கு. கை. ஓகே,
2: குட். கை வந்து நம்மளோட உடல் உறுப்பு.
0: ரைட் ரைட், ஓகே. அடுத்தது முதலும் கடையும் இடித்தல் தூளாக்குதல் தேய்த்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சொல். தொகை, அவ்வளவுதான். தொகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தொகையையும் நம்ம வந்து தொகைன்னு சொல்றது உண்டு. ஓகேவா? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. சிவன் அருண், ரெடில் சையாத் பாஷா, அந்தோனிராஜ் இவங்கெல்லாம் வந்து சரியான பதில்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய பாட்டு நம்ம கேட்க போகிறோம். சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினரோட பாடியிருக்காங்க. இம்மா சுசநாதன் அவங்க இசையமைப்பில். நம்ம குழந்தைகள் இந்த படத்தை

0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன் விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 9:42:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம் இதில் இணைஞ்சிருக்கோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2952-08-53 இன்னொரு எண் 2838-98-71 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் நீங்கள் வரலாம். நேர்களை நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் மோதக கரத்தானே விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இசையோடு ஒரு சந்திப்பு, வாய்ப்பாட்டு கலைஞர் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்களோட நேர்முகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இப்போ கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைப்போர் அடுத்த நேயர் யாருன்னு நம்ம பார்ப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? நீங்க வந்து வானொலியில கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட அந்த ஒலி அளவை குறைச்சிட்டு நீங்க லைன்ல பேசுங்க. அதே க்ளூ தான் உங்களுக்கு, கடை இரண்டு ஆங்கிலத்தில் ஒட்டும் வாயினும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா க்ளூ கொடுத்தாச்சு உங்களுக்கு.
1: சரி மேடம்.
0: ஓகேவா, இரண்டாவது எழுத்தும் நான்காவது எழுத்தும் சேர்த்தீங்கன்னா தன்னிலை பன்மை.
1: சரி மேடம்.
0: ஓகேவா, இரண்டாம் எழுத்து சற்றே நீண்டால் கடை மூன்றும் நீர்வேட்கை, அது வந்து ஒரு உணர்வு இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: சரி மேடம்.
0: மொத்தத்துல இனிக்கும் இந்த சொல்.
1: மோதகமா மேடம்?
0: எப்படி இனிப்புன்னு சொன்னே மோதகம்னு சொல்லிட்டீங்க இல்லையா?
1: இல்ல மேடம், மோகம் கம்.
0: நான் அதுக்கு க்ளூவே தரவே இல்லையே. கம், ஓகே ரைட். அப்புறம் இரண்டும் நான்கும் தன்னிலை பன்மையை குறிக்கும்னு சொன்னோம்.
1: இரண்டும்
0: நான்கும் தன்னிலை பன்மை.
1: தம்
0: தம். ஓகே, இன்னொரு க்ளூ. இரண்டாம் எழுத்து நீண்டால்

0: யோசிக்கணுமா, அடுத்த நேட்டை கேட்போமா?
1: இரண்டாம் எடுத்தோம்.
0: நீங்க நிறைய பதில் சொல்லிட்டீங்க, அடுத்த நேட்டை நம்ம போலாம் சரிங்களா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும், ஓகேவா? தேங்க்யூ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை லைன்ல வந்தாங்க, கட் ஆயிடுச்சு. வணக்கம், வணக்கம், பேசுங்க, இங்க பேசுங்க.
2: புத்தூர் ஹரி.
0: புத்தூர் ஹரியா? சொல்லுங்க ஹரி சார்.
2: புதுசா வர்றேன்.
0: ஓ சந்தோஷம், வாங்க வாங்க. கண்டுபிடிச்சிங்களா இந்த சொல்லுக்கான குறிப்புகள்லாம்?
2: ஒன்றும்
0: புரிய மாட்டேங்குதா? ஒன்றும் இல்லை, ஒரு நான்கெழுத்து சொல் சொல்லியிருந்தோம். அதாவது இன்னைக்கு விசேஷம் இல்லைங்களா, அதோட தொடர்புடைய சொற்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ஒரு க்ளூ உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அவரோட தொடர்புடைய சொற்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து மோதகம்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நான்கெழுத்து சொல். இப்ப என்ன நான் கொடுத்திருந்தேன்னா, ஒரே ஒரு குறிப்புக்கு மட்டும் விடை வந்தா நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இதுல வந்து இரண்டாம் எழுத்து நீண்டால் என்னங்கய்யா? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. ரங்கராஜன் ஐயா, டி நகர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தாகம் அப்படிங்கறது சரியான விடை. ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றி. இனிப்பான ஒரு சொல். பாலு விசாலாட்சி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிவன் அருண் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மாலினிதேவி அருணாச்சலம், அப்புறம் வந்து வேற யாரு, ரங்கராஜன், இவங்க எல்லாம் சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். மனோ சித்ராவோட குரல்களில் கங்கையமரன் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் கரகாட்டக்காரன் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலு சார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
0: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
2: 102.3 விவித் பாரதி தமிழ் கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் பொழுது 9:52, 10 நொடியில நம்மளுடைய அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி.
3: கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி அம்மா, நிறைய பேர் கும்பகோணத்துலேருந்து வரீங்க, தஞ்சாவூர்லேருந்து வரீங்க இல்லைங்களா? நல்லா கேட்குது, அதாவது ஆர்வமாக பங்கேற்கிறீங்களா பார்த்தீங்களா, அதுதான் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 6 எழுத்து சொல்லுமா? நீங்கள் வந்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணணும்.
4: கம்மி பண்ணிட்டேன்.
3: நான் பேசுறது எனக்கே அப்படியே எக்கோ அடிக்குது. பண்ணிட்டீங்களா? கடை மூன்றும் தரு விருட்சம் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். என்ன சொல்றது, முதல் இரண்டும் கடை எழுத்தும் சேர்ந்தால் ஒரு கருவி, கூர்மையாக்கக்கூடிய உதவக்கூடிய ஒரு கருவி. இதுக்குள்ளார வந்து பூ மாலை அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுண்டு, ஒரு உணவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுண்டு. மொத்தத்தில் இது வந்து என்ன சொல்றது, கற்பக தரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல இல்ல, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து சிவராமன் பேசுறேன் மேடம்.
3: தஞ்சாவூர்ல இருந்து சிவராமன் ஐயா, டக்குன்னு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
5: சொல்றேன் மேடம்.
3: அதாவது ஒரு 6 எழுத்து சொல்ல உங்களுக்கானது, கடை மூன்றும் தரு விருட்சம் அதை குறிக்கக்கூடியது, முதல் இரண்டும் கடையும் சேர்ந்தால் ஒரு கருவி அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அப்புறம் இந்த 6 எழுத்து சொல்லுக்குள்ளார பூ மாலை, அப்புறம் ஒரு உணவு, இது ரெண்டுமே இருக்கு. சரிங்களா? என்னங்க? இல்லைங்கய்யா, மொத்தத்துல இது ஒரு மரம்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்றீங்க, க்ளூ எல்லாம் சொல்லணும் கரெக்டா. யோசிக்கணுமா? அடுத்த நேட்டை கேட்போம். இப்ப நிகழ்ச்சி முடிகிற தருணம் வந்துருச்சு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கங்க, திருநெல்வேலி கணபதிங்க.
3: கணபதி ஐயா சொல்லுங்க.
5: மொத்தத்துல இது உணவு பொருளா?
3: சச்சோ, விடையா அவங்க சொல்லிட்டாங்களே. அரியலூர் வீரதுரை ஐயா.
6: அரச மரம் மேடம்.
3: சொல்லுங்க.
6: அறம் இருக்கு,
3: மரம் தரு விருட்சம் அதை குறிக்கக்கூடியது.
6: மரம் இருக்கு, அப்புறம் ரசம், சரம்.
3: சரம், குட், வெரி குட். அரச மரம் அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. அழகா பங்கேற்று சிறப்பித்தாங்க நம்மளுடைய நேயர்கள். மாலிதேவி அருணாச்சலம், ரெடில் சையாத் பாஷா, பாலு, விஷாலாட்சி, சிவன், அருண், அப்புறம் தஞ்சை தேனி, பிரகாஷ், குமரன், கேம்கார்டன்.

0: எம்ஜி செல்வகுமார் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு இன்னைக்கான வாழ்த்துக்களோட இதோ நிறைவான பாடல் வருது. டிஎம் சவுந்தரராஜன் பி குரலில் புலமைப்பித்தனோட பாடல், கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில் நல்ல நேரம் படத்துலேருந்து இந்த பாட்டு. இந்த பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதை தொடர்ந்து 10 மணிக்கு மோதக கரத்தோனி சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.
1: 2, 3.

நேரம் 10 மணி. காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன். காத்தருள்வாயே கணபதி நீயே, கடல் பணிவார் துணை நிற்பாயே என்று கணபதியின் பதம் பணிந்து வரும் இந்த நிகழ்ச்சி மோதக கரத்தோணி. மூஷிக வாகனனே, முதல்வனே, முழுமுதற் கடவுளே என்று விநாயக பெருமானை நினைத்தாலே நம் மனதில் ஒருவிதமான அமைதியும் மகிழ்ச்சியும் பிறக்கிறது. விநாயகர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது யானை முகம், தும்பிக்கை, பெரிய காதுகள், பெரு வயிறு, ஒரு கையில் மோதகம், அருகில் மூஷிக வாகனம். இவைத்தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் விநாயகரின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் பின்னால் ஆழமான வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது. அதனால்தான் விநாயகர் ஒரு கடவுள் என்ற எல்லையை தாண்டி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு ஞான வடிவமாகவும் பார்க்கப்படுகிறார்.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

மகாமரி சரிகமகாகணபதி. பனிசரி ச நினிபம.

மோதக கரத்தோனே விநாயகரின் கையில் இருக்கக்கூடிய மோதகம் வெறும் இனிப்பு அல்ல. மோதகம் வெளிப்புறத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் உள்ளே இனிமையான பூரணம் நிறைந்திருக்கும். மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வெளியில் எவ்வளவு சவால்கள் நிறைந்திருந்தாலும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள், அன்பு, நம்பிக்கை, நேர்மை நிறைந்திருந்தால் வாழ்க்கை இனிமையாக மாறும். மோதகம் நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்கிறது. அது என்ன தெரியுமா? வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்க்காதே, உள்ளத்தின் இனிமையை பார். இதுதான் மோதகத்தின் தத்துவம். விநாயகரும் மோதகமும். விநாயகருக்கு மோதகம் மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி நாட்களில் வீடுகளில் கொழுக்கட்ட மோதகம் போன்றவற்றை செய்து விநாயகருக்கு படைத்து வழிபடுவது நம்முடைய பாரம்பரியத்தில் ஒன்றாக உள்ளது. அம்மாவின் கைகளால் செய்யப்படக்கூடிய மோதகத்திலும் ஒரு தனி அன்பு இருக்கிறது. அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி என்றாலே குழந்தைகளின் மனதில் முதலில் நினைவுக்கு வருவது விநாயகர் கொழுக்கட்டை, மோதகம், அலங்காரம், பூஜை, கொண்டாட்டம் என்பதுதான். முதலில் வணங்கப்படும் தெய்வம். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவது நமது மரபு. புதிய வீடு கட்டுவது, கல்வி தொடங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, ஒரு பயணத்தை ஆரம்பிப்பது என எந்த நல்ல செயலாக இருந்தாலும் பிள்ளையார் சுழி போடுவதிலிருந்து நமது செயல்பாடு தொடங்குகிறது. இதன் மூலம் நாம் ஒரு முக்கியமான நல்ல கருத்தை கற்றுக்கொள்கிறோம். எந்த செயலை தொடங்கினாலும் அவசரப்படாமல் இறைவனை நினைத்து நல்ல எண்ணத்துடன் தொடங்க வேண்டும் என்பதே இதன் தத்துவமும் ஆகும். அதுதான் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளும் கூட.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: யானை முகத்தின் சிறப்பு. விநாயகரின் யானை முகம் மிகவும் தனித்துவமானது. யானை அறிவுக்கும் வலிமைக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. விநாயகரின் யானை முகம் நமக்கு என்ன சொல்கிறது? அறிவுடன் வலிமையும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வெறும் உடல் வலிமை மட்டும் போதாது, வெறும் அறிவு மட்டும் போதாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய அறிவும் அதை செயல்படுத்தக்கூடிய மன வலிமையும் வேண்டும். இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது.

விநாயகரின் பெரிய காதுகள் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன. அதிகமாக கேள், குறைவாக பேசு என்பதுதான் அந்த பாடம். வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். பெற்றோர் சொல்வதை கேட்க வேண்டும், ஆசிரியர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அனுபவம் வாய்ந்தவர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளை கேட்க வேண்டும். கேட்பதன் மூலம் அறிவு வளர்கிறது என்பதே இதன் தத்துவமாகும். விநாயகரின் சிறிய கண்கள் கவனத்தையும் ஒருமுகப்படுத்தலையும் குறிக்கக்கூடியது இந்த கண்கள். இன்றைய உலகில் நம்மை சுற்றி கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். உதாரணமாக சொல்ல போனால், வேடன் எய்தும் அம்பு போல பார்வையில் கூர்மை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த விநாயகரின் சிறிய கண்கள். தும்பிக்கையின் தத்துவம். விநாயகரின் தும்பிக்கையில் எப்போதும் ஒரு நம்பிக்கை நிறைந்திருக்கும். ஒரு அற்புதமான அடையாளமும் கூட இந்த தும்பிக்கை. யானையின் தும்பிக்கை மிக பெரிய பொருளையும் தூக்கக்கூடியது, அதே நேரத்தில் சிறிய பொருளையும் கையாளக்கூடியது. அதுபோலத்தான் நாமும் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும். அதே நேரத்தில் சிறிய விஷயங்களையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. பெரிய விஷயங்களில் வலிமை, சிறிய விஷயங்களில் நுணுக்கம், இரண்டும் வாழ்க்கைக்கு அவசியம்.

0: பெருவயிறு, விநாயகரின் பெருவயிறு நமக்கு மிகவும் அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு பிடித்தபடி நடக்காது. சில நேரங்களில் பாராட்டு கிடைக்கும், சில நேரங்களில் விமர்சனம் வரும், சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் தோல்வி வரும். இவற்றையெல்லாம் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். வாழ்க்கையின் அனுபவங்களை சரித்து கொள்ள வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதுதான் இந்த பெருவயிறு என்பதை நினைவூட்டுவதாக பார்க்கலாம்.
1: விநாயகர்

0: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மூஷிக வாகனம் பெரிய உருவம் கொண்ட விநாயகர் சிறிய எலியை வாகனமாக கொண்டிருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதிலும் ஒரு கருத்து உள்ளது. மூஷிகம் மனிதனின் ஆசை, அலைப்பாயக்கூடிய மனம் போன்றவற்றின் அடையாளமாக விளக்கப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்தினால் ஆசைகளையும் கட்டுப்படுத்த முடியும். மனதை வென்றவன் வாழ்க்கையை வென்றவன் என்பதை இது நினைவூட்டுகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான திருநாள். வீடுகளை சுத்தம் செய்து விநாயகர் சிலையை வைத்து மலர்களால் அலங்கரித்து மோதகம் மற்றும் கொழுக்கட்டை போன்ற நெய்வேத்தியங்களை செய்து வழிபடுகிறோம். குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள். பெரியவர்கள் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறார்கள். இதன் மூலம் நமது கலாச்சாரம் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. இயற்கையையும் மதிப்போம் இந்த திருநாளில். இன்றைய காலத்தில் பண்டிகைகளை கொண்டாடும் போது சுற்றுச்சூழலையும் நாம் கவனிக்க வேண்டும். இயற்கைக்கு உகந்த பொருட்களால் விநாயகர் சிலைகளை உருவாக்குவது, நீரை மாசுபடுத்தாமல் இருப்பது, தேவையற்ற பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது போன்ற நல்ல பழக்கங்களை பின்பற்றலாம். இறைவனை வழிபடுவதோடு இறைவன் படைத்த இயற்கையையும் பாதுகாப்போம். இதுவே உண்மையான பக்தியாக இருக்கும். மோதகம் சொல்லும் மிகப்பெரிய செய்தி நிறை

விரைவாக மீண்டும் மோதகத்திற்கே வருகிறோம். மோதகம் வெளியில் ஒரு வடிவம், உள்ளே இனிமை. அதுபோலத்தாம் நாமும் வெளிப்புற வாழ்க்கையில் எத்தனை சவால்களை சந்தித்தாலும் நம்முடைய மனதிற்குள் அன்பையும் கருணையையும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும். நல்லதை நினைக்க வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். நல்லதை பகிர வேண்டும். அப்போதுதான் நமது வாழ்க்கையும் ஒரு மோதகம் போல இனிமையாக மாறும். தடைகளை நீக்கி வெற்றியை வழங்குபவர் என்பதால்தான் விக்னேஸ்வரர், விநாயகர், பிள்ளையார் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இன்று ஜெய ஜெய கணநாதா ஜெயம்தா என ஜெயத்தை வேண்டி நாம் நிற்கிறோம் மோதக கரத்தோனே என்று. அடுத்ததாக நாம் நினைவூட்டிக் கொள்ளலாம் உலகத்தை சுற்றிய விநாயகரை பற்றி. விநாயகரை பற்றி சொல்லப்படும் போது மிகவும் சுவையான கதைகளில் ஒன்று விநாயகருக்கும் அவரது சகோதரர் முருகனுக்கும் இடையே நடந்த போட்டி. ஒரு முறை உலகத்தை முதல்ல சுற்றி வருபவருக்கே பரிசு என்று போட்டி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முருகப்பெருமான் உடனே தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்ற புறப்பட்டான். ஆனால் விநாயகரின் வாகனம் என்ன? சிறிய மூஷிகம்தானே. மயிலுக்கும் மூஷிகத்திற்கும் போட்டி வைத்தால் என்ன ஆகும்? விநாயகர் அதற்காக கவலைப்படவில்லை. வேகத்தை விட அறிவை பயன்படுத்தினார். தாய் பார்வதியையும் தந்தை சிவபெருமானையும் மூன்று முறை சுற்றி வந்து, என்னை பொறுத்தவரை என் தாயும் தந்தையும் தான் என் உலகம் என்ற கருத்தை வெளிப்படுத்தியதாக கதை கூறுகிறது. இந்த கதையின் அழகு என்ன தெரியுமா? எல்லா போட்டிகளிலும் வேகம் மட்டும் வெற்றியை தராது, அறிவும் சரியான சிந்தனையும் வெற்றியை தரும். மாம்பழம் கூட விநாயகரின் புத்திசாலித்தனத்திற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டுதானே. இந்த கதையில் சில வடிவங்கள்ல பரிசாக ஒரு அரிய ஞானப்பழம் அல்லது மாம்பழம் குறிப்பிடப்படுகிறது. அந்த பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி எழுந்தபோதுதான் உலகத்தை சுற்றி வரக்கூடிய போட்டி ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முருகன் உலகை சுற்றி சென்றார். விநாயகர் பெற்றோரை வலம் வந்தார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது பழம் யாருக்கு கிடைத்தது என்பது மட்டுமல்ல, விநாயகர் ஒரு பிரச்சனையை பார்த்தவுடன் என்னால் முடியாது என்று நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக இதை வேறு எந்த வழியில் செய்யலாம் என்று சிந்தித்தார். நம்முடைய படிப்பிலும் வாழ்க்கையிலும் கூட இது தேவையான ஒன்று. ஒரு வழி சரியாக அமையவில்லை என்றால் முயற்சியை விட்டுவிடாமல் இன்னொரு நல்ல வழியை தேட வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்ததாக மகாபாரதமும் விநாயகரும். விநாயகரின் அறிவாற்றலை எடுத்துக்காட்டும் இன்னொரு புகழ்பெற்ற சம்பவம் மகாபாரதத்துடன் தொடர்புடையது. வியாச முனிவர் மகாபாரதத்தை சொல்ல அதை எழுதுவதற்கு விநாயகர் முன்வந்ததாக மரபு கதைகள் சொல்கின்றன. விநாயகர் ஒரு நிபந்தனை வைத்தார், நீங்கள் சொல்ல தொடங்கிய பிறகு இடையில் நிறுத்தக்கூடாது. அதற்கு வியாசரும் ஒரு நிபந்தனை வைத்தார், நான் சொல்லும் ஒவ்வொரு கருத்தையும் புரிந்து கொண்ட பிறகே எழுத வேண்டும். விநாயகரும் சம்மதித்தார். வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார். கடினமான கருத்துக்கள் வந்தபோது அவற்றை புரிந்து கொள்ள விநாயகர் எடுத்துக்கொண்ட நேரத்தில் வியாசர் அடுத்த பகுதிகளை மனதில் அமைத்து கொண்டதாக கதை சொல்லப்படுகிறது. இதில் எவ்வளவு அழகான பாடம் இருக்கிறது, ஆழமான பாடமும் கூட இருக்கிறது. வேகமாக செய்வதை விட புரிந்து கொண்டு செய்வது முக்கியம். படிக்கும் போதும் இதையே நாம் பின்பற்றலாம். 10 பக்கங்களை வேகமாக படிப்பதை விட ஒரு பக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும். மகாபாரதத்தை எழுதி கொண்டிருந்த போது எழுத பயன்படுத்திய கருவி உடைந்ததாகவும் எழுதுவதை நிறுத்தாமல் இருக்க விநாயகர் தனது தந்தங்களில் ஒன்றை எழுத்தாணியாக பயன்படுத்தியதாகவும் ஒரு கதை கூறுகிறது. அதனால்தான் விநாயகருக்கு ஏகதந்தன் என்ற பெயரும் உண்டு. இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு சிறிய தடையால் பெரிய இலக்கை விட்டுவிடக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது சிறிய பிரச்சனை வந்துவிட்டால் அவ்வளவுதான், இனி முடியாது என்று கைவிடுகிறோம். ஆனால் விநாயகர் கதை நமக்கு தடை வந்தால் தீர்வை தேடு, இலக்கை விட்டுவிடாதே என்பதை நினைவூட்டுகிறது. விநாயகரின் ஒவ்வொரு அடையாளமும் நமக்கு ஒரு பாடம்தான். பெரிய காதுகள் நல்லவற்றை கேள், சிறிய கண்கள் இலக்கில் கவனம் வை, தும்பிக்கை சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படு, பெரும் வயிறு வாழ்க்கையின் அனுபவங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொள், மூஷிக வாகனம் மனதை கட்டுப்படுத்து, உடைந்த தந்தம் தடைகள் வந்தாலும் முயற்சியை நிறுத்தாதே, கையில் இருக்கும் மோதகம் உள்ளத்தில் இனிமையை வளர்த்துக்கொள். ஆக மோதக

கரத்தோனே என்று விநாயகரை அழைக்கும் போது அவருடைய கையில் இருக்கக்கூடிய இனிப்பை மட்டும் நினைக்காமல் அவர் உணர்த்தக்கூடிய இனிமையான வாழ்க்கை தத்துவத்தையும் நினைப்போம். அறிவில் உயர்வோம், அன்பில் சிறப்போம், முயற்சியில் வெல்வோம், மனதில் இனிமையை வளர்ப்போம். மோதக கரத்தோனின் அருளால் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அறிவும் அமைதியும் வெற்றியும் பெருகட்டும்.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் அடிக்கடி பாடல்களில் கேட்டிருப்போம், கணேசன்னா கர்ணம் போடு அப்படின்னு. தோப்பு கர்ணம் விநாயகரை வணங்கும் ஒரு வித்தியாசமான வழக்கம். கணேசன்னா கர்ணம் போடு என்ற சொல்லை மையமாக வைத்து இந்த ஆன்மீக பொருள், உடலின் நன்மைகள், சுவையான சம்பவங்களும் நிறைய இருக்கத்தான் செய்கின்றன. விநாயகர் கோவிலுக்கு சென்றவுடன் நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, விநாயகரின் முன்னின்று கைகளை மாற்றி பிடித்து கொண்டு காதுகளை பிடித்து உட்கார்ந்து எழுவது. இதுதான் தோப்பு கர்ணம். சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் செய்யக்கூடிய இந்த செயல் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு அழகான ஆன்மீக பாரம்பரியம் நிறைந்திருக்கிறது. தோப்பு கர்ணம் என்றால் என்ன? பொதுவாக இரண்டு கைகளையும் குறுக்காக வைத்து வலது கையால இடது காதையும் இடது கையால வலது காதையும் பிடித்து கொண்டு விநாயகரை வணங்கி உட்கார்ந்து எழுவதே தோப்பு கர்ணம். சில இடங்களில் இதை தோப்பு கர்ணம் போடுதல், காது பிடித்து உட்கார்ந்து எழுதல் என்றெல்லாம் சொல்வார்கள். விநாயகரை வணங்கும் போது இதை செய்வதன் நோக்கம் தாழ்மை, பணிவு, தவறுகளை உணர்தல், இறைவனிடம் மன்னிப்பு கோருதல் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. தோப்பு கர்ணம் செய்யும் போது தொடர்ந்து உட்கார்ந்து எழுவதால் உடலின் தசைகள் இயங்குகின்றன. உடலை ஒருங்கிணைத்து இயக்க வேண்டியிருப்பதால் சமநிலை போன்ற திறன்களுக்கு இது ஒரு எளிய இயக்க பயிற்சியாக இருக்க கூடுகிறது. ஏன் காதுகளை பிடிக்கிறோம்? காதுகளை பிடிப்பது பல நேரங்களில் தவறை ஒப்புக்கொள்வது, பணிவை காட்டுவது போன்ற அடையாளமாக இருக்கிறது. நான் செய்த தவறை உணர்கிறேன், இனிமேல் கவனமாக இருப்பேன் என்ற மனநிலையே இது வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் விநாயகரின் முன் தோப்பு கர்ணம் போடும்போது ஒரு விதமான பக்தி, பணிவு, மன ஒருமைப்பாடு உருவாகிறது. விநாயகரை வணங்குவதில் இதன் சிறப்பு, விநாயகர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இதுவல்லவா? தடைகளை நீக்குபவர், அறிவின் கடவுள், தொடங்கும் காரியங்களுக்கு துணை நிற்பவர், குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த தெய்வம். அதனால் தேர்வு எழுத செல்லும் போது கூட மாணவர்களை விநாயகரை வணங்கி விநாயகா நல்லா எழுதணும் என்று வேண்டிக் கொண்டு தோப்பு கர்ணம் போடுவதையும் பார்த்திருக்கிறோம்.

0: ஆக முழுமுதற் கடவுளாக எங்கள் வாழ்வில் அறிவையும் அமைதியையும் நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் வழங்குவாயாக என்று விநாயக பெருமானை மனமாற வேண்டிக் கொள்வோம். மோதக கரத்தோணி விநாயகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். வளர்க நம் பாரம்பரியம். நிகழ்ச்சியை இதுவரை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது ராதா கிரிதரன்.
1: நம்மளுடைய இப்போ கேட்ட இந்த நிகழ்ச்சியான மோதக கரத்தானே விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சிக்கான பதிவுகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பிரபாகரன் அவர்கள் வந்து பண்டிகை காலங்களில் பண்டிகைகளுக்கு பின்னால் இருக்கும் அற்புத விளக்கங்கள், வாழ்வியல் தத்துவங்கள், புராண கதைகள் போன்றவற்றை சொல்லும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி தலைமை சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்களுக்கு வந்து நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி அவங்க வந்து முற்பகல் வணக்கம் சொல்லிட்டு தொகுப்பாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மாதவரம் வீரராகவன் அவர்கள் வந்து முந்தி விநாயகனை தொந்தி நாயகனை மோதக விரும்பியவனே முழு முதல் இறைவனே அரச மரத்தடியில் அமர்ந்திருந்து வழிபட்டு அனைவர் மனதிலும் ஆழ்ந்த பக்தியில் திளைக்கும் ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் ஆசி பெற விவத் பாரதி நிர்வாகம் உட்பட அனைவருக்கும் நம்மளுடைய விநாயகரின் அருள் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் அவர்கள் மாதவரத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏழு கிணற தேவா அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய நேயர் பிரிய தர்ஷன் அவர்கள் வந்து தொடங்கும் காரியங்கள் வெற்றி அடைவதற்கு முழுமுதற் கடவுளான விநாயகரை போற்றும் தத்துவத்தின் மகிமை, விநாயகர் உருவ தத்துவங்களை அழகாக சொல்லி பாடல்களை ஒளிபரப்பும் ராதா கிரிதரன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு காற்றலையில் தவழ்ந்து வரும் ஒவ்வொரு யானை முகனின் திரைப்பட பாடல்களும் விநாயகரின் தொந்தி குறித்த பல தகவல்களும் வந்து வழங்கியது நிகழ்ச்சிக்கு மணிமகுடமாக அமைந்தது. வாழ்த்துக்கள் சகோதரி ராதாகிரிதரன் அவர்களுக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வலங்கை மான ஆட்டோதுரை அவர்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எந்த செயலியும் தொடங்கும்

முழு முதற் கடவுளாம் விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்கினால் ஜெயமே என்பதை மோதக கரத்தாணி நிகழ்ச்சியின் மூலம் குறிப்பிடுத்து கூறிய நம்மளுடைய ராதா கிரீதரன் அவர்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் விநாயக பெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெட்டில் சயாத் பாஷா அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் நானும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர் கோமல், பிரியதர்ஷன், பிருந்தா, ஐஸ்வர்யா, மணிகண்டன் இவங்க எல்லாரும் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் அவங்களும், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவர்களும், பாலு விஷாலாட்சி அவங்களும், அடுத்து பார்த்திங்கன்னா பத்மநாபன், ராமசாமி இவங்களும் வந்து மாம்பழத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா, சண்முகம், ஜீவானந்தம் அவங்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிலிருந்து 12 மணி வரை இசையோடு ஒரு சந்திப்பு இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து வாய்ப்பாட்டு கலைஞர் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் ராதா கிரீதரன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:01.
2: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசையோடு ஒரு சந்திப்பு. நேயர்களே, உங்களுக்கு எங்களுடைய இனிமையான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இறையும் இசையும் பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. அத்தகைய இறை இசையை 8 திசையிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய பெருமை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு உண்டு. ஆம், இறை இசை வடிவங்கள் ஏராளம், அதில் இவரின் பங்கு தாராளம். புகழ்பெற்ற பக்தி இசை கலைஞர், கர்நாடக செவ்வியல் கலைஞர், இப்படி பன்முகம் கொண்ட ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: இறைவன் திருவருள குறை ஒன்றும் இல்லை
0: சார். உங்களுடைய இனிமையான குரலோடு நிகழ்ச்சி தொடங்கட்டும் சார்.
1: எல்லா நிகழ்வுகளிலும் சரி, எந்த ஒரு செயல் துவக்கத்திலும் நம்ம தமிழர்கள் பண்பாடு பிள்ளையார் சுழியை போட்டு தான் எழுத ஆரம்பிக்கிறது. ஒரு வழக்கமாக இந்துக்கள் மரபில் இருக்கின்றது. சரியாக சொல்லணும்னா, சுழி போட்டு செயலதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. விநாயகரை வழிபட்டவர்களுக்கு சுகங்கள் என்றென்றும் கைகூடும். இது ஒரு விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால அனைத்து நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை விநாயக பெருமான் திருவருளோடு துவக்குகிறோம்.
0: மிக சிறப்பு சார். செய்யும் தொழிலும் தொழிலே கான் சீர் பெற்றிட நீ அருள் செய்வாய், வையந்தனையும் வெளியினையும் வானத்தையும் முன் படைத்தவனே ஐயா, நான்முக பிரம்மா யானை முகனே, வாணிதனை கையால் அனைத்து காப்பவனே, கமலாசனத்து கற்பகமே என்று விநாயகரோடு தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு
1: வரியோட.
0: ஆஹா, அருமை. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய வரிகளோடு ஆரம்பித்தீங்க, நல்லது சார். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குரலுக்கு அடுத்ததா நாங்க கேட்க போறது, இறைவன் இசை வடிவமாய் எங்கும் இருக்கிறார் அப்படிங்கறது முதுமொழி. நீங்க இந்த இசை என்ற தெய்வீக கலைய எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்க? அதுக்கு யாராவது உங்களுக்கு அடித்தளமா இருந்திருப்பாங்க?
1: நிச்சயமா. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன செய்யுள், செய்யும் தொழிலை அப்படி ராகமா பாடிட்டு போவோமா?
0: கண்டிப்பா.
1: முதல் காரணம் அதனால, செய்யும்

சுப்பிரமணிய பாரதியாரோட வரிகள். இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து பெயர் தான் ஹைதராபாத் சிவா, எனக்கும் ஹைதராபாத்துக்கும் இப்போ எந்த சம்பந்தமும் இல்லை. நடிகர் டெல்லி கணேஷே சொல்லுவார், நான் டெல்லியில் இல்லை டெல்லி கணேஷ், நீ ஹைதராபாத்தில் இல்லை ஹைதராபாத் சிவாம்பார். அதுபோல் என்ன காரணம்னா, நான் இருந்ததெல்லாம் அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரம் தான் என்னுடைய சொந்த பூர்வீகம், காவிரி கடைமடை பகுதி. அங்கிருந்து தான் என்னுடைய வாழ்வியல் துவங்குகிறது. நான் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆலய திருப்பணிக்காக 15 வயசுலேயே ஹைதராபாத் போயாச்சு. அங்கே அந்த ஆலயத்தில் இசை நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும், அதெல்லாம் பார்த்து அந்த கலைஞர்கள் பாடுறதெல்லாம் பார்த்து நம்மளும் பாடினாயன் என்ற ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாட்டில் அங்கே வந்து என்னுடைய இசையாசிரியர் சந்திரசேகர் அப்படின்றவர் வந்து நான் கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணுற ராகத்தோட சங்கீதம் கற்றுக்கலாமே என்னார், நீங்கள் சொல்லிக் கொடுத்தா கற்றுக்கிறேன்னு உடனே சொல்லிக் கொடுத்தார் அவர். அவரிடத்தில் அந்த ஆரம்ப பாடங்கள்லாம் கற்றுக்கொண்ட பிறகு பிற்பாடு நம்முடைய சங்கீத கலாநிதி ராமநாதன் சார், அவர் மிகப்பெரிய கலைஞர், அவர் பல சிஷ்யர்கள் உருவாக்கினார். அதில் ஒருவர் தான் நம்முடைய பானுகண்ணன் என்று சொல்லக்கூடிய மாணவி ஸ்ரீமதி பானுகண்ணன்ட்ட சில ஆண்டுகள் பயின்று பிற்பாடு சென்னையை நோக்கி வந்து பாபநாசம் சிவன் அவர்களுடைய சிஷ்யர் சதலபதி பாலசுப்ரமணியம்னு விருத்தத்தில் சூரப்புள்ளின்னு பேர், அவ்வளவு இன்றைய தினம் டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் அவர் நிறைய தமிழ் விருத்தங்கள் பாபநாசம் சிவன் பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்கார். அவரிடத்தில் சென்று பயின்று பிற்பாடு சென்னை வித்வத் சபையில் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், இப்போ அது கிடையாது, முன்னாடி இருந்தது இசை ஆசிரியர் கல்லூரியாகவே இருந்தது, அங்கு ஆசிரியர் பட்டய படிப்பு. பிற்பாடு நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஏ மற்றும் எம்ஏ முதல்நிலை இளநிலை ரெண்டு முடிச்சுட்டும் பிற்பாடு கல்லூரியில் முதல்ல விவேகானந்தா பள்ளியில் ஆசிரியராக பணியை துவக்கி பிற்பாடு பொன்னேரி சரஸ்வதி எஜுகேஷன் காலேஜில் லெக்சர்

0: பிற்பாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஆய்வு அரங்கிசி வடிவங்களில் முருகன், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் சுப்பிரமணியர் ஐட்டம்ஸ். வர்ணத்தில் ஆரம்பித்து தில்லானா வரை சுப்பிரமணியர் மேலே யார் யார் பாடல்கள் செஞ்சுருக்காங்கன்றது பற்றின ஒரு ஆய்வு, அதில் முனைவர் பட்டம். இதுதான் என்னுடைய இசை பயணம்.
1: வந்து நீங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கீங்க, இதை வந்து நாங்கள் ப்ரீஃப் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பழங்காலத்தில் ஏழு ஸ்வரங்களில் வந்து கோவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலம் தொட்டு சிலப்பதிகாரத்தில் இலக்கியங்களில் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளிரி, தாரம், இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம இந்த இசை கூட நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்க, இறை இசை கூட?
0: இதெல்லாம் நம்ம இந்த நீங்கள் சொன்ன கைக்கிளி, துத்தம், இந்த செய்திகள் எல்லாம் தமிழில் நம் அதாவது சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம் என்று சொல்லக்கூடியவற்றின் தமிழ் பெயர்களாக பஞ்சமரபு நூல் மற்றும் சில சிலப்பதிகார நூல் தொட்டு நாம் அறியக்கூடிய தகவல்கள். இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள்ளதான் சங்கீதம் அப்படின்ற ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. மிகப்பெரிய ஒரு சமுத்திரமானது இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள்ள. அதே நேரத்தில் ஓசை ஒளியெல்லாம் ஆணாய் போற்றின்னு நம்ம இறைவனை சொல்லுகிறோம். எல்லா இறைவனையும் நாம் இசை வடிவமாக போற்றுவது என்பது இப்போ நாதரூபமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். விநாயகர், விநாயகர் வயிறு பெருசாக இருக்குன்னு சொல்லுவோம், அவை அனைத்தும் நாதத்தின் வடிவம்னு தான் சொல்லப்படுகிறது. அதுபோல் இந்த ஓசைகளை பொறுத்த மட்டில் இதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவிப்பதற்கு நல்ல பக்தி வேண்டும்.
1: ஏழுசையா இசை பயனாயின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு.
0: நிச்சயமா, ஏன் நம்ம அப்பர் சுவாமிகள் கூட அதையே தான் கூறுகிறார். மிக அழகாக அவருடைய இதுல சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். அது மாதிரி பெருமையாக சொல்லக்கூடியது நம்முடைய இறை இசையில் மூழ்கிய ஒவ்வொருவரும் இறைவனை ஒரு இசையின் வடிவமாகவே போற்றி மகிழ்கிறார்கள். அதனால தான் காலைப்பண், பகல்பண், இராப்பண் என்று ராகங்களில் எத்தனையோ வகைகள். அந்த ஏழு ஸ்வரங்கள் வந்து ஒரு 12-16 விரிவடைந்து நம்ம அதெல்லாம் பெரிய ஒரு மியூசிக், அது ஒரு பெரிய தேரி. அதனால இந்த இசையில முதல்ல அடிப்படை இந்த ஏழையும் உணர்ந்தால் இசையை உணரலாம்.
1: அந்த காலம் தொட்டு நீங்க சொல்ற மாதிரி இலக்கியங்களையும் இருந்திருக்கு. அதனாலதான் பாரதியார் கூட சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ அபியாச கானம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு சார், என்ன பண்ணணும், அதுக்கு என்ன வகையான பயிற்சி இருக்கு, அதை எங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வேண்டும் சார்.
0: அதாவது அபியாச கானம், சபாகானம், இரண்டு வகையாக பிரிச்சுக்கிறோம். அபியாசம் அப்படின்னாலே கற்றுக்கொள்ளுவது, சபான்றது ஸ்டேஜ் கான்செர்ட்ஸ். இதுல அபியாச கானம்னு வரும்பொழுது சரளி வரிசைகள், ஜண்டை வரிசை, தாட்டு வரிசை, மேல்ஸ்தாயி, அலங்காரங்கள், கீதம், ஸ்வரஜதி, நோட்டு ஸ்வரம், இதுவரை அபியாச கானம். இதுல வர்ணம்ன்ற ஒரு ஐட்டம் வந்து அந்த முக்கியமா அந்த இசை உருப்படி சங்கீதத்துல பாலபாடத்திலையும், அதாவது நீங்க சொல்ற அபியாச கானத்திலையும் உண்டு, சபாகானத்திலையும் உண்டு.
1: சபாகானம் அப்படிங்கிறது அரங்கிசை வடிவம்,
0: அரங்கிசை வடிவங்கள். இப்ப இரண்டுக்கும் பொதுவானது வர்ணம். அதே சமயத்துல சபாகானம்னு வரும்பொழுது கிருதி, கீர்த்தனை, பதம், ஜாவலி, தில்லானா இவற்றோடு மனோதர்ம சங்கீதம் இணைந்தது அரங்கிசை. இப்ப இங்க வந்து பேசிக் மியூசிக், நம்ம கிளாசிக்கல்
1: மனோதர்ம சங்கீதம் அப்படின்னா கற்பனை,
0: கற்பனாஸ்வரம், நம்முடைய கற்பனை. நம்முடைய ஒரு இசை நம்ம ஆசிரியர் கற்றுக் கொடுத்து விட்டார், ஒரு கீர்த்தனையை சொல்லிடுறார், அந்த கீர்த்தனையில அந்த ராகத்துல ஒரு ராகம் பாடி, ஒரு நிரவல் பாடி, ஒரு ஸ்வரம் பாடி, அதை விரிவாக்கம் செய்வது. அந்த ஒரு கிருதியை ஒரு 3 நிமிடம் பாடக்கூடிய கிருதியை ஒரு 1 மணி நேரம் கொண்டு போறது
1: கிரியேட்டிவ்,
0: கிரியேட்டிவ். அது நம்முடைய மனோதர்மத்தை பொறுத்தது. அதோட பிரிவு தான் முதல்ல அந்த அபியாச கானத்துல நாம் முழுமையான ஆளுமை பெற்றால் மட்டும்தான் இங்க வந்து இந்த மனோதர்ம சங்கீதம் பொருந்திய சபாகானத்தை கையாளும். அதனால வந்து இந்த அபியாச கானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அபியாச கானம், சபாகானம் ரெண்டுலையும் இருக்கிற ஒரு விஷயம்னா வர்ணம், அது ஒரு சிறப்பு. வர்ணங்கள்னு பொதுவாக பார்க்கும்பொழுது எல்லா மொழியிலையும் இருக்கு, தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். அப்படி நான் கூட என்னுடைய ஆய்வுல கிட்டத்தட்ட 120 வர்ணங்கள் முருகப்பெருமான் மீது கொடுத்திருக்கோம். என்ன நம்முடைய சங்கீத வர்ணத்துல பார்த்தோம்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா, முருகன் பேர்ல வர்ணமே இல்ல போலயே, விநாயகர் பேர்ல வர்ணமே இல்ல போலயே என்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த வர்ண புஸ்தகத்துல
1: பார்த்திருக்கோம்.
0: ஆனா அது அல்ல, அது அவர்கள் ஒரு தொகுப்பை தந்திருக்கிறார்கள். தனியார் நிறுவனம், தனியார் ஒரு இசை கலைஞர் கொடுத்திருக்காரு, தவிர அது மட்டுமே வர்ணத்துக்கு அடிப்படையானது கிடையாது. இதெல்லாம் பல வர்ணங்கள் இருக்கிறது. என்னுடைய ஆய்வில் கூட அதுதான் குறிப்பிட்டிருக்கு. முருகப்பெருமான் மீது கிட்டத்தட்ட 122 வர்ணங்கள், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, எல்லா மொழியும் முருகப்பெருமான் பேர்ல இருக்கு கீர்த்தனைகள். நம்ம அற்புதமாக இருக்கிறது.
1: ஒரு வர்ணம் எடுத்துக்காட்டா,
0: பேசிக்கா நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கிற முதல் வர்ணம் உங்களுக்கு தெரியும், மோகனம், முல்லைப்பன். ரொம்ப எளிமையாவே எடுத்துப்போம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. பல சினிமா பாடல் இந்த மோகனத்துலன்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவோ சினிமா பாடல், மற்ற ராகங்கள் எப்படி இருக்கு தெரியல, இதுல கொட்டி கிடக்கு, புரியும் எல்லாருக்கும். திருவாசகம், மாணிக்கவாசக சுவாமிகள் அவருடைய திருவாசகம் பரவலாகவே பாடப்படக்கூடிய ஒரு

இது பேஸ் பல்லவி. க ரி க ரி ச ரி ச ரி ச க ரி க ச ரி ச த ச ரி க ரி கப கப த ப கப த ப.

0: என்ன அப்படின்னா, இந்த வர்ணங்கள் கற்றுக்கொள்றதுனால முதல் பயன் அந்த ராகத்தின் அழகு.
1: நீங்க சொல்லும் போது கூட எங்களுக்குமே இந்த ஸ்வரங்களோட நீங்க பாடி காமிக்கும் போது அந்த திரைப்பட பாடல்களை நாங்களும் உற்று நோக்கி கேட்கிறோம்.
0: ரொம்ப சமத்தா பாடுறேன்,
1: எங்களுக்கு கூட அது அது வந்து தெரியுது சார். ஓ, இப்படிதான் நம்ம ராகத்தை கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது.
0: அந்த ஜீவஸ்வரம் சொல்றது சரே கரே க பத ப க பத சத பிரியா என்ன குணத்துக்கு வேணாலும் கொடுக்கலாம். சர்வரோக சகல காலத்திலையும் காலை மாலை இரவு எப்ப போனாலும் அந்த நேரத்துக்கு பொருந்தக்கூடிய ராகம், அழகான ராகம் மோகனம். அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னோம். இந்த வர்ணங்கள் பாடுறதுனால அவர்களுடைய அந்த பேஸ் கிளாசிக்கல் மியூசிக் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்ம பாடக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு. அதுதான்
1: அந்த காலகட்டத்தில் திருவாசகம் கூட அதிகமாக மோகன ராகத்தில் தான் இருந்ததாக சொல்லப்படுது.
0: நிறைய உண்மைதான்.

0: யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே. சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ பல மோகனம்ன்றது ஒரு எந்த ஒரு நீ ஒரு விருத்தம் எடுக்கணும்னா விருத்தம் பாடுறதுக்கு ஒரு பேஸ்டாக எடுத்து பயிற்சி செய்யணும்னா மோகனம். அதனால தான் நீ வர்ணமே எதுக்கு சங்கராபரணருக்கு பல டீச்சர்ஸ் மோகனத்தை தான் முதல்ல எடுக்கும்.
1: என்ன காரணம்?
0: எளிமை. அம்மா மாதிரி
1: ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும்.
0: ஆமாம், மாமா சித்தப்பா புரிஞ்சுக்கிறது, அம்மா புரிஞ்சுக்கிறது ஈஸி தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: அந்த ஒரு அழகு. ஆனால் தாய் ராகம் கிடையாது, அது ஹரிகாம்போஜியோட ஜன்யம். மோகன ராகம் மேஜர் பிரதி மத்தியம் சுத்த மத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த 36 ராகங்களில் இது எந்த விதத்தில் மடங்காது.
1: அதில் 7 ஸ்வரங்களும் இருக்காது.
0: ஆமாம், அவுடவ ராகம்னு பேர். சார் ரே கபதசா சாதா பகரே சார், ரொம்ப எளிமையாக இருக்கும். கார்ட்ஸ் பிடிச்சி பாடுறவங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த ஒரு சொன்னோன்னே ஓ இதை பாடலாமே அப்படின்னு தோணும். இப்போ எடுத்துன போய் தோடியை கொடுத்தா அது ஓடிடும். இப்போது மோகனம்னா ஒரு வேளை அதை ஓ என்னமோ சார் சொல்ல வர்றார், அந்த ஒரு இதை கேட்கணுன்ற ஒரு எண்ணத்தை தோற்று வைக்கும். அதாவது பக்தியை எப்படி நம்ம தேடி போகிறதுக்கான ஒரு எண்ணத்தை விதைக்குமோ அது மாதிரி மோகனத்துக்கு ஒரு அழகு பக்தி பூர்வமான ராகம்.
1: அவுடவம்னா 5,
0: ஷாடவம்னா
1: 6,
0: சம்பூர்ணம்னா 7 தாய் ராகங்கள். வக்ரம் அது நிறைய இருக்கு, வக்ரங்கள் அவுடவ வர்க்கம் ஷாடவ வர்க்கம் வக்ரம் இருக்கு, சம்பூர்ண வக்ரங்கள் இருக்கு. இப்போ சகரே கமனி நிதமனி நிசா சனி தம கம பரிசா சின்ன கண்ணன் நடிக்கிறா ரீதி கவலை. அதுலே எதுவும் சினிமா பாட்டு இருக்கு. ஆமா இருக்கு, அழகான ராட்சசி இருக்கு, என்ன இல்லை எல்லாமே இருக்கு. ரீதி கவலை ஒரு அழகான ராகம், அது மாதிரி அது வக்ர ராகம்னு பேரு. சகானா இருக்கு, சரிகமா பமதனே சகானா. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர அன்பே உனக்கே என நான் நினைத்தேன். அழகானது அது. தியாகராஜ சுவாமி அதோட நம்மள கலங்கடிச்சிருக்கு பார். வந்தனமோ ரகு நந்தனா

0: ராமா, ஏ என்ன போய் நீ துவேஷம் பண்றியடான்னு அந்த உருக்கம், அந்த சில ராகங்களுக்கான குணம் சகா நம்மளை கொண்டு போய் எங்கேயோ மெய்மறக்க வச்சிடும். அதை ராமரை பத்தி பானோன்னா முன்னாடி ராமர் எங்கேயாவது இருக்க மாட்டாரான்ற அந்த ஒரு ஏக்கத்தை, அந்த பரிதவிப்பை, அதெல்லாம் வந்து இதுதான் அந்த அபியாச கானத்திற்கும் சபாகானத்திற்கும். இந்த அபியாச கானத்தில் சரியாக நம்ம ஆளுமை பெற்று விட்டால் சபாகானத்தில் அந்த ஒரு ஆளுமை செய்வது, அது 20-20 இருந்தாலும் ஆடலாம், டெஸ்ட்னாலும் ஆடலாம், ஒன் டே மேட்ச்னாலும் ஆடலாம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம்.
2: இப்போ எங்களுக்கு வந்து ராகம் தாளம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நாங்க அதுல ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏறத்தாழ பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பித்ததுல இருந்து முல்லை பண்ணு, மோகனம், தீதி கவுளி, சகானா அப்படின்னு மூணு ராகத்தை எங்களுக்கு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கீங்க, திரைப்பட பாடல்களோட புகுத்தி. சரி, இப்ப அரங்கிசை வடிவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இசைவாணர் தனது இசை புலமையை காட்டி அந்த அவையில உள்ளவர்களை மகிழ்விக்கக்கூடிய, கையாளக்கூடிய இசை வடிவங்கள் நிறையவே இருக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவருட்பா, திவ்ய பிரபந்தம், பட்டினத்தார் பாடல், தாய்மானவர் பாடல், காவடி சிந்து, இப்படி பல இந்த இசை வடிவங்களை கொண்டு சேர்ப்பதில் உங்களுக்கு ஒரு தனி இடமே இன்னைக்கு இருக்கு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப குறைந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க அதை நிறைவா பண்றீங்க.
0: ரெண்டு செய்தியை நம்ம சொல்லணும். முக்கியமா இந்த இறை இசை வடிவங்கள் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம கிருதி கீர்த்தனைகளை தாண்டி தமிழ் அப்படின்னு வந்துட்டோம்னா எவ்வளவோ கொட்டி கிடக்கு. நம்ம மறந்து போன முக்கியமான ஒரு மூவர் யாருன்னா சீர்காழி மூவர், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை,
2: அருணாச்சல கவிராயர்.
0: இந்த மூவருடைய கீர்த்தனைகளை நாம் மறந்து விட்டோம்னா கூட பல இடத்துல சொல்றது உண்டு. இந்த காலத்துல தேவாரத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போறாங்க. ஆனா தேவாரம் மட்டுமே இசை என்று தமிழ் இசைனோ இல்ல இசை தமிழ்னோ முடிவு பண்ணிட முடியாது. அதற்கு முன்பு எவ்வளவோ தந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமா நம்முடைய மறுக்க முடியாத இந்த சீர்காழி மூவர், ஒவ்வொரு பாட்டுமே, அதாவது எந்த விதத்திலும் நம்முடைய திருவாரூர் மூவருடைய பாடல்களுக்கு நிகராக அவர்கள் நிறைய பண்ணிருக்காங்க, அதை எடுத்துக்கல. அதே போல கோபாலகிருஷ்ண பாரதியார்
2: அவர்கள் திருவாரூர் மூவர் மாதிரி இவங்க சீர்காழி மூவரும் இருந்திருக்காங்க இல்லையா?
0: ஆமா, நிச்சயமா பெரிய அர்ப்பணிப்பு இவர்களுக்கும். அதே இறைவன் சிவபெருமான் நேரடியா சுவாமி தரிசனம் கொடுத்திருக்கார். கோபாலகிருஷ்ண பாரதியார் போன்றோ அற்புதமா எத்தனை பேருக்கு தெரியும். எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ கோபாலகிருஷ்ண பாரதியார் அந்த இறைவனை தன் முன்னிறுத்துவதற்கு எவ்வளவு வார்த்தை ஜாலம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவார். இந்த பக்கம் அது மாதிரிதான் நம்முடைய முத்து தாண்டவர். ஆடி கொண்ட வேடி கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ, அதுலயும் மத்தியம காலமா சாகித்யம் எல்லாம் கொடுத்திருப்பார். ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரபம் படம் விரித்தாட எல்லாமே, அதாவது ஒரு சுவராட்சரங்களோட வரக்கூடிய செய்திகள், பல விஷயங்களும் இந்த இசை தமிழ்ல உண்டு. இதை தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா நம்முடைய அருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ். திருப்புகழில் பல செய்திகள், திருப்புகழை வந்து எல்லாருமே ஏதோ கச்சேரிகள் இப்பெல்லாம் பிரதானமாக வச்சு பாட ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா நிகழ்ச்சிகள் திருப்புகழ் சில ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் நிறைவாக வந்து வச்சுருவாங்க. நிறை மாதிரி முகம் என்ன மொழியாலே பெருமாளை பாடி முடிச்சிருவாங்க. பட் இப்போ என்னென்னா அதை முழுமையாக எடுத்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு காலங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. நான் கூட நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன், விநாயகர் பெருமானை பற்றிய பல வரலாறுகளை மிக அழகாக அந்த நம்முடைய திருப்புகழ் பாடல்களில் கொடுத்துருக்கார் அருணகிரிநாத். அருணகிரிநாத் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5-5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, கைத்தலம் நிறை கனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரி மூகன் நடி பேணி. அதே போன்று, பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகமும் நீப அப்படின்ற ஒரு அற்புதமான காவடி சிந்து மெட்ல உண்டு. அப்புறம் வந்து, உம்பர் தரு தேனு மணி கசிவாகி, அது ஒரு அற்புதமான பாடல். பிற்பாடு, நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிட, அற்புதமான ஒரு துவக்கக்கூடிய நல்ல ஒரு பாடல். அப்புறம், விடமடசு வேலை அமரர் படை சூலம் விஜயன் விடும் வானம் எனவேதான். இதுல ஒரு பெரிய பெரிய சம்பவங்களை சொல்றார். அங்கு கிருஷ்ண பரமாத்மா வரலாறுகளை அந்த பாடல்ல சொல்லி நாமெல்லாம் சம்பவங்களை பாருங்க. உதாரணத்துக்கு, நம்ம எதற்காக கிருஷ்ணரை வந்து யசோதி கட்டி போட்டு வைக்கணும் உரல்ல, வேற ஏதாவது சாமான்ல கட்டப்படாதா? உரல்ல எது கிருஷ்ண பரமாத்மாவை கட்டணும்? எதற்கு அவர் போய் அதை தள்ளிண்டு போய் ஒரு மரத்தை போய் உதச்சு அந்த மரத்துக்கு நடுவில் இவர் பூரணும்? அந்த மரங்கள் எதற்கு பிளக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் அங்கு ஒவ்வொரு வரலாறுகளை குறித்து சொல்லக்கூடியது. அது ஒரு கிணறுகள் அங்கே என்னன்னா ஒரு இரண்டு, அதாவது

0: நாரதருடைய சாபத்தால் மருத மரமாகிவிட்டார்கள் இருவர். அவர்கள் கிருஷ்ணருடைய பாதம் பட்டு அங்கு அந்த மரமானது பிளந்து அவர்கள் சாப விமோசனம் பெறுவதற்கான வரலாறு சுவாமி அங்க சொல்றார் திருப்புகள்ல. இது போன்று பல சம்பவங்களை அருணகிரிநாதர் சொல்வார். அருணகிரிநாதர் ஒரு அஞ்சு திருப்புகள். இது இல்லாமல் இசை வடிவங்கள் எவ்வளவோ நிறைய நம்ம தமிழ்ல இருக்கு, அதையும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அபிராமி அந்த அதி
1: அதனாலதான் அருணகிரிநாதர தாய்மானவர் புகழாரம் சூட்டினார் வாக்கிற்கு அருணகிரி அப்படின்னு. சந்த பாவல பெருமான் தாள செல்வர் இப்படின்லாம் அவருக்கு பெயரே இருக்கே அருணகிரியார் அவர்களுக்கு. சார், தேவாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துல ஒரு பாடல் எடுத்துடணும்னா கூற்றாயினவாரே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அத முடிக்கும் போது ஊர் பெயர் அங்க ஓடக்கூடிய ஆறுடைய பெயர் இப்படி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: அதாவது நம்ம கிளாசிக் ஒரு விஷயம் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, வாக்கியக்கார முத்திரைன்னு ஒண்ணு உண்டு. வாக்கியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு தங்கள் பெயரை சுனாம முத்திரை, தன்னுடைய பெயரையே முத்திரை. அப்ப தியாகராஜ சுவாமி என்ன பண்ணுவார், அவர் பேர் தியாகராஜன் வச்சுப்பார். தீட்சிதர் என்ன பண்ணுவார், அவர் வந்து குரு குஹன் வச்சுப்பார். ஷியாமா சாஸ்திரிகள் ஷியாம கிருஷ்ண சோதரி. அந்த மாதிரி பலரும், ராமதாசர் கூட அவர் நம்முடைய பத்ராஜ ராமதாசர் புரந்தர். இது போன்ற அவர்கள் நாமங்களை வைத்துக் கொள்வது வழக்கம். இது போன்ற தமிழ் இசை வடிவங்களை பொறுத்தளவில் இப்போ நீங்க சொன்னதுதான், ஒவ்வொரு ஸ்தலத்துக்கென்று திருப்புகள் செய்கிறார்கள். அப்ப அந்த ஸ்தலத்தினுடைய பெயர் என்ன ஏது, இந்த விஷயங்கள் திருமுறைகளிலும் உண்டு, திருப்புகளிலும் உண்டு, ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்கள்லையும் உண்டு. அவர்கள் இப்ப திருவேங்கடம்னா அது திருவேங்கடம்னு வந்துடும், திருப்பதி ஏழுமலையானா திருவேங்கடம் வந்துடும், ஸ்ரீரங்கம்னா அரங்கமான கருளானேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்னா அதற்கான பெயர், இப்போ பழமுதிர்ச்சோலை நம்முடைய மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகர் மலைன்னா அது வந்துடும். அதுல அதே தான் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகளும் அவர் திருப்புகள்ல சுவாமிமலை உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, சுவாமிமலை என்ன சொல்றதோட அவர் என்ன பண்ணுவார்னா குருமலைன்னு சொல்லுவார். வியாழகோத்திரம் மேவிய பெருமாள்பார், அந்த மறைமுகமா அந்த பெயர்களை வச்சு அழைக்கிறதும் உண்டு. பழனிக்கும் அது சிவகிரி மலை அப்படின்லாம் சொல்லி பாடுறதும் உண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும். அது போன்றது திருமுறைகளிலும் அந்த பெயரே இல்லைன்னா கூட, நீங்க சொன்ன மாதிரி ஊர் பெயர்கள் அல்லாமல் திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்னா நம்ம சுந்தர பெருமானார் என்ன பண்ணுவார்னா வெண்ணெய்நல்லூர், அந்த மாதிரி பெயர்கள் வருவது ஒரு அடையாளம். இப்ப பாடுற பொழுது போய் நம்ம பொருள் தேட வேண்டாம், இது இந்த ஊருக்கு பாடிட்டாருப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். இது எல்லா பாடல்களையும் உண்டு. உதாரணமா நம்ம திருப்புகள் பாடல்களையும் எடுத்துப்போமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருப்புறம் குன்றம் எடுத்துக்கிறோம்னு வச்சாங்க, உனை தினம் தொழுதின உனதியல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு நடிகினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாற. ஒரு திருப்புகள், ரொம்ப அற்புதமான திருப்புகள். இதுல இங்க கொண்டு வருவார், தினத்தனந்தனையன வரிகளி நரைதே விட்டகன்போடு பருகுயிர் பொழில் திகழ் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. தினத்தனந்தனையன வரிகளி நரைதே விட்டகன்போடு பருகுயிர் பொழில் திகழ் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே வருவாயே. அப்படி அமைச்சிருப்பார். கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. அந்த யமபயமே இல்லாத வாழ்வியல் வேண்டும் முருகா. கலக்குறும் செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்தல முரு பொழுது அளவைகள் கணத்தில் என் பயம் அற மயில் முதுகுனில் வருவாயே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. அப்ப அந்த க்ஷேத்திரத்தையும் குறிப்பிட்டுறாங்க. இப்ப நம்ம இது எந்த க்ஷேத்திரம் எந்த முருகனுக்குன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். பந்துவராளி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். பந்துவராளின் பேரு. இது நம்ம பன்னிசை மரப்புல வந்து சாதாரிப்பன் அப்படின்னு, சரிகமா பதனி சனி தபமாக அற்புதமான ராகம். எதுவும் சொல்றோம்னா, இது எல்லாரும் ஒரு அடையாளம் படுத்துவதற்கு அந்த ஊர் அல்லது அவர்கள் பெயர் நம்ம தியாகராஜர் வச்ச மாதிரிதான்.
1: நம்ம இப்போ இந்த ஆடிக்கொண்டார் பாடி
0: மாயாமலவ கவுளைக்கு இசை மரபு, அதாவது பன் இசை மரபுல பண் இந்தளம்னு பேர்.

0: நிலமே மாயமளவுக்கு உள்ளே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா.
1: நீங்க ஒரு இடத்துல பாடும்போது அது ஒரு கரெக்டா கண்டுபிடிக்க முடியுது. நீரோட்டம்
0: நிறைய
1: ஓலோடும் அப்படின்னு அந்த மாயாமாலுகளோட
0: வேறு படவளவுதான். நான் மட்டும் என் சுதியில பண்ண நீங்க நிறைய இருக்கு. அது அற்புதமான பாடல் மாயாமாலை. வந்து பல பாடல்கள் ஏன்னா அது ரொம்ப எளிமையான ராகம், அதாவது நோட்ஸ் சரி கமாபாதீசா ஒரு படி ஸ்டெப் சேர்ற மாதிரிதான்.
1: அது எப்பவுமே வந்து பேசிக் ஆரம்பிக்கும் போது மாயாமா
0: அற்புதமான ஒரு ராகம். அதுவும் அது மாலையில நல்லா அப்படி சூரியன் அப்படியே மறைகிற வேலை, இப்ப நம்ம ஆல்ரெடி ரெடியால உட்காந்துட்டு அப்படியே கடற்கரையை பார்த்துப்பானா அந்த ஒரு ஃபீலே தனி. அழகா இருக்கும், நல்ல அற்புதமான ராகம்.
1: சார், திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னார் தாய்மானவர். மனிதன் கேட்க இறைவன் சொன்னது பகவத்கீதை, இறைவன் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம், மனிதன் கேட்க மனிதன் சொன்னது திருக்குறள். இந்த வாக்கிற்கேற்ப இறைவனே திருவாசகம் எழுதப்படுவதற்கு மூல காரணம் அப்படிங்கிறது தெளிவாகிறது.
0: உண்மை.
1: நீங்க சொல்லுங்க சார், இந்த திருவாசகத்துல உங்களுக்கு மனம் கவர்ந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இத நான் டக்குன்னு பாடணும்னு நினைப்பேன் எடுத்து அப்படின்னு, ஏன்னா எல்லாமே ஆசையா இருக்கும்.
0: திருவாசகத்துக்கு ரெண்டு விஷயம், திருவாசகத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதல்ல, நம்முடைய இறை இசை வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கும். நீங்க பாருங்களேன், நம்முடைய சங்கீதத்துல தமிழ் நால்வர் எடுத்துப்போம், சைவ குறவர்கள் எடுத்துப்போம், ஞான சம்பந்தர் பார்வதி தேவி தன்னுடைய உழைப்பால் கொடுத்து அந்த குழந்தையை பாட வைக்கிறாள். அப்பர் அவர் வந்து வேற்று மதத்திற்கு மாறி விடுகிறார், திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருக்கு வயிற்று வழியை கொடுத்து அவரை ஆட்கொண்டு அவரையும் சொற்றுனை வேதியன் சோதீவானவள் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கை தொழ அவரையும் பாட வைக்கிறார். அவர் வேறு ஒரு மதத்தை தழுவி இது எனக்கு வேண்டான்னு போனவர். கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. எனக்கு இதுதான் கதின்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, அவரை நிறுத்தி இறையினுடைய அந்த ஒரு வேகம் ஆளுமை, அதாவது சுவாமி பக்திக்கு எவ்வாறு இறைவன் இறங்கி வருவார், கொண்டே சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாலும் எழுந்திரிச்சு வந்துடுறார், யானைக்கு கீழே போட்டாலும் யானை மிதிக்காமல் விரண்டு போடுது, சீர கடலுக்குள்ள கருங்கல்ல கட்டி தூக்கி போட்டாலும், இதுதான் உண்மை. அப்போ பக்தி அப்படின்னு வந்துட்டாலே இறைவன் அனைவரையும் சோதித்து தன்னோடு ஆட்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, அருணகிரிநாத சுவாமிகளை, அம்மா எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு கோபுரத்திலேருந்து குதிக்கிறார். அவர் மாட்டு குதிக்கட்டுமேனு விட்டுருக்க வேண்டியதானே, நாட்டில் எத்தனையோ கோடி பேரை காப்பாற்றுறாரா முருகன் போய், எதற்கு அருணகிரிநாத சுவாமி போய் ஆட்கொள்கிறார்? நீ இந்த திருப்புகழை பாடுவதற்காக இந்த உலகத்தில் தோன்றியவன் அப்பா, அதனால தான் நாக்கள் எழுதுறார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன போய் பாடுன்றிய முருகா கேட்கிறார். உன்னால முடியும், அப்ப நீ வார்த்தை எடுத்துக்கொடு, இந்த வச்சுக்கோ முத்து. முத்தை தரு பத்தி திருநகையத்தை கிரி சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவர என போதும் எடுத்துட்டார். பாடிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடினார்னா பாடல. அருணகிரிநாதர் அப்படியே 12 வருஷம் மௌனத்துக்கு போயிட்டார். மௌனியாய் சும்மா இருக்கிறதுலயே ரொம்ப உலகத்துல உன்னதமான ஒரு வேலை எதுனா சும்மா இருக்கிறது, பேசாம இருக்கிறது
1: எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார்.
0: அந்த மௌனத்தை அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி இருந்தார். யாரு? அருணகிரிநாத சுவாமிகள். அது போன்று இறைவன் திருவருளால் திருவாசகம் உருவானதாக உண்மை. அவர் மந்திரியா இருந்தாரு, அவர் மாட்டுக்கு இன்னும் மக்களுடைய வரிப்பணத்தெல்லாம் வச்சு ஒரு கோயில் கட்டலை. இதெல்லாம் ஒரு சில தவறான தகவல் அங்கங்க போயிடுது. ஆவடியார் கோயில் அவர் கட்டி அற்புதமான ஆலயம். அந்த காலத்துல கோயில் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், திருப்பெருந்துறை தவிர்த்துன்னு எழுதுவாங்களாம் யாரு, இந்த ஸ்தபதிமார்கள். ஏன்னா அந்த ஆலயம் போல் கட்ட முடியாது, அவ்வளவு அற்புதமாக

0: ஆலயத்தை கட்டியிருப்பார். அது ஒரு நாளில் கட்டிட முடியுமா கோயிலை? எத்தனையோ ஆண்டுகள், அத்தனை ஆண்டுகள் மன்னன் குதிரை வாங்க மன்னன் வந்து அனுப்பிட்டு குதிரை வாங்குறதுக்கு விட்டுட்டு வாங்காமல் அத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்துருக்க முடியுமா? இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. அதே நேரத்தில் அங்கும் இறைவன் ஆட்கொண்டு அங்கு மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை வழங்குகிறார். சைவ சித்தாந்தத்தில் திருவடி தீட்சை பெற்றதில் முதன்மையானது மாணிக்க வாசகருடைய சரித்திரம். அதனால் சுவாமி இந்த திருவாசகத்தை எழுத வச்சிருக்கார். அதோட சுவாமியே எழுதியிருக்கார். அந்த திருவாசகத்தை எழுதியவர் எம்முடைய சுவாமி இறைவன் சிவனார். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு உருகாம இருப்பாளா?
1: கண்டிப்பா உருகிதாகணும். அதற்கும் மேல நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட ஆங்கில மொழிபெயர்ப்பு.
0: ஆமா,
1: அது ஜியு போப் அவருடையது. எவ்வளவு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா சார்? இது
0: இப்போ திருவாசகத்தை பொறுத்தல பிடிக்காது. நிறைய ஸ்வீட், ஒரு 10 ஸ்வீட் வச்சு எந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் திருவாசகம் எல்லாமே. ஆனால் அதிலும் அவர் யதார்த்தமாக, அதாவது ஒரு இறைவனை, அதாவது எங்கு பார்த்தாலும் தெரியும், ஒரு எல்லா மதத்தவரும் போற்றக்கூடிய ஒரு இசை வடிவம் பார்த்தா அது திருவாசகம் தான். நீங்க சொல்ற மாதிரி அதுல இறைவனுக்கு அபிஷேகம் தூள் இடிக்கிறதுக்கெல்லாம் பாட்டு வச்சிருப்பார் சுவாமி. அழகழகான பாடல் திருப்போர் சுண்ணம்னு சொல்லிட்டு, அதில் அழகாக பார்த்தீங்கன்னா, அதாவது உரல் உலக்கையை பிடிச்சுண்டு எல்லாரும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து சுவாமிக்கு மஞ்சள் அடிக்கிறது, திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பாடல் உண்டு. முத்தனி குங்கிகள் அடகட, மொய்க்குழல் வண்டி நம் அடகட, சித்தம் சிவனோடும் அடகட, செங்கையர் கண் பணி அடகட, பித்தம் பிரானோடும் அடகட, பிறவி பிறாரோடும் அடகட, அத்தன் கருணையோட அடகட, ஆடப்பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே, ஆடப்பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே. அங்க முத்து அந்த உலக்கையை வைத்து அழகாக, எப்படி முத்து குத்துறமோ அது மாதிரி அழகாக அந்த சுவாமிக்கான அபிஷேக திரவியங்களை இடிக்கிறதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கார். பூக்கள் பறிப்பதற்கு எல்லா விதமான தலைப்புலையும் பாடல் கொடுத்துருக்கார். அதான் சொன்னேன், திருவாசகத்திற்கு உருகாதார்.
1: ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறது. இன்னும் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு சார். இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையோடு ஒரு சந்திப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்கள், புகழ்பெற்ற பக்தி இசை கலைஞர், கர்நாடக செவ்வியல் கலைஞர். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இசையோடு ஒரு சந்திப்பு. இன்று இறை இசையை புகழ்பெற்ற பக்தி இசை கலைஞராய், கர்நாடக செவ்வியல் கலைஞராய் எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்கள். அவர்களோடு ஒரு சந்திப்பு. சார், அடுத்த கேள்வி, அரங்கிசை வடிவங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது பாம்பன் சுவாமிகள் அவருடைய பாடல்கள் கூட நீங்க நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சார்.
0: நிச்சயமாக, முருகன் திருவருளோட, அதாவது நாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு சித்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு மகான்களை இங்கே தோற்றுவிக்கிறார். அந்த வகையில் பாம்பன் சுவாமிகள் நாம் வாழ்ந்த காலத்துல, அதுவும் சென்னையில முக்கியமா பக்கத்திலேயே திருவான்மியூர்லயே அவருடைய அற்புதமான சமாதி நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் எல்லாட்டையும் விளையாட்டாக சொல்கிறது உண்டு, முருகப்பெருமான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்தாருன்னா பாம்பன் சுவாமியால். இதுதான் உண்மையான சம்பவம். நீங்கள் பாருங்களேன், அதாவது ஒரு இறைவன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு அடியாருக்காக இறங்கி வந்துட்டு போகிறார். முதல் நாள் பார்க்கக்கூடிய டாக்டர் அவர் காலெல்லாம் உடஞ்சிருக்கு, இனி இந்த காலால் நடக்க முடியாது, இனி உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ஒரு 4 நாட்களுக்கு பிறகு வந்துட்டு, எப்படி என்னாச்சு ட்ரீட்மெண்ட், நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, இதுக்காக அதை செய்ய முடியாதுன்னு சொன்னேன், எப்படி உங்களுக்குன்னு கேட்குறார். தெரியாது, முருகன் திருவருள், பாம்பன் சுவாமியின் திருவாக்கு. அப்போது இதெல்லாம், அப்போ எந்த ஒரு பெரிய தமிழில் பெரிய புலமை இல்லாதவர் அவ்வளவு பாடல்களை பாடி அருள் இருக்கார்னா, அதுவும் சண்முக கவச்சம், அதெல்லாம் அற்புதமானது. அது எப்படி ஸ்கந்தவிஷ்ட கவச்சமோ அதுபோடைய சண்முக கவசம் அவருடைய அற்புதமான ஒரு பாடல். அது போல இந்த பகை
1: சண்முக பிரியனுக்கு சண்முக கவசம்.
0: ஆமா, அதே போல பகை கடிதல், திருவளர் சுடர் உருவே சிவை கரம்.

உன் இறைவனையே விண்ணப்பமா கொடுக்கிறார் சுவாமி. மயிலே போய் உன் சுவாமி கூட்டிட்டு வாங்க. இந்த இடத்துக்கு அழைச்சது புனாகவராளி ராகம். பட்டினத்தார் நம்முடைய கோபாலகிருஷ்ண பாரதியார், மானம் அபிமானம் வைத்து

மெத்த கடினம் உம கடிமை பொண்ணாக வராளி. அதான் நம்மளை வந்து முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிறது. ரொம்ப கர்வத்தோடு ஆடாத அப்படின்ற ஒரு சிந்தனை. அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ரொம்ப திமிராலாம் இருக்காதுன்றதுக்கு நீங்கள் பார்க்கலாம். குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய் கூறும் தீ

0: உளம் கழித்து ஆடு பாம்பே நீயாடு நின்றாடு தெளிந்தாடு பாம்பே. பாம்புக்கு ஒரு திமிரு உண்டு. நான் சிவன்ட்ட இருக்கேன், அம்பாள்கிட்ட இருக்கேன், முருகன் கீழேயே இருக்கேன், நாராயணர் இருக்கு, எல்லாமா இருக்கேன், அப்படிலாம் கர்வமா இருந்துடாத. ரொம்ப அற்புதமான பாடல் அந்த ஒரு கர்வத்தை. இந்த புன்னக வராளி ஸ்பெஷல் அதுதான்.
1: நீங்க சொல்ற டச் எல்லாம் பாருங்க சார், பாம்பன் சுவாமிகள், புன்னக வராளி, பாம்புக்கே பாடக்கூடியது ராகம் அது.
0: அந்த ஒரு அதான் சொல்றேன், இது பக்தின்னு வரும்பொழுது யாரும் இப்ப நம்மளாவது ஒரு நோட்டு ஸ்கிரிப்ட் டேப்னு எல்லாம் வச்சுட்டு உட்காடுறோம். இதை உருவாக்கி இசைவான்கள் கையில என்ன வச்சிருந்தாங்க, அவர்கள் சிஷ்யர்களை தவிர என்ன வச்சிருந்தாங்க சொல்லுங்க.
1: இப்பதான் சார் குருகுலம்,
0: அவர்களுக்கு சுவாமி கொடுக்கிறார் குருமுகமாக, சுவாமியே தான் அவர்கள் குருநாதர், அவருக்கு வேறு எதுவும் இல்லை. அதான் குருநாதர்ன்றது முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் நம்மளாக வளர்ந்துடுறோம், நம்மளாக கத்துன்றோன்னு பலர் சில இன்றைய சமுதாயத்தில் சில குழந்தைகள் நினைக்கிறாங்க. இந்த இளைய தலைமுறை அது அல்ல. குருவின் மூலமாக வரக்கூடியது என்றும் நம் ஆய்களுக்கும் மறக்காததாக இருக்கு.
1: அதுதான் ஒன் டு ஒன்,
0: அதாவது ஆஃப்லைன். என்னதான் நீங்கள் ஆன்லைனில் பெரிய ஆளாக இருந்தாலும் நேரடி அந்த குருநாதருடைய திரு பார்வையால், அதுவும் ஆசிரியர்கள் வகுப்பறையில் என்னதான் இருந்தாலும் அந்த வகுப்பறையில் ஆசிரியர் அந்த ஒரு சின்ன நம்மளை ஒரு அது ஒரு வாத்தியாரும் நான் உலகத்திலேயே சொல்லுவேன், குழந்தைகள் முதல்ல கொள்ள வேண்டியது தன்னுடைய ஃபர்ஸ்ட் வெல்விஷர் அப்படின்னா அப்பா அம்மா குரு. இந்த மூணு பேருக்கு அடுத்து தான் வேற யார். ஒரு வாத்தியார் திட்டினா மட்டும் நான் பிள்ளைகள்ட்ட சொல்லுவேன் கிண்டலா கிளாஸ்க்கு வர குழந்தைகள்கிட்ட, வெக்கம் ரோசம் சூடு சொரணும் இதெல்லாம் வாத்தியார் திட்டினா இருக்கவே கூடாதுப்பா. ஏன்னா எந்த ஒரு ஆசிரியன் திட்டினாலும் இந்த குழந்தை சிறப்பாக வர வேண்டும், இந்த உலகத்தில் ஒரு தனி மகனாக திகழ வேண்டும், ஒரு எண்ணம் தான் இருக்கு. குருகுலங்கள் அது ஒரு பெரிய பள்ளிகளுக்கு எது குழந்தையில அனுப்புன்னு சொல்றோம். எவ்வளவோ நம்ம பாரதியார் பாடல பார்த்துருக்கோம், பள்ளி தலமனைத்தும் கோயில்
1: செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று.
0: கோயில்கள் எல்லாமே பள்ளித்தலமாக நம்பர். இந்த ஊர் ஆலயங்களும் கூட ஒரு கல்விக்கான அடிப்படை அறிவுகளை வளர்க்கக்கூடிய இடங்களாக, நாட் ஒன்லி இஸ் த ஆன்மீகம், பக்தியை மட்டுமல்ல பண்பையும் விதைக்கக்கூடிய இடம் ஆலயங்கள் அப்படின்றத அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்க. அதனால்தான் பள்ளியவே நாம் கோயில்னு சொல்றது. அது பாரதியார் ரொம்ப அழகா சொல்லுவார், நிதி மிகுந்தவர் பொற்குவைத்தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவுமற்றவர் வாய் சொல்லருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். அற்புதமான வரிகள். கடைசி அவர் அற்புதமான வரி வரும், இந்த கல்விக்காக சொல்லியிருப்பார்,

0: தாமரை. என்ன வரிகள் பாருங்க. பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளக்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்த, தானங்களில் உயர்ந்தது கல்விதானம். அதனால் இப்போ சாப்பாடு எவ்வளவு போட்டாலும் இப்போ சொல்லுவாங்க அன்னதானம் வந்து ரொம்ப சிறந்தது. அன்னதானம் ஏன் சிறந்ததுன்னா அது போதுன்னு சொல்லிடுவோம். கல்வியெல்லாம் போதுன்னு சொல்ல முடியாது, ஆயுளுக்கும் படிக்கலாம். அந்த கல்வி அறிவை, அந்த எழுத்தறிவை கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அது ஒரு குருமுகமாக அந்த கல்வியை எடுத்துக்கொண்டால் அந்த கல்வி என்றென்றும் நம்மோடு நிலைத்திருக்கும். அதுதான்
1: சார் அடுத்த கேள்வின்னு போகும்போது பாரதியார் பத்தி நீங்க வெள்ளை தாமரை அழகா எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுனால எங்களுக்கு இன்னும் ஒண்ணு கூட ஞாபகம் வந்தது. விநாயகர் சதுர்த்தி, கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே அப்படின்னு பாடியிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: அதாவது அது ஆறு துணை என்ற தலைப்பில் நம்முடைய பாரதியார் அவர்கள் செஞ்சது. நாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு சாக்த புருஷன், அதாவது ஒரு தேவியை யமனையே காலால் உதைக்கிறேன்னு சொல்ற தைரியம் யாருக்கு இந்த காலத்தில் இருந்ததுன்னா அது பாரதியாருக்கு தான். காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன். காலா யாருக்கா தைரியம் வருமா? அதுவும்

சக்கரவாரத்தில் வச்சுட்டு இருக்க உரம்பு மென்மையாக சக்கரவாரம் அழகான ராகம், நீங்கள்லாம் கேட்டிருக்கலாம், ரொம்ப அழகு அந்த ராகம். அவர் அவ்வளோ போல்டாக சொல்கிறார், வேலாயுத விருதினை என் மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்த முறைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். அதில் சொல்கிறார், ஆதி

0: காலா. அல்ல யோசிச்சு பாருங்க, டேய் அதுக்கு ஆயுசம் முடிஞ்சுன்னு நினைச்ச யானைக்கு வாழ்வு கொடுத்தான். காரணம் ரொம்ப அற்புதமான வரிகள் எல்லாமே.
1: சார் அடுத்த கேள்விக்கு போகணும் அப்படின்னும் போது, வல்வினைகள் தீர்க்கும் பக்தி நாயகா, வேண்டு வரம் தந்திடும் விநாயகா, முதன்மை எல்லாத்துக்கும் முதன்மை விநாயகர் தான். என்ன கேள்வினா, விநாயகருக்கு அதிகமா பாடல்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். நாட்டை கம்பீர நாட்டை இந்த மாதிரி ராகங்கள்ல இருக்கிற மாதிரி தோணுது. என்ன அதுக்கு ஸ்பெசிபிக்கான ரீசன்?
0: இப்போ விநாயகருடைய வடிவம்ன்றது ரொம்ப அற்புதமான மூலாதார மூர்த்தி. எந்த ஒரு நிகழ்வுனாலும் விநாயகரை வழிபடாமல் நம்ம எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, நாட்டை இல்லை சௌராஷ்டிரம் ஹம்சத்வனி இப்படி எதிர்த்துப்போம் எல்லாத்தையும். இது எல்லாமே அரங்கிசி அப்படின்னாலே, கச்சேரினாலே ஓப்பனிங், முதல்ல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி துவக்கம்னாலே, ஒன்டே மேட்சாக இருக்கட்டும் இல்லை டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், நம்மளால் உட்காந்தவொடனே யாராவது ஸ்ட்ரோக் ஆடுன்னு எதிர்பார்ப்போமா? எடுத்தோன்னு ஒரு 6-4 அடித்தா தான் உட்காந்து டிவி பார்க்குறவங்களுக்கு, அந்த கமெண்ட்ரி கேட்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி கச்சேரிகளில் வந்து ஓப்பனிங்கில் எடுத்தோன்னு இந்த ஹம்சத்வனியெல்லாம் கம்பீரமாக இருக்கும். நாட்டையும் அப்படி தான். இப்போ நாட்டையில் பார்த்தோம்னா நாட்டைக்கு ஒரு அழகு உண்டு. என்ன அப்படின்னா, சரே காமா பத நீசா சனி பம காமரிசா, அப்படி அந்த வாழை உரையிலேருந்து எடுத்தா அப்படி ஒரு வீரியம் இருக்கும். அது மாதிரி அந்த ராகத்துக்கு ஒரு கம்பீரம். மகா கணபதி மனசா ஸ்மராமி, மகா கணபதி மனசா ஸ்மரா, அந்த பாரமே மத்தியம காலத்தில் வரும். இல்லை நீங்கள் அதை எப்படி கொடுத்தாலும் அந்த நாட்டை வளைஞ்சு போகும். தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு வரிகள் அருகில் வந்தா, என்ன அதான் இப்போ என்ன அந்த வரியை என்ன ஒரு கம்பீரமாக ஒருத்தர் வரணும், அப்போதைக்கு நாட்டை கொண்டே அந்த வரிக்கு கொண்டே பொருந்துறாங்க பாருங்க. அது மாதிரி நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய், அதெல்லாம் கேட்குற போதுமே நம்மளை உட்கார்றதுக்கு கொஞ்சம் சாஞ்சிருக்கிற நுனி சீட்டுக்கு வர வைக்கும். ஓ அப்படியான மகா காவிய நாடக திக் பிரியம் மூஷிக வாகன மூதக பிரியம் மகா, அந்த பாரம்பரியமே அந்த மத்தியம் பமகமரே சனி சரி மகா காவிய நாடக திக் பிரியம். வயலின்காரன் என்ன பண்ண போறான் பார்க்கலாமே. இவர் பாடுறாரே பம ப பம நினை பம கமரே சனி சரி மகா காவிய, அந்த ஸ்வரங்கள் வீரியமா அப்படி போகும், அப்படி முத்து மாதிரி கொட்டின்றே இருக்கும். இது நாட் ஒன்லி இந்த நாட்டை ஹம்சத்துனி அப்படித்தான். நம்ம எப்படி மோகன ராகத்தை சொன்னோம், அதே மோகன ராகத்தை போன்று ரொம்ப வீரியமானது. அதாவது மேஜர் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய தீர சங்கராபரணம், அந்த சங்கராபரணத்துடைய ஜன்னியம் தான் இந்த ஹம்சத்துனி.

0: அதே இதுவும் அவுடவன் தான். நம்ம அதை பார்த்தோம்லே,
1: அஞ்சாவதும்
0: அவுடவன் தான்.
1: இதுல வந்து தாவுக்கு பதிலா நீ வருது.
0: ஆமா, அவ்வளவு
1: அவ்வளவுதான் வித்தியாசம்.
0: ரே கப நீ சரே கப த சரே கப நீ சனி பகரே ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம். அதாவது கம்பீரமான ராகங்களை கூட மெலோடியாக்க முடியும்னு அது இளையராஜா சார்.
1: அது நீங்க இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதன் சொன்னோடனே எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி இளையராஜா சாரால முடியும் போது நாங்க கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வரோம் சார். காலம் மாறலாம் காதல் அப்படி போறோம் சார்.
0: இல்ல, இது வந்து அந்த ராக ஆளுமை பத்து பேரை ஈர்க்கக்கூடியது. அந்த அதனால தான் வாதாபி கணபதி கம்பீரமா இருக்கும். நிறைய விநாயக நின்னு நம்மளும் நிறைய ஹம்சத்தில நம்ம திருப்பூர்ல நிறைய பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த நினது திருவடி சக்தி மயிர் கொடி நினைவு கருதிட புத்தி கொடுத்திட நிறையகம் உதசை முப்பழம் அப்பமும் நிகழ்பால் தேன். இதுல உக்கி போடுறத பத்திலாம் சொல்லுவாரு. மறுவு மலர் பூனை தொத்திர சொற்கோடு வளர்கி குழை பீடி தொப்பென குட்டோடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே. விநாயகருக்கு மட்டும்தான் தோப்பு கரணம் போடுறது, அது ஒரு வழக்கம். அது சுவாமி கொண்டு வந்து திருப்புகளில் சொல்றாரு. இது ஹம்சத்வனி. ஸோ ஹம்சத்வனி இந்த நாட்டை இன்னும் சௌராஷ்டிரம் கூட அப்படித்தான்.
2: பிடியதல் நூறு பூமை குலமிகு கரியது வடி கொடுத

0: விம்பரா அதை கொண்டு அங்க வச்சிருக்கார். அது மங்கள ராகம் பவமான மங்களம். அதில்தான் சௌராஷ்டிரம் துவக்குவதற்காக இருக்கட்டும், ஒரு இடத்தில் பாடுவதற்கு மங்களகரமான ராகங்கள்னு உண்டு. மத்தியமாவதி இப்படித்தான் உண்டு. மத்தியமாவதிக்கு ஒரு பிணி தீர்க்கக்கூடியதுன்னு பேர். இப்போ ஏன் மத்தியமாவதி போய் கடைசியாக பாடுறோம்? எவ்வளோ ராகம் இருக்குல்ல, பாடி முடிக்கலாம்ல.
1: மங்களம் மத்தியமாவதி தான் பாடுவோம்.
0: மத்தியமாவதி மங்களம் அப்படின்றது ஒரு பக்கம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராகத்தை காலையில் பூபாலம் பாடணும், ஆனால் உச்சி வெயில ஒரு மணிக்கு உட்கார்ந்து பாடினா என்ன நியாயம்? சரி, அரங்கிசியை நீங்கள் கச்சேரி கொடுத்துட்டீங்க, நாங்கள் பாடுறோம், அவ்வளோதான். ராத்திரி பாட வேண்டிய முகாரியை உட்கார்ந்து காலையில் பாடிட்டு இருந்தா இதற்கு பேர் காயக தோஷம்னு பேர். அது எந்த வேலை செய்யணுமோ அப்போதான் செய்யணும். உச்சி வேலில் போய் இட்லி சாப்பிட தோணாது மதியத்தில். மதியத்தில் ஃபுல் மீல்ஸ் தான். நைட்டில் உட்காந்து 9 மணிக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட மாட்டோம். அது மாதிரி காலத்திற்கு ஏற்றதை செய்யக்கூடியது காலத்திற்கு ஏற்ற ராகங்கள். இதெல்லாம் மாற்றி பாடும் பொழுது அந்த பாடகர்களுக்கு ஒரு பிணி தீர்க்கும் மருந்தா, சர்வரோக நிவாரணியா அந்த மத்தியமாவதி. அழகான ராகம் அதே 5 தான். அவ்வளவு ராகம் மத்தியமாவது ரொம்ப அழகா இருக்கும். கற்பகமே கண் பாராய் திருமயிலே கற்பகமே, நிறைய பாடல். அம்சத்து நீ எப்படி ஒரு விதமான ஒரு வீரியமும் நிறைவிலையும் அந்த கம்பீரத்தை தரக்கூடியது இந்த மத்தியமாவதி. அது மாதிரி அந்த ஓப்பனிங் அப்படின்னாலே நாட்டை ஹம்சத்வனி. மங்களம் அப்படின்னு நிறைய வந்துட்டா சௌராஷ்டிரம் மத்தியமாவதி. ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வற்பை பாடுறோம். இந்த பக்கம் அது மாதிரி சுருட்டி வங்க

0: வாரணமாயிரம் தொடங்கி வங்க கடல் கடைந்த வரைக்கும் அத்தனைக்கும் ஒவ்வொரு ராகம் நீங்க இந்த சுருட்டி சொல்லும் போது அவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்குள்ள இருக்கு.
1: இதற்கான பன்முறைகள் இருக்கான்னு இல்ல, ஆனா இருந்திருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் மங்களகரமான ராகங்கள்னு பேரு பிருந்தாவன சாரங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு என்ன மியூசிக் தெரப்பி, மியூசிக் அது வந்து ஒரு பெரிய ஒரு வைத்தியம். ராகத்தை ராகமாக பாடினா, உதாரணத்துக்கு ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்காங்க, சங்கராபரணம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், சங்கராபரண ராகம் பாடினா ப்ரெஷர் குறையும், அது சங்கராபரணமாக பாடினா தான் குறையும்.
0: நாங்கள் பாடினா குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சார்.
1: அதே போல் இப்போ ஒரு தலைவலி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது சார், என்ன பண்ணலாம்? பிருந்தாவன சாரங்கா கேட்டிருக்கலாம். இப்போ ரொம்ப பிரபலமாக எல்லாரும் பாடுறாங்க, அழகான பழனி மலையாண்டவா அந்த ராகம்தான். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப பிரபலமாக பாடப்பட்டது, கலியுக வரதல் கண் கண்ட தெய்வமாய் மரபத்தில் பிருந்தாவன சாரங்கான்னு பேர். இந்த ராகத்துக்கு நம்ம இந்த ஒத்த தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுக்கும். ஒவ்வொரு ராகங்களுக்கு ஒரு குணங்கள் உண்டு.
0: இசையே ஒரு மருந்து தான்.
1: ஆமாம், இசை மியூசிக் தெரப்பி, தட்ஸ் ஆல். அதனால் இந்த விநாயகருக்குன்னு வரும்போது முதல்ல யாருமே விநாயகருக்கு இடையில பாட முடியாது, முடிக்கிற போதும் பாட முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் எடுத்தோன்னு எல்லாமே இந்த கம்பீரமாக நாட்டை ஹம்சத்வனி இதில் கூட இருக்குது, திலங்கில் கூட திலங்கம் இந்த மாதிரி கம்பீரமானது நிறைய அந்த மாதிரி இருக்குது விநாயகர் பேர்.
0: அதனால தான் சார் ஓதும் கம்பீர நாட்டை காக்கும் நற்றருளே அப்படின்னு பாடல்களிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு.
1: நிச்சயமாக நல்ல அற்புதமான பாடல் நிறைய, கம்பீர நாட்டை கௌலையிலையும் உண்டு, கௌலையும் அழகான ராகம் நல்ல

0: எல்லா காலங்களும் பாடுறதுக்கு அதுவும் துவக்கத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ கேட்டுக்கலாம் நிறையா. பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரே சுதம் சரே மப நிசனை பம ரேகமரே சொரம் அழகா இருக்கும் கௌலே. வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவும் நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் மோதும் வேதம் நீ. ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இசையோடு ஒரு சந்திப்பு. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கௌலையில வந்து அவ்வளோ பெரும்பாலான அந்த ராகத்துல வந்து பாடல்களே தெரியல சார். இந்த வேதம் நீ அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாடலா இருக்கு.
0: ராஜா சார் பயன்படுத்தி அது ஒரு நிறைய இருக்கு ராகங்கள் இருக்கு, அது சரியான அந்த நேரங்கள். அந்த கௌலை ரொம்ப அழகான ராகம். நம்ம என்ன கனராகங்கள் பஞ்சரத்னத்துல பார்த்திருப்போம். ரெண்டாவது பஞ்சரத்னம் கௌலை தானே.
1: நாட்டை தொடங்கி அதுக்கப்புறம் கௌலை வந்துடும். அப்படி திருவருட்பா அப்படின்னு நம்ம போகும்போது சார், கல்லார்க்கும் கற்றவருக்கும் கலிப்பருளும் கலிப்பே அடிகளார் இறைவனை பற்றி பாடியது, அவர் எழுதியது அவருடைய நூலுக்கே பொருந்தக்கூடியதா இருக்கும். திருவருட்பா ஒண்ணு சார்,
0: வாழ்வியலை மிக யதார்த்தமாக பக்தியோடு விளக்கியவர் யாருன்னா வள்ளலார் சுவாமிகள். அதாவது எளிமையான பக்திக்கு அடையாளம். அடிய பாதம் நின்றாடிய பாதம், அவர் எப்படி அவருடைய பக்தியை ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும், ஒரு விளக்கு போதும் வழிபாட்டுக்கு.
1: அதுதான்
0: தனி பெரும் கருணை, அவருடைய அந்த சிம்பிளைஸ்டா முடிச்சிருவார். ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவர் மிகப்பெரிய முருக பக்தர், அவர் முருகன் தான் அவருக்கு சகலமும் ஆறுமுக முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அவருக்கு. நம்ம கந்தகோட்டம் அவருக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். வாழ்வியல் தத்துவம் தானே. சுவாமிகிட்ட போய் என்ன கேட்கிறாரு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாவை வேண்டும். நிறைய பேருக்கு எங்கே ஃப்ரெண்டு கிடைக்குது இல்லையோ, கோயிலுக்கு போனால் நிறையா ஃப்ரெண்டு கிடைக்கும். அந்த ஃப்ரெண்டை நல்ல ஃப்ரெண்டாக வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இது எல்லா இடத்துலையும் உண்டு. ஸ்கூலுக்கு போனாலும் அப்படி தானே வச்சுங்களேன். குழந்தைகளுக்கு நம்ம அப்பா அம்மாக்கள் சொன்னால் சில இடத்துல குழந்தைகள் கேட்காது, அது என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் தெரியுமா அப்படிம்பா. இந்த நட்புன்றது பாதியில் வந்து பாதியில் போகிற நட்பு தான் அதிகம். ஏதோ ஒரு ரெண்டு நட்பு பள்ளியில் ஆரம்பித்து வாழ்வியல் இறுதி வரை இருக்கலாம். ஆனால் தாய் தந்தை அப்படின்றது அப்படி இல்லை. ஒருவருடைய அந்த ரத்த சம்பந்தம் அதுதான். அதனால தான் சொல்லுவேன், உன் ஃப்ரெண்டு சொன்னானா சொல்லையே அதை பற்றி யோசிக்காத. உன் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க என்ன, நம்முடைய ஃபர்ஸ்ட் வெல்விஷர். நம்ம நிகழ்ச்சி முதல்லயே சொன்னோம், ஒரு குழந்தையோட முதல் வெல்விஷராக யார் இருக்க முடியும்னா அப்பா அம்மா மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும். எந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் எல்லாம் சொல்லலாம், மூத்த பிள்ளைனா ரொம்ப இந்த அம்மாவுக்கு பிடிக்கும், கடைசி பிள்ளைனா பிடிக்கும். அம்மாக்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், முதல் பிள்ளையோ கடைசி பிள்ளையோ எல்லாரும். அது மாதிரி இந்த பண்பியல்கள், இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை, பண்பு நம்ம எப்படி வாழணும், இந்த தத்துவத்தையும் தந்தவர் நம்முடைய வள்ளலார். அதனால வள்ளலாருடைய தத்துவங்கள் எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு எளிமையான தத்துவம், பக்தி தத்துவம். அவர் பக்தியோடு பண்புகளையும் விதைத்தவர், மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஞானி அவர்.
1: சார், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில வந்து எங்களுக்காக ஏராளமான தகவல்கள், இறை இசை வடிவங்களை பத்தி ரொம்ப தெளிவா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கி இசை வடிவங்கள் ஆகட்டும், அபியாச கானங்கள் ஆகட்டும், இது தொடங்கி நடுவுல திரைப்பட பாடல்கள்ல இது எப்படி இணைந்திருக்கு இப்படின்றது எங்களுக்கு பல மாதிரியான எடுத்துக்காட்டுகளுடன் நீங்க சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குரலோட நிறைவடையணும் ஒரு பாடல் எங்களுக்காக.
0: நீங்க சொன்ன மத்தியமாவதியிலேயே முயற்சி
1: மங்களமா.
0: இந்த வீத பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு மிக நன்றியோடு, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். வள்ளலார் சொன்னது, எல்லோரும் இன்புற்றிருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. நிகழ்ச்சியின் நிறைவாக சர்வரோக நிவாரணியா மத்தியமாவதின்னு சொன்னோராகும். அந்த மத்தியமாவதியில இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்துல உம்பருதருத்து என்னும் பாடலோடு முடிச்சுப்போம் நிகழ்ச்சியை. எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்து உம்பருது.

0: கொண்டு சேர்க்கக்கூடிய உங்களுடைய இறைப்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். இசையோடு இணைந்திருப்போம், இறை இசையில் இன்பம் பெற்றோம் நாங்கள். நேயர்களே, இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இசையோடு ஒரு சந்திப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார் புகழ்பெற்ற பக்தி இசை கலைஞர், கர்நாடக செவ்வியல் கலைஞர், ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ராதா கிரிதரன்.
1: நமக்கிட்ட இந்த நிகழ்ச்சி பற்றிய நேர்களுடைய கருத்துக்கள், நோவெசிக்வா நிக்கோடமஸ் அவங்க வந்து ப்ரோக்ராம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பேடு தயாரன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது அவங்களும், பன்னீர்செல்வம், கமலாவர்தன், பிரபாகரன், பிரியதர்ஷன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்தும், சேகர் அவங்களும், மாதவரம் வீரராகவன் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு அழகான கவிதையோடு. அடுத்து நம்மளுடைய கமலாவர்தன் அவங்களும், பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம் அவங்களும் வந்து தனித்துவமான இசை தேர்வு, தரமான நிகழ்ச்சி தொகுப்பு, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மீரா வெங்கட்ராமன் அவங்களும், கிருஷ்ணகுமார் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு ராதா கிரிதரன் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோபூர்லேருந்தும், அவங்க வந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் சிவா அவர்களின் இசை ராகங்கள் பற்றிய தகவல்கள் வந்து அருமை மற்றும் சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்க வந்து இசையோடு ஒரு சந்திப்பு ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி யாதேஷ் அவங்க வந்து கோவானூர்லேருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி அவங்க அம்பத்தூர்லேருந்தும், பிரபாகரன், பிரியதர்ஷ்ணன் அவங்களும் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ் உச்சரிப்பு, குரல் வளமை, இசை பற்றிய அவருடைய நுணுக்கமான பார்வை, சொல்லிய விதம், இசை ராகங்கள் பற்றிய தகவல்கள் எல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த மாதிரி தனித்துவமான அதாவது நிகழ்ச்சிகளை வந்து எங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த சுப்புலட்சுமி ஆதிகேசன் அவங்களுக்கும், நம்மளுடைய தரமான கேள்விகளை கொடுத்த ராதா கிரிதரன் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம் அவங்க வந்து கர்நாடக சங்கீதத்துறையில் முன்னோடியாக திகழும் ஒரு சிறப்புமிக்க ஆளுமையை பேட்டி கண்ட விதம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. அந்த கலைக்கான அர்ப்பணிப்பு இதெல்லாம் வந்து நான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து கேள்விகளோட தரம் எல்லாமே வந்து ரொம்பவே அருமை. இந்த இசை அனுபவங்களை அடுத்த தலைமுறையினருக்கும் வந்து கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்த இந்த முயற்சி வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து பண்ணைபுரத்துலேருந்தும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்தில், சுரேஷ் அவங்க பாலக்கரையிலிருந்தும், ரங்கராஜன் டீநகர்லிருந்தும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நம்மளுடைய ஆர்ஜா அவங்களுக்கும், ராதா கிரிதரன் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன் அவர்களும், வாரியங்காவல் கதிரவன் அவர்களும், மீரா வெங்கட்ராமன், அடுத்து பாலு, விசால் ஆட்சி, புரசேவக்கம், சௌந்தரராஜன் இவங்க எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லிட்டு நான் உங்களுடைய ஆர்ஜே மரியம் இதோட கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே அனுராதா விஜயகுமார் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 12:01. இனி நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். சிந்தையின் முடிச்சை சீரா

அக்கி பல்வழி வந்திடும் வினைகளை வாய்மையால் வென்றிட நந்திடும் அறிவினை நாள்தோறும் ஊட்டுவாய் விநாயகா நின்னருள் தனையே. அறமதி தெளிய நல்வழியை காட்டுவாய், பிறநலம் பேணும் பண்பினை தந்தருள்வாய், நினைவும் செயலும் நேர்மையில் நிறுத்துவாய் கணபதி நல்வழி அருள். இந்த நாளுக்கான இன்று சிறப்பான இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் சித்ராவின் குரலில், இளையராஜாவின் இசையமைப்பில் பாரதி கண்ணன் அவர் எழுதிய பாடல் கண்ணாத்தாள் படத்திலிருந்து.

0: கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க.
1: ஆமா, தவம் இருக்க.
0: எப்பேற்பட்ட தவம் தெரியுமா?
1: தானே தெரியும்.
0: ஐயா,
2: இந்த வல்லரக்கன் கதைய கேட்டு கேட்டு எங்க காதெல்லாம் புளிச்சு போச்சு. நீதான் பாடுவியே, இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்த நமக்கெல்லாம் காவல் தெய்வமா இருக்காளே கண்ணாத்தா, அவ கதைய பாடுதாயி.
0: அப்படியா, ஆகட்டும் பாட்டி.

0: அஞ்சு பத்தா அரசனே ஆண்டி, சண்முகம் பிள்ளைபாடு திண்டாட்டம் தானே.
1: மீனாட்சி பக்தனான சண்முகம் பிள்ளை வறுமையால் வாடினாலும் நாதசரம் என்னும் இசை செல்வத்தை கையில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார்.
2: அஞ்சு பொண்ணுன்னு சொன்னீங்களே, அதுல கண்ணாத்தா யாரு?
1: எப்பேற்பட்ட அழகி தெரியுமா?
3: என்ன சிரிப்பு, குஷ்பு மாதிரி இருப்பாள்.

0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு, இன்னொரு கையில சாட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. சிறப்பான ஒரு நாளில் நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். ரெட்ரோ நேரத்தில் பாடல்களும் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ஸோ அதோட சேர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளில் பாடல்கள்லாம் கேட்டுட்டு உங்கள் வேலைகளையும் செஞ்சிட்ருக்கிறது ஒரு சந்தோஷமான அனுபவமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் முதல்ல வந்து பிள்ளையார் சுழி போட்டு நம்ம துவங்குவோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்டு முந்தி முந்தி விநாயகரே அப்படி தொடங்கி நம்மளுடைய அந்த ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் கேட்க துவங்கியிருக்கோம். இப்போ அடுத்த பாடல் அருண்மொழி எஸ் ஜானகியோட குரல்களில், வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் தாலாட்டு பாடவா படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, கிக்கான பிகரு. வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்து இல்லை, இல்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு,

0: புதுசா இப்போ பிறந்தவன்னு என்னை கொள்ளடாடு.
1: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேரம் பொழுது 12:17. 40 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கானங்கள் அப்படின்னே நாம் சொல்லலாம். அந்த மாதிரி பாடல்களோட அணிவரிசையில் அடுத்ததாக நாம் கேட்க போகிறது இளையராஜாவோட இசையில் மலேசியா வாசுதேவன் சித்ராவோட குரல்களில் நினைவே ஒரு சங்கீதம். இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.
5: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்சப் போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்கப் போறேன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை கொண்டாட்டமா இனிமையான பாடல்களோட அணிவகுப்பா நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்ததான் நாம கேட்க போற பாடல் மலேசியா வாசுதேவன் சுனந்தா குழுவினரோட பாடியிருக்காங்க. சௌந்தர்யன் எழுதி இசையமைத்த பாடல் இது. சேரன் பாண்டியன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
2: இனிமையான இடைக்கால பாடல்கள் ரெட்ரோ நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து கேட்க போற பாடல் வாலி எழுதினது. இளையராஜாவோட இசையமைப்புல கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகியோட குரல்கள்ல எங்க முதலாளி இந்த படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்கலாம்.

0: கிழக்கு சீமையிலே இந்த படத்துக்காக தான் அந்த பாட்டு கேட்டோம். மனோ சுஜாதாவோட குரல்களில், வைரமுத்துவோட பாடல், யா ரஹ்மான் அவங்க இசையமைப்பில். நேரம் பொழுது 12:39. இன்னும் சில நொடிகளில் தொடர்விருப்பது 12:40 தமிழ் செய்திகள். இணைந்திருங்கள், மீண்டும் நாம் 12:50 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி

0: வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள ஃபிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர்.

0: நாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
1: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி புள்ளிகுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கி இருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்ச்சிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: நேரம் பொழுது 12:51.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு நீங்க பதிவுகளும் போட்டிருக்கீங்க, அதை ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியோட பாட்டு கேட்டலாம். பன்னீர்செல்வம் அவங்க செங்கல்பட்டுலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ஹேமலதா குட் ஜாப் சொல்லியிருக்காங்க, பிரேம்நாத் பிரேம் இடைக்கால பாடல்களும் கேட்டுட்டு இருக்கணும்,

கோயம்புத்தூர்லேருந்து கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ் அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளோட சிறப்புகளோட பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பிரமாதம் சுகமான இனிமையான மெலடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜி செல்வகுமார் கேம் கார்டன்லேருந்து வணக்கம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பன்னேபுரம் இந்த இடத்துலேருந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள முழு முதற் கடவுள் அவங்களோட பாடல்கள்லாம் போட்டுருக்கீங்க, சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் அந்த இடத்துலேருந்து அமுதா அவங்களும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. தேனி சிலமலை விசி பிச்சைமணி அவங்களும் வந்து முதல் பாடலோட மீண்டும் இடைக்கால பாடல்களில் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதியோட தமிழ் பண்பலையில் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட கேட்டுட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி தருண்குமார் அவங்கெல்லாம் வந்து காமாட்சி இவங்கெல்லாம் ஆடுதுறை இந்த இடத்துலேருந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவங்களும் வந்து ரம்யமான காலம் ரெட்ரோ நேர கோலம் அப்படின்னு சொல்லி அழகாக கவிதையாக அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஆடுதுறை பாலு அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அவங்க இங்கேருந்து ஐனாவரம் இந்த படத்துலேருந்து இன்றைய பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் இந்த பகுதியிலேருந்து ரெட்ரோ நேரத்தில் இனிமையான இடைக்கால பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ரெடில் சையாத் பாஷா அப்புறம் ராஜேஷ் பெரியார் நகர் அவங்களும் நானும் கேட்டுட்ருக்கேன் இன்றைக்கான வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தீநகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து இனிமையான இடைக்கால பாடல்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோ துரை அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. மேலப்பேட்டை தயாளன் நடராஜன் சுப்பையா புத்தகரம் இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்களோட கைத்தட்டலோட நம்ம அடுத்த பாட்டு என்ன பாட்டு, சங்கர் மகாதேவன் சுஜாதாவோட குரல்களில் வித்யாசாகரோட இசையமைப்பில் தூள் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட பாடல்களின் அணிவகுப்போடு நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:40. நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படியே இன்ஸ்டண்டா காற்றலைகள்ல கேட்டு ரசிக்கணுமா, தொடர்பு கொள்ளுங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952-08-53 இது ஒரு எண், 2838-9871 இது ஒரு எண் உங்களுக்கானது. காலையில தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல வந்திருந்தீங்கன்னா நீங்க கேட்டு ரசிக்கலாம் பாடல்களை, சரியா? மற்றவர்களுக்கு அது வாய்ப்பாக அமையட்டும். இப்போ நிகழ்ச்சியில முதல் நேர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க ஐயா?
3: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: கும்பகோணம் சரவணன் சார், என்ன பாட்டு வேணும்?
3: ஆமா சார், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம் அனைவருக்கும்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றிங்க மேடம். அபூர்வ சகோதரிகள் மேடம்
1: படம். சகோதரிகளா?
3: ஆமா மேடம்.
1: ஓகே,
3: ரொம்ப நாளா ஆகுது மேடம் இந்த பாட்டு கேட்டு.
1: ஓ,
3: இந்த பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி இருப்பாங்க. அவ்வளவு காந்த குரல் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாடலை மட்டும் கேட்டு பாருங்க, அவ்வளவு காந்த குரல்னு ஒரு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு மேடம் இந்த பாட்டு.
1: என்ன
3: பாட்டுன்னா, எங்கெங்கோ நீதான் நானும் அங்கெங்கே தொட தொட சுகம்னு சூப்பரா இருக்கும் மேடம் இந்த பாட்டு.
1: ஜானகி அம்மாவும் பாடியிருக்காங்க கூட.
3: ஆமா மேடம்,

0: ஜானகிமா படிப்பாங்க, அருமையா இருக்கும் மேடம். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை மேடம்.
1: சரி, கேட்கலாமா?
0: ஞாபகம் வந்துச்சு. சரி,
1: ஓகேங்க, தேங்க் யூ.
0: பாக்கி கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
1: அபூர்வ சகோதரிகள் இந்த படத்துல இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்கள்ல.

0: நேரம் பொழுது 1:08:30 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: நாராயணன் ஐயா, என்ன பாட்டி நீ கேட்க போறீங்க?
1: குடியிருந்த கோயில்மா. நீயேதான் எனக்கு மனவாட்டி. எனக்கு கல்யாண நாள் மாணிக்கு 40th கல்யாண நாள்.
0: ஓ சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: எங்க வீட்டுக்காரமா நித்யா நாராயணன்.
0: சரிங்க ஐயா, வாழ்த்துக்களோட கேட்கலாமா பாட்டு? நன்றி. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்கள், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல குடியிருந்த கோயில் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: விவுபாரதி தமிழகம் 102.3 மனங்களி என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு 1:13 இப்போ பாடல் உங்கள் சாய்ஸ்ல. எந்த நேயரோட தெரிவில பாட்டு வரப்போது கேட்போம். வணக்கம் விவுபாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கும்.
2: எனக்கு வந்து மருமகள்ல இருந்து கணபதியே கணபதியே அந்த பாட்டு வேணும்.
1: அந்த பாட்டு வேணுமா? இன்னைக்கான பாட்டு இல்லீங்களா?
2: ஆமா ஆமா.
1: வீட்டுல எல்லாம் முடிஞ்சிச்சா? சாமி கும்பிட்டாச்சா?
2: இப்பதான் செய்ய போறோம் மேடம்.
1: ஓ, இனிமேதான். ஓகே ஓகே ஓகே.
2: இனிமேதான்.
1: ஆனா வேலைக்கிடையிலயும் நாங்க பாட்டு கேட்போம் அப்படின்னு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஓகேம்மா, நன்றிமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கேக்கலாம் பாட்டு. வாணி ஜெயராமோட குரல்ல வாலியோட பாடல், சந்திரபோஸ் அவங்க இசையமைப்புல மருமகள் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணுங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
2: இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
4: ஓகே, நேரம் வந்து 1:19:35 ஆயிடுச்சு. நல்ல ஒரு சாப்பாட்டு நேரம், எல்லாம் அப்படி விழா கொண்டாட்டத்தோட சிறப்பான பதார்த்தங்களும் செஞ்சு அழகாக சாப்பிட்டுட்ருப்பீங்க. கூடவே உங்களுடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. சரி, பாடல் உங்கள் சாய்ஸில் அப்படி இன்ஸ்டண்ட்டாக காற்றலைகளில் பாட்டெலாம் வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த வகையில் யாருடைய தேவையில் பாட்டு வரப்போகுது கேட்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: யார் பேசுகிறீங்க ஐயா?
5: அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
5: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பலத்துல இருந்து பாக்யராஜ் பேரமணம்.
4: பாக்யராஜ் ஐயா பேசிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
5: அந்தமான் காதல் இருந்து நினைவாலே செய்கின்ற, அதுக்கு வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
4: நினைவாலே சிலை செய்து அந்த பாட்டு வேணுமா?
5: ஆமா மேடம்.
4: சரி, கேட்கலாங்களா?
5: நன்றி மேடம்,
4: ரொம்ப நன்றி. நன்றிங்க. கேஜிஎஸ் தாஸ் வாணி ஜெயராமோட குரல்களில் கண்ணதாசன் எழுதின பாடல், எம் எஸ் சுசநாதன் அவங்க இசையமைப்பில் அந்தமான் காதலி படத்துலேருந்து இந்த பாட்டு. அதுக்கு முன்னாடி பாருங்க, மதுரைச்சோர் சண்முக சுந்தரம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, கலீல் அகமதும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணன் எம் அப்படிங்கிறவங்க ஆல் சாங்ஸ் எக்ஸலண்ட், தமிழ்நாடு நம்பர் 1 எஃப்எம் அப்படின்னு சொல்லி அழகாக பதிவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்களும் வந்து தொலைபேசி வழியாக நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்த்துக்களோட இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு அந்தமான் காதலி படத்துலேருந்து.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சாத்தன்குடியிலேருந்து முருகன். ஆ, ஓகே.
1: மேடம்,
0: எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோக்ராம்?
1: நான் வந்து ஆப்ல கேக்குறேன் மேடம்.
0: ஆப்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி சரி, ஓகே. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து வான்மதி படத்துல இருந்து வைகரையில் வந்ததுன்னா வான்மதி அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு வேணுமா? வான்மதி படத்துல இருந்து. ஓகே, கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க, தேங்க்யூ. வான்மதி படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. வாலி எழுதின பாடல், தேவாவோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களில் இந்த பாட்டு இப்போ வந்துட்டுருக்கு. பாடல் ஒலிக்க போகிற நேரம் 1:26.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நீங்க கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

0: நேரம் வேகமாக ஓடிடுச்சு. 1:32:20 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸில் பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அடுத்த நேயர் அவங்களுடைய ரசனை எப்படிப்பட்டது கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் அனுராதா விஜயகுமார் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: நான் போரூர்லேருந்து பொன்ராஜி. உங்களுக்கும் மக்களுக்கும் விநாயகர் சக்தி.

0: நாள் வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா.
0: அதான் படம் வந்து பாத்தீங்கன்னா வானமே இல்லை
1: பாருங்க.
0: அதாவது சாகர நாள் தெரிஞ்சுச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிரும் ஒரு டயலாக் இருக்கு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பிறக்கும் போது சந்தோஷமா வாரமோ, பிறப்ப நம்ம தேடி வரும்போது அதை வந்து பூமிக்கு இவ்வளவு நாள் வாழ வச்சு அந்த பூமிக்கு ஒரு நன்றி சொல்லி நம்ம புறப்படணும் அப்படி நம்ம அந்த மனநிலையில கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அந்த பாட்டுல ஒரு வரிகள் எல்லாம் அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாங்க.
1: சித்ராவோட குரல்கள்ல வைரமுத்து எழுதின பாடல் மரகதமணி அவங்க இசையமைப்புல வானமே இல்லை படத்திலேன்னு வந்துட்டு இருக்கு.

0: முகநூலில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சோழா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, பாலா ஜெயச்சந்திர, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், ஹேமலதா, அப்புறம் வந்து மாதவரம் வீரராகவன், கும்பகோணம் குமரன், பன்னீர்செல்வம். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ரை பண்ணுறேன், எங்களுக்கெலாம் லைன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வன் அவங்களோட பதிவு. நிறைய நேயர்கள் பார்த்திங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸில் வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க, எங்களுக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பதிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் நாம் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறிட்டிருக்கு அப்படின் தான் நம்ம சொல்லணும் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். நேரம் பொழுது 1:40.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: வணக்கம், நிகழ்ச்சி நிறைவான நேயர். அஸ்வீதா
3: அஸ்வீதா
0: அஸ்வீதாமா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் உங்களுக்கு?
3: ஆமா வெர் லீவ்.
0: சரி, என்ன பாட்டி நீ கேட்க போறீங்க நீங்க பாடல் உங்கள் சாய்ஸ்ல?
3: வித் லவ்ல இருந்து ஐயோ காதலே நெஞ்சில் மோதலை.
0: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு?
3: ஆமா.
0: ஓகே ஓகே, கேக்கலாமா?
3: ம், கேக்கலாம்.
0: தேங்க் யூ மா. இன்றைக்கி லீவ் நாள் அப்படிங்கிறதுனால ஒரு குட்டி குழந்தை வந்து பாட்டு கேட்டிருக்கு. வித் லவ் படத்துலேருந்து விஜய் நரேன், சியான் ரோல்டன் அவங்களோட குரல்களில் சியான் ரோல்டன் இசையும் கொடுத்துருக்காங்க. மோகன் ராஜன் எழுதின பாடல் இது. இந்த பாட்டு வித் லவ் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரப்போகிற பாடல் இது.

0: நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை ஒட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகவும் முக்கியத்துவம்

0: அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட உலக மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகள்ல அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது உலக தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை பொரிகடலை பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லிகர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர் திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனி கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

0: செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்ய ஆரி தெரிவித்துள்ளார்.
1: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுனா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம கிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேரும் பொழுது 1:55:45. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, கிக்கான பிகரு. வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
2: இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்கமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
4: கொஞ்சம் வண்டியை நிறுத்தனா.
3: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
4: நிறுத்தனா ப்ளீஸ்.
3: எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோபம்?

0: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்றேன், இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன் தெரிஞ்சு.
1: ஓ இதான் மேட்ரா, ஓகே ஓகே கூல் கூல், இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம், ஓகே.
0: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
1: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001003 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: இதுவரை உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆர்ஜி இன்பா. இணைந்திருங்கள் இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

6 நிமிடம் 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு வணக்கம் அண்ட் விநாயகர் சதுர்த்தி மியூசிக் டே இன்னைக்கு. ஓகே, அண்ட் வழக்கம் போல் ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு ஃபெஸ்டிவலில் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டமான பாடல்கள் இருக்குமோ அதெல்லாம் வரும் உங்களுக்கு, அண்ட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளும் உண்டு. ஸ்டேட்யூண்டாக இருங்க, 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வைரமுத்து பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல், 2 வெர்ஷன் இருக்குது எனக்குள்ள ஒருவன் படத்தில் இருந்து.

0: நான் வந்து கடைசி ஒரு நிமிஷம் அந்த மியூசிக்கை ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டேன் ஸ்டுடியோவில்.
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல்.
0: பொதுவாக இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் அந்த பண்டிகை சம்மந்தமாக பாட்டு மைக் செட்லாம் வச்சு தேடி பார்ப்போம். பத்து பாட்டு இருக்கும் அதிகபட்சம். ஓகே, அதையே அதையே திருப்பி திருப்பி போடாமல் என்ன பண்ணும், கொண்டாட்டத்தை இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டாட்டமான பாட்டுலாம் போடுவாங்க. அந்த மாதிரியான பாட்டு தான் இப்போது நான் பொட்டு வச்சதாங்க கூடும். அதைத் தொடர்ந்து மானுத்து மந்தையில் ரெண்டு பாடல்களும் அடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்

போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன ஒரே ஒற்றுமை என்றால் ரெண்டு பாட்டும் இந்த மாதிரி பிபியோட ஆரம்பிக்கும். சூப்பராக இருக்கும் அது கேட்கறதுக்கு. எஸ்பிபி சசிரேகா குரல்கள் வைரமுத்து பாட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில், கிழக்கு சீமையிலே படத்தில் இருக்கு.

2:23 நிமிடங்களுக்கு எங்கள் ஸ்டைல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நம்ம ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சு நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பாட்டு தான் அடுத்தடுத்தும் கேட்க போகிற அடுத்த 2 பாடல்கள் எல் மகராஜன் சுஜாதா குரல்களில் இந்த பாட்டு, புதிய மன்னர்கள் படத்தில் இருந்து அதை தொடர்ந்து கேட்க போகிற இந்த பாட்டு. அருண்மொழி அண்ட் தேவி குரல்களில் நாட்டுப்புற பாட்டு படத்தில் இருந்து. ஸ்டேடியம் 2 தமிழ் எஃப்எம்.

0: சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
0: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
1: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
0: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
1: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
2: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
3: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்
0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.

வரலாறு படத்துல ஏ ரஹ்மான் மியூசிக்ல அந்த பாட்டு லெனான் ஜேம்ஸ் கல்பனா குரல்கள் கேட்டு பிடிச்சீங்க. கேட்க போற அடுத்த பாட்டு கைலாஷ்கர் சத்யபிரகாஷ் தீபக் பூஜா குரல்கள் விவேக் எழுத்தின பாட்டு ஏ ரஹ்மான் இசையில மெர்சல்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
1: 2:44 மணிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் ஸ்டைல். கேட்க போற அடுத்த ரெண்டு பாடல்கள் செலிப்ரேஷன்ல இந்த மாதிரி டான்ஸ் குத்து பாடல்கள்ல தேவாவை மிஸ் பண்ண முடியாது. அப்படி ரெண்டு தேவா பாடல்கள் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பாட்டு தேவா, எஸ் பி பாலசுப்ரமணியன் குரல்கள்ல காளிதாசன் எழுதின பாட்டு மதுமதிங்கிற படத்துல இருந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாட்டை தொடர்ந்து மனு சுவர்ணலதா குரல்கள் பழனி பாரதி எழுதின இந்த பாட்டு அருணாச்சலம் படத்துல இருந்து 102.2 தமிழ் பண்பலையில.
2: சென்னம்மா பட்டணண்டா, அந்த சென்னம்மா பட்டணத்தில் கண்ணம்மா பேட்டையடா, அந்த கண்ணம்மா பேட்டையில ஒரு காப்பரேஷன் ஸ்கூலுடா, அந்த காப்பரேஷனும்

0: விநாயக சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: நீங்க முதல்ல ஸ்டேஜ்ல பாடின பாட்டு ஞாபகம் இருக்கா?
2: இருக்கு,
1: பாடுங்க ப்ளீஸ்.

0: இது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம்.
1: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அதாவது பாரத பிரதமரின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் விவசாய துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவும் ஒவ்வொரு விவசாயிக்கும் பாதுகாக்கப்பட்ட நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்யவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம் பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டமாகும். கடந்த 2015 July 1 அன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் விவசாயத்தில் நிலவும் நீர் தட்டுப்பாட்டை போக்க ஒரு மாபெரும் திட்டமாக செயல்பட்டு வருகிறது. ஜல் சக்தி அமைச்சகம் மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அனைத்து விவசாய நிலங்களுக்கும் நீர் என்ற உன்னத நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்தப்படுவதுடன் பாசன வசதி இல்லாத பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் புதிய பாசன பரப்பளவிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் முக்கிய பிரிவான விரைவான நீர்ப்பாசன நன்மைகள் திட்டம், அதாவது ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம் மூலம் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் நின்ற பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி பலன் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மற்றொரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், பர் டிராப் மோர் கிராப் என்பதாகும். பாரம்பரிய முறைகளில் அதிக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுண்ணீர் பாசன தொழில்நுட்பங்களை இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. இதன் மூலம்

குறைந்த நீரை பயன்படுத்தி அதிகப்படியான பயிர்களை விளைவிக்க முடியும். தண்ணீரின் வீணான பயன்பாடும் பெருமளவில் தவிர்க்கப்படுகிறது. மேலும் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை புதுப்பித்தல், மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பணிகளும் இதன் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீர் மேலாண்மையில் தன்னிறைவு அடைந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதாவது பிரதம மந்திரி விவசாயி நீர்ப்பாசன திட்டம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லாக திகழ்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இத்தகைய திட்டங்களை அறிந்து கொண்டு நீரை சேமிப்போம், நாட்டை வளப்படுத்துவோம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதம மந்திரியின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. துன்பங்கள் நீக்கி இன்பங்கள் பெருகி தீமையை நீக்கி நன்மையை அளிக்கும் முழு முதற் கடவுள் விநாயகர். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப கூலா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னுட்டு ஸோ ரிலாக்ஸா இருக்கீங்க. இன்னும் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் உங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு சூப்பரான பர்சன் இருக்காங்க, பாடகர் செந்தில் தாஸ் அவர்கள்.
1: கணபதி

0: பழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா, ஒரு சூட ஏத்தி சூறக்காய போட்டு உடங்கடா. கணபதிம் திம் திம் திம், கணபதிம் திம் திம் திம், கணபதிம் கணபதிம் கணபதிம் திம் திம் திம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்க மகி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
2: வணக்கம் அனைத்து விவித் பாரதி 102.3 எஃப்எம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
1: விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்கு. அனைத்து இசையமைப்பாளர்கள்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, நிறைய இயக்குநர்களோட சேர்ந்து பணிபுரிகிற வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய ஆண்டிப்பட்டி கனவா காத்த பாடலுக்கு அப்புறம் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பணிபுரிகிற நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நிறைய மேடை நிகழ்ச்சிகள், நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சிகள், பிரபலமான இசைக்குழு இசையமைப்பாளர்களோட சேர்ந்து வேலை செய்யற வாய்ப்புகள்லாம் கிடைக்குது.
1: சூப்பர் சூப்பர். அப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க. பிஸியா இருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
1: எவ்வளவோ இண்டஸ்ட்ரி இருக்கு, ஏன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க எங்களுக்கு.
2: ஸ்கூல் டைமில் இந்த பாட்டு போட்டிகள்லாம் எல்லோரும் மாதிரியும் இலக்கிய மன்ற போட்டிகள்லாம் பாட்டு போட்டிகள்லாம் பாடுறது அந்த வழக்கத்தில் தான் ஆரம்பிச்சது. கேள்வி ஞானத்தில் தான் பாடணும். அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கையை மாறிச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அந்த நெடுவாசல் கிராமத்தில் பிறந்தவன். அங்கே வந்து ஹைஸ்கூல் வரைக்கும் தான் அப்போ இருந்தது. இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு தான் அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும். அந்த டைமில் எனக்கு

இங்கே ஒரு 20 ஸ்கூலுக்கு இடையில ஒரு பாட்டு போட்டியெலாம் நடந்தது. அப்போ வந்து நான் சும்மா கேள்விக்கானத்தில் பாடும்போது என்னோட ஆசிரியர் பார்த்துட்டு நீ வந்து பாடுன்னு சொல்லும்போது அங்கே நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அந்த கான்ஃபிடென்ட்டோட கல்லூரி வாழ்க்கை புதுக்கோட்டையில் காலேஜ் லைஃப் ஆரம்பிச்சது. அங்கே வந்து புதுக்கோட்டையில் உள்ள லோக்கல் ஆர்கெஸ்ட்ராலெலாம் பாட ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணோன்னே நமக்கு தான் இருக்க முடியாதுல்ல, நம்ம படிக்காட்டியும் கூட கேள்விக்கானத்திலே ஓரளவு பாட முடியுங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு பாட ஆரம்பித்தேன். அப்படியே வேலை

0: பாட ஆரம்பிச்சேன். அப்படியே வேலை வாய்ப்புன்னு சென்னை வரும்போது இங்க ஒரு இசை கூட சேர்ந்து அப்படி பாட ஆரம்பிச்சேன். பாட ஆரம்பிக்கும் போது ஒரு கிராமத்துல விவசாயியோட பிள்ளையா பிறந்திருந்தாலும் இசை படிக்கலையே, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லையா. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த ட்ரூப்ல உள்ள ஒரு சில முக்கியமானவங்க எல்லாம் நீ ஏன் மியூசிக் படிக்க கூடாதுன்னு சொல்லும்போது, சென்னை தமிழ் இசை கல்லூரியில வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருக்குது, அதோட கல்லூரியில போய் நான் முறைப்படி இசை படித்தேன். அப்புறம் எம்ஏ பண்ணேன், எம்ஏ மியூசிக் பண்ணேன், டிப்ளமா மியூசிக் பண்ணி அங்கே கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே எனக்கு வேலையும் கிடைச்சது. ஆனால் அப்போ தான் யோசித்தேன், நம்ம வந்து அது வந்து சினிமாவில் ஏதாவது பாடணும், ஏதாவது அந்த பக்கம் போகணும், ஆனால் நம்ம இப்படி ரூட்டு மாறிடுச்சேன்னு யோசிக்கும் போது, சரி நம்ம இசை படிச்சிருக்கோம், அந்த பாரம்பரிய இசையெல்லாம் நம்ம தனியாக நிகழ்ச்சிகளாக பண்ணலாம், இசையம்பாடகர்கள்ட்ட தேடணும்னு போகும்போது நிறைய பேர்கிட்ட தேடும்போது முதல்ல நமக்கு யார் மேலே ஆசை வரும் சொல்லவே வேணாம், உலகத்துக்கே ராஜா சார்ட்டு தான் போய் பாடணும்னு ஆசை வரும். அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நின்று வாய்ப்புகள் தேடி அலையும் போது, முதல்ல எனக்கு ராஜா சார்ட்டை பாடுறதுக்கெல்லாம் போய் வாய்ப்புகள் தேடும் போது முதல்ல அமைஞ்சது ஸ்ரீகாந்த் தேவா சார். அப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி ராஜா சார், ராஜா சார் கூட அப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே இசை நிகழ்ச்சி.
1: அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது?
0: ஐயோ ஐயோ, அது வந்து நான் வேலை வாய்ப்புக்காக இங்க வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்லயே காலையில 7 மணிக்கெல்லாம் அவர் ஸ்டுடியோ போயிடுவார்னு நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதனால 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அங்கேருந்து, இப்பெல்லாம் கார் நம்ம வாங்கிட்டோம், பாடகர் ஆகிட்டோம், அதெல்லாம் ஓகே. அப்போ வந்து பஸ் எல்லாம் 4 பஸ் மாறி அவரை வந்து பார்த்து, அவரை பார்க்கணும்னா அவரை டைரக்டா மீட் பண்றதெல்லாம் முடியாது, அவர் கார்ல இறங்கி ஸ்டுடியோக்குள்ள போறதை பாக்குறதே பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியோட போயிடுறது, ஐயோ இன்னைக்கு நம்ம ராஜா சாரே பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி பல மாசங்கள் போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அங்கே உள்ளவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்படியே.
1: சோ அவர் கூடவே வொர்க் பண்ணும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு?
0: ஐயோ, அது வந்து நம்மளுடைய ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல எல்லாம் அவரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்தோம். அவர் கூட முதல்ல இசை நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சார், ரெக்கார்டிங் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் கச்சேரிகள் பண்ண மறுபடியும் ஆரம்பிச்சார். அந்த டைம்ல வந்து கச்சேரியில பாடுறதுக்கான ஒரு கச்சேரியில எல்லா சாங்ஸ் தெரிஞ்ச ஒரு பையன் வேணுங்கிறதுனால நான் கோரஸ் தான் உள்ள போய் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து இந்த ரிகர்சல்ஸ் ஃபுல் டீம், அப்போ வந்து ஃபுல்லா அந்த ரெக்கார்டிங் பிளேயர்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட வாசிப்பாங்க, வேற யாரும் இந்த லைட் மியூசிக்ல ஸ்கில்லா இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாமே ரெக்கார்டிங் பிளேயர்ஸ், அதுல நான் ஒருத்தர் தான் லைட் மியூசிக்ல ட்ரெயின் ஆகி போனவன். அப்போ அவர் கேட்ட பாட்டு எல்லாமே நான் பாடிட்டே இருந்தேன் ரிகர்சல்ல. அது மாதிரி இப்போ யேசுதாஸ் சார் வர்றாங்க, எஸ்பிபி சார் வந்தாங்க, அந்த டைம்லலாம் பாட வரும்போது எல்லா நேரமும் அவங்க வரமாட்டாங்க, ஃபுல் டீம் இருக்கும், ஆனால் நம்ம அதை பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிகர்சல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நான் பாட அவர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட், அவருக்கு முன்னாடி நம்ம பாடி காட்டுறதுக்கான அத்தனை பாட்டையும் பாடி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது ஃபுல் ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ராவோட. சித்ராமா வரும்போது யேசுதாஸ் சார் வரமாட்டார், அப்போ கல்யாண தேனிலா பாடணும். இது மாதிரி ஒவ்வொரு சான்ஸாக வரும் அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு, நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படி அமைஞ்சுது. அது மூலமாக தான் அவர்கிட்ட ஒரு செல்ல பிள்ளையா ரொம்ப வருஷம் டிராவல்.
1: இதை நீங்க சொல்லும் போது எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அது உங்க ஃபேஸ்லயே தெரியுது எனக்கு. சூப்பர் சூப்பர், அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல்.
0: ஆமா கரெக்ட்.
1: ஸ்டேடியனாருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: விதியே போற்றி, விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி, பிறைமதி சூரிய பெருமான் போற்றி, நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் போற்றி, காலம் ஒன்றையும் கடந்தான் போற்றி, சக்தி தேவி சரணம் போற்றி, வெற்றி போற்றி, வீரம் போற்றி, பக்தி போற்றி, பல பல காலமும் உண்மை போற்றி.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. எவ்வளவோ இண்டஸ்ட்ரி இருக்கு, ஏன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க.
1: ஸ்கூல் டைமில் இந்த பாட்டு போட்டிகள்லாம் எல்லோரும் மாதிரியும் இலக்கிய மன்ற போட்டிகள்லாம் பாட்டு போட்டிகள்லாம் பாடுறது அந்த வழக்கத்தில் தான் ஆரம்பிச்சது. கேள்வி ஞானத்தில் தான் பாடணும். அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கையை மாறிச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அந்த நெடுவாசல் கிராமத்தில் பிறந்தவன். அங்கே வந்து ஹைஸ்கூல் வரைக்கும் தான் அப்போ இருந்தது. இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு தான் அங்கே ப்ளஸ் டூ படிக்கணும். அந்த டைமில் எனக்கு அங்கே ஒரு 20 ஸ்கூலுக்கு இடையில ஒரு பாட்டு போட்டிலாம் நடந்தது. அப்போ வந்து நான் சும்மா கேள்வி ஞானத்தில் பாடும்போது என்னோட ஆசிரியர் பார்த்துட்டு நீ வந்து பாடுன்னு சொல்லும்போது அங்கே நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அந்த கான்ஃபிடென்ட்டோட கல்லூரி வாழ்க்கை புதுக்கோட்டையில் காலேஜ் லைஃப் ஆரம்பிச்சது. அங்கே வந்து புதுக்கோட்டையில் உள்ள லோக்கல் ஆர்கெஸ்ட்ராலெலாம் பாட ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணோன்னே நமக்கு தான் இருக்க முடியாதுல்ல, நம்ம படிக்காட்டியும் கூட கேள்வி காலத்திலே ஓரளவு பாட முடியுங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு பாட ஆரம்பித்தேன். அப்படியே வேலை வாய்ப்புன்னு சென்னை வரும்போது இங்கே ஒரு இசை கூட சேர்ந்து அப்படி பாட ஆரம்பித்தேன். பாட ஆரம்பிக்கும் போது ஒரு கிராமத்தில் விவசாயியோட பிள்ளையாக பிறந்திருந்தாலும் இசை படிக்கலையே, படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ட்ரூப்பில் உள்ள ஒரு சில முக்கியமான சென்னை தமிழ் இசை கல்லூரியில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்குது, அதோட கல்லூரியில் போய் நான் முறைப்படி இசை படித்தேன். அப்புறம் எம்ஏ பண்ணேன், எம்ஏ மியூசிக் பண்ணேன், டிப்ளமா மியூசிக் பண்ணி அங்கே கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே எனக்கு வேலையும் கிடைச்சது. ஆனால் அப்போ தான் யோசித்தேன், நம்ம வந்து அது வந்து சினிமாவில் ஏதாவது பாடணும், ஏதாவது அந்த பக்கம் போகணும், ஆனால் நம்ம அப்படி ரூட் மாறிடுச்சேன்னு யோசிக்கும் போது சரி நம்ம இசை படிச்சிருக்கோம், அந்த பாரம்பரிய இசையெல்லாம் நம்ம தனியாக நிகழ்ச்சிகளாக பண்ணலாம், இசையம்பாளர்களிட தேடணும்னு போகும்போது நிறைய பேர்த்த தேடும் போது முதல்ல நமக்கு யார் மேல ஆசை வரும், சொல்லவே வேணாம், இந்த உலகத்துக்கே ராஜா சார்ட்டு தான் போய் பாடணும்னு ஆசை வரும். அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு போய் ரெண்டு வாய்ப்புகள் தேடி அலையும் போது முதல்ல எனக்கு ராஜா சார்ட்டை பாடுறதுக்கெல்லாம் போய் வாய்ப்புகள் தேடும் போது முதல்ல அமைஞ்சது ஸ்ரீகாந்த் தேவா சார். அப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி ராஜா சார், ராஜா சார் கூட அப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே இசை நிகழ்ச்சி.
0: அந்த மொமெண்ட் எப்படி இருந்து?
1: ஐயோ ஐயோ, அது வந்து நான் வேலை வாய்ப்புக்காக இங்கே வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்லயே காலையில 7 மணிக்கெல்லாம் அவர் ஸ்டுடியோ போயிடுவார்னு நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதனால 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அங்கேருந்து இப்பெல்லாம் கார் நம்ம வாங்கிட்டோம், பாடகர் ஆகிட்டோம், அதெல்லாம் ஓகே. அப்போ வந்து பஸ்ஸெல்லாம் 4 பஸ் மாதிரி அவரை வந்து பார்த்து அவரை பார்க்கணும்னு அவரை டேரெக்டாக மீட் பண்ணுறதுலாம் முடியாது. அவர் காரில் இறங்கி ஸ்டுடியோக்குள்ளே போகிறத பார்க்குறதே பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியோட போயிடுறது, ஐயோ இன்றைக்கி நம்ம ராஜா சாரே பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி பல மாதங்கள் போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அங்கே உள்ளவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அப்படியே.
0: ஸோ அவர் கூடவே ஒர்க் பண்ணும்போது அந்த மொமெண்ட் எப்படி?
1: ஐயோ, அது வந்து நம்மளுடைய ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் அவரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்தோம். அவர் கூட முதல்ல இசை நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சார், ரெக்கார்டிங் வரிசையில் போயிட்டு இருந்தாலும் கச்சேரிகள் பண்ண மறுபடியும் ஆரம்பிச்சார். அந்த டைம்ல வந்து கச்சேரியில் பாடுறதுக்கான ஒரு கச்சேரியில் எல்லா சாங்ஸ் தெரிஞ்ச ஒரு பையன் வேணுங்கிறதுனால நான் கோரஸ் தான் உள்ள போய் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து இந்த ரிஹர்சல்ஸ் ஃபுல் டீம், அப்போ வந்து ஃபுல்லாக அந்த ரெக்கார்டிங் பிளேயர்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட வாசிப்பாங்க, வேற யாரும் இந்த லைட் மியூசிக்கில் ஸ்கில்லாக இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாமே ரெக்கார்டிங் பிளேயர்ஸ், அதில் நான் ஒருத்தர் தான் லைட் மியூசிக்கில் ட்ரெயின் ஆகி போனவன். அப்போ அவர் கேட்ட பாட்டு எல்லாமே நான் பாடிட்டே இருந்தேன் ரிஹர்சலில். அது மாதிரி இப்போ யேசுதாஸ் சார் வர்றாங்க, எஸ்பிபி சார் வந்தாங்க, அந்த டைம்லாம் பாட வரும்போது எல்லா நேரமும் அவங்க வரமாட்டாங்க, ஃபுல் டீம் இருக்கும், ஆனால் நம்ம அதை பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஹர்சல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நான் பாட அவர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட், அவருக்கு முன்னாடி நம்ம பாடி காட்டுறதுக்கான அத்தனை பாட்டையும் பாடி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது ஃபுல் ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ராவோட. சித்ராமா வரும்போது யேசுதாஸ் சார் வரமாட்டார், அப்போ கல்யாண தேனியில் பாடணும். இது மாதிரி ஒவ்வொரு சான்ஸாக வரும் அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு, நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படி அமைஞ்சுது. அது மூலமாக தான் அவர்கிட்ட ஒரு செல்ல பிள்ளையா ரொம்ப வருஷம் டிராவல்.
0: இது நீங்கள் சொல்லும் போது எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அது உங்க ஃபேஸ்லயே தெரியுது எனக்கு. சூப்பர் சூப்பர், அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல்.
1: ஆமா கரெக்ட்.
0: சோ டிவோஷனல் சாங், சோ அது ஏதோ டிவோஷனல் சாங் பேஸ் பண்ணி ஆல்பம் ஏதோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா?
1: எஸ் நான் வந்து ஆக்சுவலி வந்து டிவோஷனல் நிகழ்ச்சிகள் நிறையவும் பண்றேன். நான் முறைப்படி தமிழ் இசை படிச்சதுனால நம்ம நாயன்மார்களுடைய தேவாரம் ஒரு நிகழ்ச்சி முழுசா பண்ண சொல்ல கூட நான் பண்ணுவேன். அது மாதிரி ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் ஒரு நிகழ்ச்சி 3 மணி நேரம் பாட சொன்னாலும் பாடுவேன். இந்த டைம்ல இப்படி அப்படியே உட்காந்து ஒரு எனக்கு பக்கவாத்தி எல்லாம் கொடுத்தீங்கன்னா பண்ணிடுவேன், எனக்கு அந்த ஒரு பயிற்சி இருக்கு. இதை வந்து ஒரு இதாக இல்லை சொல்லலை, ஆணவமாக சொல்லலை, இது வந்து ஒரு தன்னம்பிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், திருப்புகளே ஒரு நிகழ்ச்சி பண்ண சொன்னாலும் பண்ணலாம். அது மாதிரி நம்ம டிவோஷனல் சாங்ஸை நம்ம விவித் பாதில் டெய்லி

0: இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா,
1: ம்
0: அது மாதிரி எவ்வளோ டிவோஷனல் சாங்ஸ் முழுசாக அது மாதிரி லைட்டில் வந்த டிவோஷனல் சாங்ஸ், சீர்காழி சார் பாடினது, டிஎம்எஸ் சார் பாடினது, எஸ்பிபி சார் பாடினது, உன்னிகிருஷ்ணன் சார்லேருந்து எல்லாரும் ஹரிஹரன் சார் பாடினது, இது எவ்வளோ டிவோஷனல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு கூட ஒரு ஷோ பண்ணலாம். அவ்வளோ சாங் ப்ரிப்பரேஷன் இருக்கு என்கிட்ட.
1: ஸோ பிளான் இருக்குங்களா ஏதாவது? நீங்க வந்து இது மாதிரி ஒரு திருப்புகள் ஒரு செக்மெண்ட், இப்ப ராஜா சார் வந்து
0: ஆமாம்
1: கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிளான்?
0: இப்போ நான் தனியாக எனக்கு வாராகி ஆல்பம் தனியாக நானே எழுதி பாடி இசையமைச்சு பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ற பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: ஓ, நீங்க மியூசிக்
0: தனியாக
1: பண்றீங்க?
0: பண்றேன், தனியாக
1: ஓ, சூப்பர்,
0: பண்றேன்.
1: கிரேட்.
0: அது மாதிரி பிரைவேட் சாங்ஸ், மற்ற அம்மனுக்கு முருகனுக்கு எல்லா கடவுளுக்குமே இசை பாடல்கள்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல் முதல்ல தோன்றிய ஒரு இறை இசை வடிவம் இருக்கு, டிவோஷனல் வடிவம்னா அது தேவாரம் தான் சொல்லுவாங்க இசை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. சொன்ன விஷயம் அந்த தேவாரம் வந்து அந்த முறைப்படி நம்ம படித்த ஒரு அனுபவத்தினால அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வர டிவோஷனல் சாங்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணுறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன்,
1: கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம்.
0: நன்றி, நன்றி.
1: சூப்பர் சூப்பர். ஸ்டேடியம் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நானே நானே.

0: விநாயக சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: எல்லாருக்குமே ஒரு கனவு, எல்லாருக்குமே திங்க் பண்றது என்னன்னா, நம்ம படிக்கிறோம், முடிக்கிறோம், நல்ல ஒரு ஜாப்

0: படிச்சா செட்டில் ஆயிரும், உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடைச்சது, செட்டிலும் ஆயிருக்கலாம். பட் அதை விட்டுட்டு இந்த பக்கம் இது நம்மளோட ட்ராக்கே இல்ல, இந்த பக்கம் போலாம் அப்படின்னு போனீங்கல்ல, சோ அந்த டைம்ல அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க?
1: ஆமா, ஆக்சுவலி வந்து நான் வேலைக்கு வந்தது என்னோட படிப்பு சம்பந்தமானதுக்கு தான். சென்னைக்கு நான் வேலைக்கு வந்தேன். நான் வந்து பாடிட்டு இருந்ததுனால, லைட் மியூசிக் எல்லாம் பாடிட்டு இருந்ததுனால, அங்கே ஒரு ட்ரூப்ல சேர்ந்து பாடுவோமேனு தோணும் போது அங்கே பாட ஆரம்பிச்ச உடனே அதுல உள்ள கிடைச்ச கான்ஃபிடன்ஸ், ஒவ்வொரு டைமும் நமக்கு கிடைக்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ், இன்னும் நல்லா மியூசிக் படிச்சா என்ன வரும்னு சொல்லி அதை ப்ராப்பரா படிச்சு அதுக்குள்ள தயாரிப்புகளோட நம்ம வந்து வளரும் போது, ரெண்டும் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப நமக்கு பிடிச்சதே ஒரு வேலையா செய்யும் போது எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஒரு வேலைக்காக ஒரு விஷயம் படிச்சது வேற, பிடிச்சதே வேலையா செய்யறது வேற இல்லையா? அது பிடிச்சதே வேலையா செய்யறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைச்சு, அதன் மூலமா வருமானமும் நல்லா வந்ததுனால தைரியமா என்னால் இந்த முடிவு எடுக்க முடிஞ்சு. ஆனாலும் ஆரம்ப காலத்துல போராட்டங்கள் இந்த இதுல இருந்தது, காம்படிஷன்லாம் இருந்தது. அப்பவே கொஞ்சம் காம்படிஷன் இருந்ததுன்னு சொன்னா, இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்துருச்சு, ஆனாலும் நாங்கெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படி வந்து வந்துகிட்டே இருக்கோம், வளர்ந்துகிட்டே இருக்கோம். தமிழ் ரசிகர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் இசை ஆர்வலர்கள், தமிழ் திரை இசை ஆர்வலர்கள் எல்லாரோட சப்போர்ட்னாலையும், வெளிநாடு வாழ் தமிழ் இசை தமிழ் ஆர்வலர்களாலையும் மிகப்பெரிய வாய்ப்புகள் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தைரியமா அதுல நாங்கள் தொடர்ச்சியா பண்ண முடியுது.
0: முதல் முதல்ல நீங்க ஆரம்பிச்சது மேடை பாடகரா, இப்ப வந்து சினிமால வாய்ப்பு கிடைச்சு எப்படி நீங்க வந்து பாடுனீங்க? அப்ப கஷ்டமா இருந்துச்சா? ஐயோ, நம்மளுக்கு ஸ்டேஜ் சிங்கிங் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, இந்த ரெக்கார்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
1: ஸ்டேஜ் சிங்கிங்ல என்னன்னா, நம்ம வந்து நம்ம ஓன் டேலண்ட்டை காட்டலாமே ஒழிய ஓன் வாய்ஸை காட்ட முடியாது. ஏன்னா அவங்க அந்த சாங் பாடின ஒரிஜினல் சிங்கர்ஸ் ஜாம்பவான், இது மாதிரி பாடல்கள்லாம் நம்ம எடுத்து பாடுவோம் இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகும், அவங்களோட சாயலோட அந்த லைவ்ல பாடும்போது தான் மக்கள் ஏற்றுப்பாங்க, அது சூப்பராக இருக்கு அந்த ட்ரூப்ல வந்து அது மாதிரியே இருக்கு அந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம சினிமாவில் வரும்போது நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், இல்லைன்னா நம்ம அவர் மாதிரி பாடுவோம் சார் அப்படின்னு வந்து, இப்போ எஸ்பிபி மாதிரி பாடுவோம் சார், மலேசிய வாசி வந்து சார் பாடுவோம் சார்னு சொன்னால் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, இப்போ ஏற்றுக்குவாங்க இந்த 4-5 வருஷமா, ஏன்னா அவங்க இல்லாததுனால. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப அதுக்கு தான் அவங்க இருக்காங்களே, அவங்களோட சூப்பரா பாடுனவங்க தானே அவங்க, நீங்க புதுசா இப்ப தானே கத்துக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த பாட்டு அவங்க வாய்ஸ்ல பாடுறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்குன்னு சான்சஸ் வரும்போது, இப்போ ராஜா சார் ஃபீல்டில் ஒரு பாட்டு பாடுனா நம்ம பாடிடலாம் ரெக்கார்டிங்கில், ஆனால் இருந்தாலும் அவரோட டோன் அவருடைய ஜீவங்கிறது வேற, நம்ம வந்து அது மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 50% நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நம்ம வாய்ஸில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம வாய்ஸில் கொண்டு வரலாம், நமக்கு அந்த இமிட்டேஷன் தேவையே இருக்காது, ஏன்னா நம்ம குரல் தான் நமக்கு வருது, ஓன்லி மியூசிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
0: ஸோ முதல் முதல்ல உங்கள் குரலுக்காக உங்களுக்காகவே நீங்கள் பாடும்போது எப்படி இருந்துச்சு?
1: ஆஹா, அது நான் முதல்ல வந்து ராஜா சார்ட்டெல்லாம் ட்ரை பண்ணாலும் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா சார். உசிலம்பட்டி சந்தையில வசியம் பண்ணி போறவளே, உசிலம்பட்டி சந்தையில அந்த பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் கொடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலி சங்கர் மாதவன் சாரோட சேர்ந்து பாடுற வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஃபோக் டைப் சாங், அதுல நம்ம ஊர்ல ஃபோக் எல்லாம் பாடி நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, வயல்வெளிகள் எல்லாம் பாடி கேட்டிருக்கும் போது அதை வச்சுட்டு அந்த ஸ்டைல் பாடணும். பட் நான் ஃபோக் சிங்கரும் கிடையாது, அப்படி ட்ரெயின்டு ஃபோக் சிங்கரும் கிடையாது, ட்ரெயின்டு கர்நாடிக் சிங்கரும் கிடையாது, ட்ரெயின்டு வெஸ்டர்ன் சிங்கரும் கிடையாது. வரும்போது அங்கேருந்து வரும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம கர்நாடிக் மியூசிக்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம், இந்து சேனல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். யாருமே இசையை முழுசா கத்துக்கவே முடியாது, எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். இன்னைக்கு நீங்க 2 லைன் பாடுனீங்கன்னா அதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியாதது இருக்கும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த இடம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நான் என் பாட்டே ஆண்டிப்பட்டி கனவா காத்து பாட்டை வந்து நான் மேடையில் பாடினதுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு ரெக்கார்டில் கேட்டால் ஏதோ ஒரு விஷயம் மறந்துருக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு.
0: சூப்பர். இப்போ செந்தில் தாஸ் அவர்கள் வந்து எதுல ஸ்ட்ராங், கர்நாடிக் மியூசிக்லயா?
1: நான் கர்நாடிக் தைரியமா பாடுவேன், ஃபோக்கும் தைரியமா பாடுவேன், மெலடி தைரியமா பாடுவேன், இந்துஸ்தானி டச்சஸ் கொஞ்சம்.
0: பட் நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணீங்கன்னா நான் இதுல தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னா?
1: அப்படி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு பிளேபேக் சிங்கரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இது மட்டும் தான் பாடுவேன்னு சொல்றதுக்கும் இல்ல.
0: அப்படி சொல்லல, உங்களுக்கு பிடிச்சது. நான் ஒரு சிங்கர்
1: இல்ல, எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் பாட முடியாத வெஸ்டர்ன் சாங் எனக்கு பிடிக்கும். நான் வந்து ரொம்ப மாடர்னான சாங்ஸ் நான் அது வரைக்கும் பாடினது இல்லை ரொம்ப, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஏன்னா எது நமக்கு தெரியாதோ அதை வந்து ரொம்ப ஆர்வமா நான் கேட்பேன். பட் என்னால நல்லா ஈஸியா பாட முடியும்னா ஃபோக் பேஸ்டு மெலடிஸ், ஃபோக் சாங்ஸ், அது இல்லாம கர்நாடிக் பேஸ்டு சாங்ஸ், கர்நாடிக் மெலடிஸ், இதெல்லாமே எனக்கு இதுல நான் ஸ்ட்ராங் தான்.
0: ஓகே, சோ இவ்வளவு நேரம் நீங்க கர்நாடிக் இது பேஸ் பண்ணியே நிறைய சொல்லிட்டீங்க, ஒரு கர்நாடிக் சாங்
1: அது வந்து சினிமாவில் உள்ள கர்நாடிக்கா இல்ல
0: சினிமா பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறமா ப்ராப்பர்
1: கர்நாடிக்கா.

இது ஆபோகின்னு ஒரு ராகம் வந்து வைதேகி காத்திருந்தால சார் பண்ணியிருப்பாங்க இல்லையா ராஜா சார். இதுக்கு நான் வந்து இந்த பாட்டு பாடும்போது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆவேன் எவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆவேன்னா, நான் வந்து மியூசிக் காலேஜில் படிக்கும்போது இதே ராகத்தில் சே

0: பாடினேன், அது கீர்த்தனை கத்துக்கிட்டேன். ஸோ என்னால வந்து இன்றைக்கு இணைந்த ஆனந்தமே வந்து தைரியமா பாட முடியுது.
1: சூப்பர் சூப்பர். நான் அப்படியே மெய் மறந்து போய் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா இல்ல பாட்டு கேட்க வந்திருக்கேனா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கு. சூப்பரா பாடுறீங்க. இந்த குரலை மெயின்டைன் பண்றதுக்கு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே ஆர்டிஸ்டா இருக்கவங்க, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது போறாங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் எடுத்துப்பாங்க, இல்ல இல்ல இந்த தண்ணி தான் நான் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்க சிங்கர், வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறீங்க, சோ அப்போ எப்படி உங்க குரலை மெயின்டைன்
0: பண்றோம்? ஏனா கிளைமேட் சேஞ்ச், டஸ்ட் பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கு. சில பேரோட பாடி கண்டிஷனுக்கு எது எந்த தண்ணி குடிச்சாலும் ஒத்துக்குது, ஐஸ் வாட்டர் குடிச்சா ஒத்துக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகலைன்றதுனால எல்லா சிங்கர்ஸும் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் தண்ணி வந்து அட்லீஸ்ட் சுட வச்சு ஆற வச்ச தண்ணியாவது வச்சுக்கணும் வழியா, எல்லா இடத்து தண்ணியும் குடிக்க மாட்டேன். சில நல்ல நல்ல இடத்துல நல்ல தண்ணி கிடைச்சதுன்னா குடிக்கிறோம் வழியா
1: நம்ம
0: கேர் பண்ணிக்கிறது. அது நாட் ஓன்லி சிங்கர்ஸ், எல்லாருமே அவங்கள அவங்க பாதுகாத்துக்கிறது, ஹெல்த் வைஸ் பாத்துக்கிறது நல்லதுதான்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: நீங்க முதல்ல ஸ்டேஜ்ல பாடின பாட்டு ஞாபகம் இருக்கா?
2: இருக்கு,
1: பாடுங்க ப்ளீஸ்.

0: சோ நீங்க அப்ப வந்து மெலடி சாங் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க.
1: அப்போ ஆமா, நான் ஆரம்பத்துல மெலடி தான் நிறைய லைட் மியூசிக் ஷோஸ்லாம் நிறைய பாடிட்டு இருந்தேன், டூட்ஸ் மெலடிஸ் தான்.
0: ஓகே, சோ நிறைய மியூசிக் டைரக்டர் கிட்ட நீங்க வந்து வர்க் பண்ணிருக்கீங்க. தட் மீன்ஸ் ஸ்டேஜ் சிங்கிங் போகும்போது அவங்களோட கான்செப்ட்லாம் நிறைய பாடிருக்கீங்க. சோ லைவா பாடும்போது பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்றது
1: நிறைய இருக்கு,
0: நிறைய இருக்குல்ல.
1: ஆமா. இப்போ அதுவும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கே வந்து நாலு லைன் பாட்டு ஒரு லைனை பீப்புளை பாட வைக்கிறதே இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யுவன் சங்கர் சாரோட நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஷோஸ் பண்ணியிருக்கேன். இசைஞானியோட 50 ஷோ வரைக்கும் பாடியிருக்கேன் அவரோட பேண்டில். இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாரிஸ் சாரோட ஷோ பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. யுவன் சாரோட இந்த 25th இயர் கான்சர்ட் வரைக்கும் நான் நிறைய பாடினேன் அவர் கூட. அப்போ வரைக்கும் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்த ஆடியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோ, விவிஐபி ரோ, விஐபி ரோ அப்படி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ரௌடுக்கு வந்து சிட்டிங் க்ரௌடே இல்லை, ஒரு 20,000 பேர் நிற்கிறாங்க. பெங்களூர்ல ஒரு ஷோ பண்ணோம், ஹாரிஸோட ஷோ, 20,000 பேர் ஸ்டாண்டிங் தான். மழை கொட்டுது, யாருக்கும் சீட்டு சோஃபா இதெல்லாம் போடல,

0: லாஸ்ட்ல வெளியில ஒரு கேலரி இருக்கு, அதுல மட்டும் தான் உட்கார்ந்து பாக்குறவங்க பெரியவங்க உட்காடுறாங்க. 20,000 பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க, 50,000 பேர், சாரி 50,000 பேர் கிரௌட். அது ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி யுவன் சார் கூட பாடும் போதும் சரி, மக்கள் கிரௌடோட உள்ள போயிட்டு இறங்கி எல்லாம் டான்ஸ் ஆடிலாம் பண்ணிருப்பாங்க. அது யூஎஸ்ல பண்ணும்போதும் சரி, இங்க பண்ணும்போதும் அவங்களும் சேர்ந்து இப்ப வைபா பாட ஆரம்பிக்கிறாங்க. பாதி லைன் அவங்க மைக் எப்படி ஒன் வேர்ட் இப்படி தள்ளணும்னா அவங்க ஆன்சர் பாடுவாங்க. அதுக்கு என்னோட ஆண்டிப்பட்டி பாட்டையும் நான் சில கிரௌட்ல பாடும்போது, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வான்னு முடிச்சுட்டு மைக் எப்படி ஆடியன்ஸ் காட்டினா, ஓம் பவுசுக்கும் பதவிக்கு வெள்ளக்காய், அதுக்கு முன்னாடி பாடுவாங்க அவங்க, அதுக்கப்புறம் தான் நான் வெள்ளக்காரி காசு இருந்தா பாடணும். இது நான் கேட்டு கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மக்கள்கிட்ட போயிட்டு லிரிக்ஸ்ல இருந்து எல்லாமே உள்ளுக்குள்ள போய் அப்படி அவங்களும் சேர்ந்து வைப் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷமே ஒரு பாடகனுக்கு
1: இசைஞானி
0: அவர்களுடைய மேடையில் நான் பாடும்போது என்னோட பெரிய பிளஸிங்க நான் நினைக்கிறது வந்து, நான் வந்து 7வது பாட்டோ 9வது பாட்டோ நான் அந்த ஸ்டேஜில் பாடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பாடினவங்க வந்து யேசுதாஸ் சார் பாடினாங்க, எஸ்பிபி சார் பாடினாங்க, பாலமுரளி கிருஷ்ணா சார் வந்து அந்த ஸ்டேஜில் பாடினாங்க, ஜெயச்சந்திரன் சார் பாடினாங்க, மனோ சார் பாடினாங்க, கார்த்திக் சார் பாடினாங்க, இப்படி ஒரு லெஜெண்டரி சிங்கர்ஸ் அத்தனை பேரும் மெடலில் இருந்தாங்க. சித்ராம்மா பாடினாங்க. அந்த ஷோவில் எனக்கு ஃபஸ்ட்டு சென்னையில் 1000 மலர்களை பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்தாங்க. இது எப்படி வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ பண்ணாங்க. அதில் வந்து சாந்தனா சார்க்கும் இந்த மாதிரி இந்தி சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸ்ரேயா கோஷல்லேருந்து எல்லாருமே வந்து பாடினாங்க. சித்ராமாவும் இருந்தாங்க, எஸ்பிபி சார் எல்லாமே இருந்தாங்க. நான் ரிகர்சலில் எல்லா பாட்டும் பாடிட்டு இருந்ததுனால எனக்கு எல்லா சாங்கும் நான் ரெடி, எந்த சாங் சொன்னாலும் நமக்கு ரெடி. ஆனால் நான் போனது ஹார்மோனிஸ் பாடுறதுக்கு தான். ரிகர்சலத்தில் நான் எல்லா பாட்டும் பாடிட்டேன்னா, ராஜா சார் எனக்கு இந்த பாட்டு நீ பாடுன்னு அப்போல்லாம் நான் அலகேட் பண்ணவே இல்லை, அலகேட் பண்ணலை, இதுதான் மாதிரி சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார், சர்ப்ரைஸாக அப்படியே சாதனா சார்க்கம் வர்றாங்க, இந்த கிருஷ்ணன் நம்ம கூப்பிட்றாரு, இந்த பாட்டு அவன் பாடுவான் டூயட். எனக்கு அது வரைக்கும் சொல்லலை. எப்படி இருக்கும் பாருங்க, மேடையில ரிஹர்சலும் நான் தான் பாடுறேன், ஆனா வேற யாரா பாட போறாங்க போல் இருக்கு. ஐயரன் சார் பாடின பாட்டாச்சே, சாதனா சார்க்கு கூட உடனே கிடைக்குமா, அது வரைக்கும் நான் ஹார்மோனிக்கு தானே உள்ள போயிருக்கேன், அந்த பாட்டை அவன் பாடுவான் அப்படின்ட்டாரு. அப்படியே அனௌன்ஸ் பண்றாங்க போயிட்டு.

0: ஓவியமே என்ன சொல்லி, அந்த பாட்டு சாதாரண சர்க்கம் கூட என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஷோ அது வந்து. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிகர்சல்ஸ் எல்லாமே கேட்டு கேட்டு தான் எனக்கு ஆயிரம் மலர்களை இங்கே இங்கே என்னென்னா லெஜண்ட்ஸ் எல்லாரும், அதெல்லாம் பெரிய ஷாக்கிங். ஷாக்கிங் மட்டும் இல்லை, அது மிராக்கிள், பெரிய பிளஸிங்காக அது. நான் இன்னைக்கு வரைக்கும் அதை பார்த்தா எமோஷனலாக இருக்கும் அந்த பாட்டை கேட்டோம்னா.
1: ஸோ நீங்கள் வந்து பாலு சார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
0: பாடியிருக்கேன் சேர்ந்தே லைவ்ல.
1: அந்த பாட்டு ஏதாவது ஒன்று எங்களுக்கு?
0: எஸ் அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லா விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு, பயணம் எங்கே போனால் என்ன, பாதை நூறு ஆனால் என்ன, தோட்டம் வச்சவ தண்ணீர் விடுவா சும்மா நில்லடாடோய், ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பா கூளம் பத்த வச்சு காயலா, தைபோறக்கும் நாளை விடியும்.

0: ஹே காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா, தவில தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா.
1: இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மேடை நிகழ்ச்சிகள்ல பாலசார் கூட பாடுறதுக்கு. பாலசார் பாட்டே பாலசார் உட்கார வச்சு பாடியிருக்கேன், காதலி நீமோ ஒன்றெல்லாம் பாடியிருக்கேன். அப்ரிசியேட் பண்ணுவாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க.
2: ஸ்டேடியம் நாருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: இப்போ நீங்க சினிமால வந்து நிறைய ஃபீல் கொடுத்துலாம் பாடுவாங்க.
2: ஆமா,
1: ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான், ஓகே நம்ம ஹாப்பியா, ஒரு ஒரு ஃபீல கொண்டு வராங்களே, சோ அதுக்கு நீங்க எப்படி மெனக்கெடுறீங்க?
2: ஆல்மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்ப ராஜா சார் மாதிரி, யுவன் சார் மாதிரி எல்லாம் அவங்களே பாடி கொடுத்துருப்பாங்க ஒரு ட்ராக்கு, அதை கேட்டு நம்ம பாடுவோம். அந்த ஃபீல் வந்து அதை ப்ரூவ் பண்ணாவே போதும். சில இதில் டியூனாக வாசிச்சிருப்பாங்க, நம்ம லிரிக்ஸ் வச்சுட்டு நமக்கு பாடணும். இப்போ வந்து ஏதாவது ஒரு சாங் சொன்னீங்கன்னா அதை வந்து ஃபோர்ஸாக பாடினா எப்படி இருக்கும், சாஃப்டாக பாடிருந்தா எப்படி இருக்குன்றதை நான் சொல்லுவேன். அப்படி பண்ணுவோம், நம்ம ஒரு கேம் ஒன்று பண்ணலாமே. ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க, நல்ல ஒரு மெலடி சாங்கா.
1: மெலடி சாங் யாரோட பாட்டு சொல்லுங்க
2: நீங்க, இதான் ராஜா சார் சாங்கே சொல்லுங்க. அதை வந்து ஃபோர்ஸாக பாடிருந்தா எப்படி ஆயிருக்கும், இல்ல ஒரு குத்துப்பாட்டா பாடிருந்தா எப்படி
1: ஆயிருக்கும், சார் பாட்டு சொல்லுங்க. ராஜா சார்
2: எது வேணும் சொல்லுங்க.
1: மௌனராகம் படத்துல இருந்து மன்றம் வந்த தென்றல்.
2: ஓகே.

0: இந்த மெலடி இதான் ஒரிஜினல் மூடு.
1: பீட்ல வேணும், பீட்ல இந்த பாட்டு
0: மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டி. இதே ஃபோக் சாங் அவர் பண்ணியிருந்தாருனா, குத்துப்பாட்டா பண்ணியிருந்தாருனா, மன்றம் வந்த போட்டு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ.

0: இப்படி போயிருக்கும். ஓகேயா, இது நம்ம காமெடியா பண்றது இல்ல, இது பண்ணக்கூடாது. பட் இந்த ஃபீல் மாத்தணும்னா என்ன ஆகும், ஒரு மெலடி அப்படிங்கிறதுக்கு ஒரு
1: சூப்பர் எக்ஸாம்பிள். ஓகே, நீங்க பாடின பாட்டுலயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
0: ஃபர்ஸ்ட் காம்போ வந்து ஜாயின் பண்ணது வந்து சீனு ராமசாமி சாரோட டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சார் நடித்த படம் இடம் பொருள் ஏவல்னு. அதில் வந்து ஒரு அழகான மெலடி, எனக்கு வந்து ஸ்ரீனிவாஸ் சார், சுஜாதா அம்மா, அப்புறம் வந்து இது மாதிரி லெஜெண்டரி சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பாட்டை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க.
1: சூப்பர்.

0: உங்களை ஒரு நாள் ஒரு நாள்
1: ஓகே
0: பாடாம இருக்க சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: வாய்ப்பு இல்ல.
0: ஒரு நாள் நீங்க வந்து
1: சாப்பிடாம இருக்க சொல்லுங்க, தூங்காம இருக்க சொல்லுங்க, தூங்கிடுவேன், தூங்க மாட்டேன். அப்புறம் வந்து யாருக்கிட்டே பேசாம இருக்க சொல்லுங்க, இருப்பேன், எனக்கு தனிமையை பிடிக்கும். பாடாம நல்லா இருக்க முடியாது.
0: தனிமையில இருந்தாலும் பாடிட்டே இருப்பீங்க, மைண்ட்ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டு.
1: இப்பவே அவங்க நம்ம இது இன்டர்வியூ வரும்போது கார்ல தம்புரா ஸ்ருதி போட்டு நம்ம மட்டும் ஒரு அம்ப் பண்ணி தான் வந்தேன்.
0: ஓ,
1: எனக்கு அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டில். ஏதோ ஒன்று கேட்கறதுக்கு, ஏதோ ஒன்று யோசிக்கிறதுக்கு மியூசிக்ல ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு அது அது என்னால் பாடாமலாம் ஒரு நாள்லாம் இருக்க முடியாது.
0: மியூசிக் வந்து உங்களோட
1: ஆமாம்.
0: ஸ்டேடியம் இருங்க, இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி இசை கொண்டாட்டம். பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்க ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நிறைய பண்ணிட்டீங்க, அவங்க கூடவே வந்து அவங்க மியூசிக்ல ஒரு பாட்டு பாடணும்.
2: ஆமா,
1: அப்படின்னா யாரோட இசையில பாடணும்?
2: எனக்கு இந்த பாகுபாடுலாம் இல்லை. இசைஞானிலேருந்து எனக்கு இன்னைக்கு இருக்கிற அனிருத் சார் வரைக்கும், யுவன் சார் வரைக்கும், யுவன் சார்லேருந்து சாயாபேங்கிற வரைக்கும் எல்லா

0: மட்டுமே பாடணுங்கிற ஆசை உண்டு. நான் என்ன அனிசாட்ட ஒர்க் பண்ணல, சாய்கிட்ட ஒர்க் பண்ணல, மற்ற எல்லார்கிட்டையும் நேரடியாக மறைமுகமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து இவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணணுங்கிற அப்படி வந்து ஒரு சிங்கர் இருக்க முடியாது. சிங்கர் வந்து எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கணும்
1: ஆசை இருக்கும்ல,
0: இல்லை பாடணுங்கிற ஆசை எல்லார்ட்டையுமே, எல்லார்ட்ட பாடணுங்கிற ஆசை தான் எனக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு நல்ல நட்போட அவங்களோட வாய்ப்புகளுக்காக நான் அவரோட காத்துக்கிட்டே இருக்கேன்.
1: சூப்பர். கூடிய விரைவில் நீங்க நிறைய பாடல், நிறைய மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடணும். நீங்க ஆசைப்பட்ட, அதாவது நீங்க ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணீங்க, அவங்க கிட்டே சீக்கிரமா பாடணும். அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறமா எங்களுக்கு வந்து திருப்பி ஒரு இன்டர்வியூ கொடுப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பேன், கண்டிப்பா. அது சந்தோஷம் தானே. அது இங்க வரும்போது நம்ம ஒரு ஆரம்ப காலத்துல நாங்க முதல் பாட்டு பாடும்போது எங்களை கூப்பிட்டு பயங்கரமான என்கரேஜ் பண்றீங்க, விவித் பாரதியில 102.3 அப்ப அதே மாதிரி இப்போ ரொம்ப கால கழிச்சு வரும்போதும் அதே எனர்ஜியோட எங்களை கூப்பிடுறீங்க. இன்னொரு ரெண்டு பாட்டை புது பாட்டை வச்சுட்டு வரும்போது என்ன சந்தோஷமா இருக்கும்ல?
1: ஆமா ஆமா, நீங்க எத்தனை தடவை வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பாடல் மழையில எங்களை நினைய வைக்கிறீங்க. நான் இன்டர்வியூ எடுக்கிறேனா இல்ல
0: என்னோட பழைய பாட்டுங்கள்ல இருந்து, இது காரணமே லைட் மியூசிக் ஃபீல்டு தான். எங்களுக்கு வந்து பழசுல இருந்து அந்த 70s இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த பாட்டு கேட்டாலும், இப்போ இன்னைக்கு நான் ரீசெண்டா வந்த போன வாரம் ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் ப்ரிப்பேர்டாவே இருப்போம். அது ஒரு அந்த லைட் மியூசிக் தான் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அதனாலதான் க்ரௌட் எங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது.
1: ஆமா. சோ இப்ப லேட்டஸ்ட் சாங்ஸ் எங்களுக்கு ஏதாவது?

0: சூப்பர், என்னோட சன்னோட ஃபேவரட் சாங்.
1: அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ.
0: நைஸ். மெலடி சாங் தான் சூஸ் பண்றீங்க, பீட் சாங்
1: நிறைய இருக்கே, என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா
0: ஏதாவது ஒரு பாட்டு நீங்க எடுத்து விடுங்க, உங்க மைண்ட்ல எது வருதோ எடுத்து விடுங்க.
1: சில்லாஞ்சி.

0: இதுதான் ஒரு ஸ்டேஜ் சிங்கர்ன்றது. எந்த சாங் சொன்னா டப்புன்னு எடுத்து பாடிறாங்கப்பா.
1: நன்றி. இன்னும்
0: சோ ஆன் ஸ்பாட்ல ஏதாவது சாங் சொல்லி நீங்க அப்பவே
1: பாடியிருக்கேன் தெலுங்கு கன்னடலாம் பாடியிருக்கேன். பட் ஹிந்தியில வந்து ஷோஸ்ல ராஜா சார் சாரோட ஷோல வெளியே நம்ம ஓன் ஷோஸ்ல அதெல்லாம் பாடிட்டு
0: தான்.
1: ஓகே, என்ன த்ரீனர் செக் வச்சிட்டீங்களே, துரு துருன்னு போயிட்டு இருந்துச்சு.
0: ஆமா
1: ஆமா,
0: இப்ப பாடல் மழையே இன்னும் அதர் லாங்குவேஜ்ல நினைக்கிறதுக்கு நாங்க ரெடியா.
1: ஓகே, அது உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா.

0: ஜானா இதெல்லாம் நிறைய ஷோஸ்ல பாடிட்டு இருக்கோம். துஜே தேகா தோ யே ஜானா சனம் சுராலியா இதெல்லாம் நிறைய அது மாதிரி மெலடிஸ் நிறைய பாடிட்டு இருக்கோம். அது மாதிரிலாம் மதர் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது நானே நிறையா தெலுங்குல பாடியிருக்கேன். அதில் ஒரு பெரிய ஒரு பிளஸ்டு மூமெண்ட்டே இருக்குது, லைஃப் டைம் மறக்க முடியாது. ராஜா சார் பாடின, இசைஞானி அவர்கள் பாடின தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், இந்த சாங் வந்து இன்னொரு எவடே சுப்பிரமணியம்னு நம்ம நானி சார் ஆக்ட் பண்ண படம் வந்து வந்தது. அதில் வந்து இந்த பாட்டை வாங்கினாங்க அந்த படத்துக்கு வேணும்னு சொல்லி. அதை வந்து கார்த்திக் ராஜா சார் தான் அதோட எல்லாமே பண்ணாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி. அந்த பாட்டை யாரை பாட வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும்போது ராஜா சாரோட அப்ரூவலோட அவர் பிளஸ் பண்ணி அந்த பாட்டை நான் பாடினேன்.
1: நைஸ் ரைஸ்.

சூப்பர், நிறைய பாட்டு பாடிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து சில மியூசிக் டிரெக்டர்ஸோட ஹம்மிங்லாம் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். ராஜா சாரோட ஹம்மிங்லாம் நிறைய இருக்கும்ல, ஸோ அதில் ஒன்று ரெண்டு அப்படியே எடுத்து விடுங்க.

0: வேணுமா?
1: வா, சாமா போங்க, ரொம்ப நல்லா இருந்து. எப்படி டக் டக்கு
0: நான் ப்ரிப்பேர் பண்ணல,
1: டக்குன்னு
0: சடனாக
1: கட்டுறீங்க.
0: இப்போ திடீர்னு.
1: செம்மைங்க நீங்க, வேற லெவல் வேற
0: ஐயோ,
1: லெவல், சூப்பரா இருந்துச்சு.
0: தேங்க்யூ.
1: சூப்பர். இவ்வளவு நேரம் இவ்வளவு பொறுமையா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவ்வளவு அழகா ஆன்சர் பண்ணி, நான் கேட்கிற பாட்டெல்லாம் பாடி கொடுத்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த ஷோ முடிக்கிறதுக்கே தோணல, ஆனாலும் முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இவ்வளவு நேரம் இவ்வளவு பொறுமையா ஆன்சர் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.
0: ஐயோ, சொல்லணுமா? நம்ம விவித் பாரதி 102.3 வந்து நம்ம தமிழ் எஃப்எம்ல நம்ம எப்போவுமே நம்ம நாங்கள் காரில் போகும்போதும் சரி, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதும் சரி, நல்ல நல்ல பாடல்கள்லாம் போட்டு அதுக்கான ஒரு கௌரவமான ஒரு நிகழ்ச்சியாக மிக ஜனரஞ்சகமாக

நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. நிறைய பேருடைய உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் அப்படியே போக்குறீங்க நீங்க. அதில் வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த ஒரு விவித் பாரதி எஃப்எம்ல வந்து நானும் சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த விநாயக சதுர்த்தி நல்ல நாளில் உங்க கூட சேர்ந்து மகிழ உங்களோட சேர்ந்து உங்களெல்லாம் சந்திக்க வந்தது வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தது உங்க அத்தனை பேருக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி வீர.

0: எல்லாரோட வாழ்க்கை உயரணும். உங்களிடமிருந்து விடைபெற நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. இத்தோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க மகி விஜயகுமார், பாடகர் செந்தில் தாஸ். ஸ்டேடியம் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நாலு மணி ஒரு நிமிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 102.3 தமிழ் பத்மநாய். பாட்டு விளையாட்டு இன்னைக்கு உண்டு, ஸ்பெஷலான பாட்டு விளையாட்டு. ஓகே, ரூல்ஸ் தெரியும், கேட்குற கேட்டுக்கிட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டே இருக்க போகிற ஏகப்பட்ட பாடல்கள். ஓகே, அண்ட் அந்த மாதிரியான பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு வரியை திருப்பி கேட்பேன் இது என்ன அப்படின்னு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் கும்பகோணம் பண்பலை 100.1, 101.6 மற்றும் வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு தொடர்ந்து ரசிக்கலாம். ரசிச்சுட்டு அங்கே இருக்கிற நேரங்களும் டயல் பண்ணலாம். 044-9-29-52-38-98-71 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி பதில் சொல்லலாம். ஓகே, ஆப்பில் கேட்குற நேயர்களுக்காக என்ன ஒரு வசதி இப்போ பண்ணிடணும் அப்படின்னா, நான் இப்போ முதல்லே வந்து இந்த பாட்டை ப்ளே பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க, அதிலிருந்து கேட்குற கேள்விக்கு பதிலில் தயார் பண்ணிக்கோங்க. அண்ட் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு சம்மந்தமாக பாட்டு விளையாட்டுலையும் அந்த பாட்டு தான். ஓகே, அண்ட் அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த பாட்டை நல்லா கேட்டுட்டு எனக்கு டயல் பண்ணுங்கள். இதில் இருந்தால் கேள்வி
1: சரண்ணா.

0: நாலு மணி ஏழு நிமிடங்களுக்கு டயல் பண்ணிருக்கிற முதல் நேயர் வணக்கம். முதல் நேயர் இப்படி பண்ணா என்ன ஆகுறது? ரேடியோ வால்யூம் குறைங்க.
1: ஹலோ,
0: ரேடியோ வால்யூம் குறைங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: ரேடியோ வால்யூம் குறைங்க.
1: வால்யூம் குறைச்சிட்டேங்க.
0: வெளியில வாங்க.
1: ஹலோ,
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: கும்பகோணம் தோரம்
0: என்ன பாடுறாரு தேவா? முதல் மூணு வார்த்தைகள்
1: முதல் என் முகவரி சொல்லிடுறேன். கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: ஓகே,
1: விநாயகா,
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: ஜி ஆர் சரவணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, லியோ சுப்பாசா அப்படிதானே?
1: ஆமா.
0: ஓகே, அடுத்த நேரம் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங், நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கலா. தேவா இதுல என்ன பாடுறாரு?
2: விநாயக
3: என்ன
0: பாடுறாரு?

0: ஹீரோப்பா கணேசா, அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியல, வேற வார்த்தை தெரியல.
1: வலங்கைமான் ஆட்டோ துறை
0: சொல்லுங்க.
2: என்ன
0: பாடுறாரு?
1: விநாயகா சொல்றாரு, சரண சொல்றாரு, தோப்புக்கரண சொல்றாரு, போட போற சொல்றாரு. தேவா பாடல்லாம் வந்து நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. ஹை ஜக் அந்த இந்த சூரியன் பாட்டுல வரும்ல, அந்த அந்த பாட்டுல நிறைய வர்ணனைகள் வரும் பஸ்ட்ல. அதுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு கலைப்பு திரை சொல்றேன், அதுக்கு விளக்கம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு கலைப்பு தரத்துக்கு வாயில
0: அனுபவிக்கணும், ஆராய கூடாதுன்றது.
1: அதுல சேர்த்து இது கப்பாசாக்கு வார்த்தையே கிடையாது, தமிழ் மீனியே கிடையாது.
0: ஓகே, கண்டுபிடிக்கலாம் தொடர்ந்து. ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்,
0: யார் பேசுறீங்க?
3: நான் நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னத்திரை நாகராஜன் பேசுறேன்.
0: பன்னத்திரை நாகராஜன்.
3: ஆமா சார்.
0: என்ன பாடுறாரு முதல்ல தேவா?
3: என்ன
0: சொல்றாரு?
3: நன்றி.
0: பன்னத்திரை நாகராஜன் என்ன சொல்றாரு? சப்பாசாங்கிறாரு. வணக்கம்.
3: வணக்கம். உங்க குரல கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் அதிகம் வைங்களா.
0: நானா? மைக்க தான் முழுங்கணும்.
3: சரி, இன்னொரு முறை போடுங்க.
0: ஓகே சொல்லுங்க.
3: போடுங்க பாட்டே.
2: விநாயக ஓ சரண ஓ தோப்புக்கர் ஓ அப்படப்பற லியோ கபாசா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அது கத்தி சொல்ற ஹீரோ கபாசா. அது
0: எது?
3: ஹீரோ கபாசா.
0: ஹீரோ கபாசாவா?
3: ஆமா.
0: ஹீரோ கபாசாங்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க. திருத்தணி தமிழேந்தி. என்ன சொல்றாருன்னா, ஹீரோ கப்பாசா என்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை, நேருக்கு நேயர் வேற வேற வார்த்தை சொல்றாங்க. முடிவா இதுல யார் சொல்ல வர்றா? வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா.
4: வாழ்க வரத்தோடு செய்தி கொடமாட்டப்பட்டீங்க.
0: சொல்லுங்க ஐயா.
4: ஐயா ஒரு அன்பான
0: சொல்லுங்க ஐயா.
4: திருப்பத்தூர், திருப்பத்தூர் 100.1 காலையில இருந்து வீட்பாடு நிகழ்ச்சி ஒளிபரப்பாடுறாங்க. பாதி செய்தி அப்படின்னு கலாமல் கேட்கறதுக்கு நல்லா இல்ல. அது நிகழ்ச்சி ஒளிபரப்பு வந்து எங்களெல்லாம் வருத்தப்பட செய்யறாங்க. தயவு செஞ்சு வீட்பாடு நிகழ்ச்சி ஒளிபரப்பு சொல்லுங்க.
0: சொல்லிடுறேங்க. நன்றி ஐயா.
4: நிலையத்தில் சொன்னா அவங்க கொஞ்சம் கேட்பாங்க.
0: சொல்லிடுறேன்.
4: இந்த நான் என் சார்பா இல்ல, இந்த பகுதி நேர்கள்
0: பூரா நன்றி ஐயா. நன்றி ஐயா.
4: சொல்லுங்க.
0: நன்றி ஐயா. அடுத்த ஐயர் வணக்கம்.
5: ஐயா வணக்கம். நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: மூக்கு
5: மூக்கனூர் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்
0: மூக்கனூர் ஜெயராமன்
5: ஜெயராமன்.
0: என்ன பாடுறாரு தேவா அதுல?
5: கொடுங்க.
0: நான் ஏதோ கொடுக்குறேன். என்ன பாடுறாரு?
5: நன்றி
0: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்கம் சார். சென்னை
0: நும்பலேருந்து வேற
4: ஒண்ணும்
0: சொல்லணுமா சார்? நீங்க
4: என்ன
0: பாடுறாரு தேவா சார்?
4: அந்த வேர்டு சொல்லணும் இல்லையா?
0: ஆமா.
4: விநாயக

0: ஓகே
1: தரணும்
0: ஓகே
1: தரணும் ஃபோன் போறோம் எல்லியோ
0: ஃபோன் போடுறமா
1: லியோ லியோ கப்பாசா
0: அத ஃபோன் போடுறமா அதுக்கு முன்னாடி வரதே
1: என்ன சார்
0: ஃபோன் போடுறமா
1: இல்ல தோப்புக்காரனும் போட போறோம்
0: போட போறோம் ஓகே ஃபோன் போடுறோம் சரி ஓகே அதுக்கு அப்புறம் லியோ
1: போறோம் லியோ கப்பாசா
0: லியோ கப்பாசா நம்பலமா என்ன சொல்றாங்க
1: லியோ கப்பாசா
0: கப்பாசாங்கறாரு ஓகே அடுத்த நேர் என்ன சொல்றான்னு கேப்போம்
1: நம்பலமா ஏமா
0: நம்பலமா கப்பாசாங்கறாங்க
1: கப்பாசா சார் கப்பாசா
0: அதை தான் நானும் சொல்றேன் நான் என்ன தமாசாவா சொல்றேன்
1: வணக்கம்
0: அடுத்த நேயர்
2: வணக்கம்
0: சார் யார் சார்
2: நெம்லி யுவராஜ்
0: நெம்லி யுவராஜ் என்ன பாடுறாரு விநாயகா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு அந்த வார்த்தை என்ன அதுதான் ஓகே
2: ஓகே சார் ஓகே
0: நன்றி ஐயா யுவராஜ் வந்து விநாயகா மட்டும் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்த நேயர் வணக்கம்
2: சொல்லுங்க
0: பிள்ளையார்பட்டியில ஹீரோ பேரு நிவிதா பொண்ணு பேரு புள்ளையார்பட்டி ஹீரோ நிவிதா கணேசா
2: கணேசா
0: அப்படின்னு பாடுறாரு வித்தியாசமா இருக்குல்ல பாட்டு சூப்பர்ல சரி ஓகே புள்ளையார்பட்டி ஹீரோ நிவிதா என்கிறார் கும்பகோணம் பி ஆர் சங்கர் அடுத்தது என்ன சொல்றாரு வணக்கம்
3: வணக்கம் சார்
0: வணக்கம் சார்
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி நல்லா இருக்கீங்களா
0: பூந்தமல்லி கலைசாமி நல்லா இருக்கேன்
3: பூந்தமல்லி ஆமா சார்
0: ஓகே சொல்லுங்க
3: போடுங்க அந்த பாட்ட
0: தாராளமா ரெண்டு மூணு நாலு குறை வேணா போடுவேன் என்ன பாடுறாரு
3: விநாயகா சரணம் தோப்பு கர்ணம் அப்புறம் வந்து எனக்கு ஒரு வரி லியோ சப்பாசா
0: லியோ
3: சப்பாசா
0: சப்பாசா எழுத்தில் மணி ஒலிக்கிறது அப்படியா சப்பாசா ஓகே சப்போஸ் வேற ஏதாவது சாவா இருந்தா என்ன சார் சா பண்ணலாம் சப்போஸ் சரி ஓகே அடுத்த நேயர் ஓகே நன்றி
3: சரி சார்
0: அடுத்த நேயர் வணக்கம்
4: வணக்கம் சார்
0: யார் சார்
4: நான் ரெட்டி சேர்ந்த ஹயத் பாஷா ஜெய் பண்ணி சார்
0: ஹயத் பாஷா சார் சொல்லுங்க
4: விநாயகா சரணா பாட போறோம்
0: கப்பாசா
4: தான்
0: சரி அது மாற்றம் இல்ல
4: மாற்றம் இல்ல சார்
0: அடுத்து இப்ப பாருங்களேன் இப்ப அடுத்த நேரம் வேற ஏதாவது சொல்லுவார் ரேடியோ வச்சு கேளுங்க
4: லியோ கப்பாசா தான் காதல உழுகுது எங்களுக்கு
0: உங்களுக்கு எனக்கெல்லாம் அப்படிதான் உழுது இப்ப பாருங்களேன் இப்ப வரவர் வேற ஏதாவது சொல்லுவார் பாருங்க
4: ஓகே சார் தேங்க்யூ
0: நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் வணக்கம்
5: ஹலோ
0: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்
0: சொல்லுங்க வணக்கம் வணக்கம்
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜோட முகமது இக்பால்
0: முகமது இக்பால் தஞ்சாவூர்
5: ஆமாங்க கும்பகோணம்
0: கும்பகோணம் ரெண்டும் ஒண்ணு தானே
5: இல்ல இல்ல கும்பகோணம் நாங்க தாலுக்கா எங்களுக்கு கும்பகோணம் தஞ்சை மாவட்டத்துல கும்பகோணம் தாலுக்கால இருக்கோம்
0: பக்கம் தான் இல்ல ஆனா
5: ஆமா 40 கிலோமீட்டர் சார் கும்பகோணத்துல
0: வந்தா வர்றேன் வீட்டுக்கு வரேன்
5: சரி வாங்க கண்டிப்பா
0: ஓகே என்ன பண்றாரு தேவா
5: ஆமா லியோ கப்பாசா
0: லியோ கப்பாசா தான்
5: ஆமா
0: ஓகே முகமது இக்பால் சொல்லிட்டீங்கன்னா மாற்றமே கிடையாது உங்க பக்கத்துல மழை இல்லையா
5: சரியான

0: காரணம் சார்.
1: அது ஏன் காரணம் சொல்லுங்க.
0: நீங்க உங்களுடைய பிரார்த்தனை தான் சார்.
1: இல்ல நீங்க இருக்கீங்க.
0: ஆமா.
1: ஏதோ நம்மளால முடிஞ்சது. நன்றி
0: நன்றி
1: நன்றி. வணக்கம். ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ ஹலோ.
1: மைக் டெஸ்டிங் 1 2 3.
2: உஷா கேளம்பாக்கம்.
1: உஷா கேளம்பாக்கம் சொல்லுங்க.
2: ஒரு தடவை போறேங்க சார்.
1: ரெண்டு முறை கூட போடுறேன். என்ன பண்றாரு?
2: விநாயகாவும் சரணாவும் லியோ டப்பாசா.
1: கப்பாசா தான். ஓகே நன்றி. உஷா கேளம்பாக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா லியோ கப்பாசா தாங்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன்.
1: ஜிஆர் வேல்முருகன் என்ன பதில்?
3: ஆமாங்க. விநாயகா, சரணா, டோப்புக்கர்மா, போட போற லியோ பப்பாசா.
1: பப்பாசாவா?
3: பப்பாசா.
1: புப்பாசா?
3: பப்பாசா.
1: பப்பாசா
3: கிடையாது.
1: பப்பாசா கண்டுபிடிச்சு
3: சொல்றேன்.
1: பாடுங்க மறுபடியும். பப்பாசா.
3: பப்பாசா. லியோ பப்பாசா.
1: மறுபடி பாடுங்க.
3: லியோ பப்பாசா.
1: மறுபடி சொல்லுங்க.
3: லியோ பப்பாசா.
1: பப்பாசா என்கிறார். உங்க பேரு?
3: உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன் சார்.
1: ஜிஆர் வேல்முருகன்.
3: ஆமா சார், அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை.
1: மூணு முறை கேட்டோம், பப்பாசா தாங்கிறாரு.
3: பப்பாசா
1: மாறவே இல்லங்கிறாரு.
3: நன்றி சார்.
1: நன்றி ஐயா. அடுத்து வணக்கம்.
4: ஹலோ
1: ஹலோ
4: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
4: வண்ணாரப்பட்டு ராஜா சார். எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன்.
4: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களுடைய புண்ணியத்துல
1: ஒன்னா ஊ ஏன் புண்ணியம்.
4: ஆமா சார். நீங்க வந்தாலே சும்மா கலகலப்பா இருக்கு.
1: ஜாலியா இருங்க, வாழ்க்கை அதுக்குதான்.
4: ஆமா சார், அதான் சார் வாழ்க்கை ஜாலி.
1: ஓகே, என்ன பாடுறாரு தேவா?
4: அது இப்பதான் சார் நான் ரேடியோ வந்து ஆன் பண்ணேன். நீங்க வந்தோன்னு சரி கொஞ்சம் போட்டு போடுவோம்.
1: சரி ஓகே. அடுத்து பார்த்து நேர் கொடுத்துடலாமா?
4: இல்ல சார், நீங்க அதை இதை போட்டு
1: இதை போட்டேன். என்ன பாடுறாரு? இருக்கிறார் ராஜா வண்ணாரப்பேட்டில இருந்து. அடுத்து வணக்கம். ஐயா வணக்கம்
5: சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. பேர் சொல்லுங்க.
5: செங்கல்பட்டு மாவட்டம் செட்டில பக்கத்துல இருந்து சிவபிரகாஷ் பேசுறேன்.
1: செங்கல்பட்டு சிவபிரகாஷ் என்ன பாடுறாரு தேவா?
5: அந்த பாட்டை போடுங்க சார் ஒரு வாட்டி.
1: தாராளமா.
5: விநாயகா. போட போறோம் லியோ கப்பாசா.
1: கப்பாசா தாங்கிறாரு. இதே மாதிரி டயல் பண்ணுங்க. இது ஜாலியா ஈஸியா கொடுத்தாச்சு. அடுத்து வரப்போகுது. அண்ட் அடுத்து வரப்போறத கண்டுபிடிக்கிறவர் தான் ரியல் ஹீரோ. அண்டு விராட் சத்ய நீங்க வந்து இப்பா நான் போய் இது ஜெயிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு கப் அடிச்சுட்டு வந்த பிகிலு என்று காட்டிக்கொள்வதற்கு பெருமையாக நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த கிளிப்பிங் பாட்டு விளையாட்டு ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அண்ட் அந்த கிளிப்பிங் தான் பொன்னியின் செல்வன் படத்தில் வர்ற தேவராளன் ஆட்டம் பட பாட்டு. அண்ட் அந்த பாட்டை கூட இந்த 5 நிமிஷம் கேப்பில் கேட்டு ரசிச்சுக்கோங்க. கேட்டு ரசிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க. வீர விநாயகா அனிருத் மியூசிக்கு.

ரெண்டாவது பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு தான், நானே ஒத்துக்கிறேன். அந்த பாட்டு இதுதான், அதான் இன்னொரு முறை கேட்டுக்கோங்க. மறுபடி கேட்டுக்கோங்க. இந்த பாட்டு எந்த பாட்டு என்று தெரிந்திருந்தால், என்ன வரி என்று தெரிந்திருந்தால் எனக்கு டயல் பண்ணுங்கள். 2952085328389871.

0: வீரத்தோட வந்திருக்காரு. வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி
0: சாமல்பட்டி கோபால் சொல்லுங்க.
1: எனக்கு இஸ்கி இஸ்கின்னு தான் சார் கேட்சதுல.
0: அது போன வாரமே சொல்லிட்டீங்க.
1: அது பழக்கம் இல்ல, உங்க நீ வந்தீங்களா எனக்கு ஞாபகம் தான் வருது.
0: இஸ்கு இஸ்கின்றா கேட்கிறது
1: அப்படின்னு கேக்குறையா?
0: என்ன வரி அது?
1: சரி சார், அத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம் சார்.
0: கொடு கொடு கிடுக்குடா
1: சார். நல்லா 1957 பிறந்த ஒரு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா?
0: பரவாயில்ல, தப்பு இல்ல. ஆத்திரையர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். நன்றி, சந்தோஷம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: நீங்க பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஜாலியா இருக்கு.
0: ஜாலியா இருக்கு.
3: ஆமா, ஜாலியா இருக்குங்கய்யா.
0: சில இங்கிலீஷ் படம்லாம் டயலாகே தெரியாது. ஜாக்கி சான் சண்டை போடுறது சூப்பரா இருக்கும்ல.
3: அப்படிங்களா? பழைய பாட்டா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க புது பாட்டா போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சார்.
0: சரி, பரவாயில்ல.
3: உங்களோட புரகம் தான் சார் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. எங்க ஃபேமிலியா நல்லா சிரிக்கிறாங்க சார்.
0: உங்க ஃபேமிலியா சிரிக்கிறீங்க? ஒரு குடும்பத்தையே குதூகலமா வச்சிருந்திருக்கேன் அப்ப நானு.
3: கண்டிப்பா கண்டிப்பா. என் ஃபேமிலி, நான் என் பசங்க ஒய்ஃப் எல்லாம் உட்காந்துருக்கேன். கொழுக்கட்டணும், நீர் கொடுக்கட்டையா? அது உருண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க.
0: ஓகே
3: பாருங்க, வாங்க சார். நாம உங்களை சாப்பிடு, எங்க வீட்டுல வந்து சாப்பிடு சார். நீங்க
0: கொல்கட்டா?
3: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட வாய்ஸ் தான் செமையா ஜாலியா இருக்கு.
0: தேங்க் யூ சோ மச். வரேன் நானு.
3: கண்டிப்பா கண்டிப்பா
0: சார்.
3: மேடம், என் பேர் ராஜா சார், மயிலாடுதுறை. நான் உங்களுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பேசிருக்கேன்.
0: அப்படியா? 15 நாளுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க. ஓகே.
3: ஆமா, ராஜா மாஸ்டர்னு சொல்லுவா, ஹாண்டிகேப்னு சொல்லுவா. 15 நாளுக்கு முன்னாடி பேசிருக்கேன்.
0: சரி, ஓகே. அது கண்டுபிடிக்கிறீங்களா அந்த பாட்டு?
3: அந்த பாட்டு புது பாட்டா போறீங்க? பழைய பாட்டா கண்டுபிடிச்சா சார்?
0: சும்மா ஏதாவது ஒன்னு ரெண்டு வரி சொல்லுங்க வந்ததுக்கு.
3: சரிங்க சார், போட்டு காட்டுங்க சார்.
0: ஆ, ஓகே. சொல்லுங்க.
3: அவங்க என்ன சார் சொல்றாங்க? எங்க குடிக்கணும்னு சொல்றாங்க சார்.
0: குளி
3: சீக்கிரமா ஓடி போய் எங்க குடிக்கணும்ங்கறாங்க.
0: குளிடா குளிடா நான் சொல்றாரு.
3: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
0: ஓ சரி, அப்படி சொல்றாருங்க.
3: ஓகே சார். வேற யாருக்கும் வாய்ப்பு இருக்கு சார். நல்லா ஜாலியா இருக்கு சார். உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு சார்.
0: குடும்பத்தோட மீண்டும் குதூகலமாக இருங்கள்.
3: கண்டிப்பா கண்டிப்பா சார். சார், நான் பாட்டு போட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போடுங்க
0: சார். அது வாய்ப்பு இல்லை இப்போ.
3: கண்டிப்பா கண்டிப்பா
0: போடுற எல்லா பாட்டும் உங்களுக்கு பிடிக்கிற பாட்டுன்னு சொல்லிட்டு போயிடுங்க எல்லாரும்.
3: கண்டிப்பாங்க கண்டிப்பா. தேங்க்யூ.
0: ஓகே, ஹாப்பி
3: ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ ஹாப்பி. இது என்னதான்? விநாயகர் விநாயகர் சக்தி.
0: ஹாப்பி விநாயகர் சக்தி. ஓகே
3: ஓகே சார். மயிலாப்பூர் வந்திருக்கேன் சார். உங்களை வந்து பார்க்குறேன் சார்.
0: வாங்க, தாராளமாக வாங்க. நன்றி. கொழுக்கட்டையோட வாங்க. ஹலோ. வணக்கம்.
4: பாண்டியன் பேசுறேன் சார், நாகூர்ல இருந்து.
0: பாண்டியன் நாகூர், சொல்லுங்க
4: சார். குருவாய் அருவாய் ஒரு அருள்வாய், இதுதான் ஸ்டார்டிங் சார். அதுல
0: குருவாய்
4: மாடனா வந்திருக்கு.
0: ஓகே, அடுத்த ரெண்டு வரி?
4: அடுத்த ரெண்டு வரியெல்லாம் இல்ல சார்.
0: இல்லையா?
4: எனக்கு தெரியல சார்.
0: சும்மா ட்ரை பண்ணுங்க.
4: அது என்ன சார், இது தமிழ் இங்கிலீஷ் மாதிரி இருக்கு.
0: தமிழ் தான் தானே? நான் இங்கிலீஷ் எல்லாம் கேட்கவே மாட்டேன்.
4: இதை வந்து வேற மாதிரி ஸ்வீட்ல போட்டா கேட்கலாம் சார்.
0: இது அது என்ன, அந்த பாட்டு எப்படி இருக்கோ அதே ஃபாஸ்டா தான் நான் போடுறேன்.
4: குருஜே வருது, அருள்வாய் டக டக டக டக்குன்னு வருது. மற்றபடி இடையில ஒன்னு ரெண்டு வார்த்தையெல்லாம் இங்கே காணா போயிடுது.
0: சரி, கண்டுபிடிக்கிறாங்களாம் பாக்கலாம்.
4: ஓகே சார்,
0: நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: தேவிகா பல்லாவரம்.
5: தருவாய் வருவாய் குருஜி, அதான் சார் எனக்கு கேட்டு.
0: குருஜி, ஆவோஜி ஆவோஜி. தமிழ் வார்த்தையே ஆக்கிட்டீங்க. அத
5: இன்னொரு வாட்டி போடுறீங்களா சார்?
0: தாராளமா கேளுங்க, கேட்டு ட்ரை பண்ணுங்க. கேட்டீங்களா?
5: இருவாய் தருவாய் அதேதான் வருது, எனக்கு புரியல சரியா.
0: சரி, ஓகே. வேற யாராவது ட்ரை பண்றாங்களான்னு
5: பாப்போம். சரிங்க சார், நன்றி நன்றி.
0: ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
5: ரொம்ப நன்றி சார்.

0: கொழுக்கட்டை பிடிச்சிங்களா?
1: பிடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. நீங்க
0: என்ஜாய்.
1: வரீங்களா? சாப் ரொம்ப நன்றி சார், நல்லா ஜாலியா பண்றீங்க சார்.
0: ஜாலியா இருங்க, வாழ்க்கை அதுக்குதான்.
1: ஆமா ஆமா சார், ஆமா சார்.
0: ஓகே,
1: ரொம்ப நன்றி சார்.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: மேடமா?
2: சார் சார்
0: மேடம் 5 மணிக்கு தான் வருவாங்க குழலி.
2: சரி சார்.
0: ஆ, இப்போ சாரு
2: சார், திருப்பத்தூர் சார், திருப்பத்தூர் சார, பண்பலை வரலையே சார்.
0: ஐயோ, மறுபடியுமா? சொல்லி இருக்கு, இப்போதான் வந்துகிட்டே இருக்கு, பாதி வழியில் இருக்கு.
2: வந்துருவோம்,
0: தாராளமாக, ஜாலியாக இருங்க. நீங்கள் ஏதாவது வேற ஏதாவது டியூன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: இல்லை சார், காலையில் புதுச்சேரி வாங்கல
0: சார். சரி சரி சரி, இதை பாதி வழி பஸ் ஏறி இருக்கு, டிராஃபிக்காக இருக்குல்ல விநாயக சதுர்த்தி. ஓகே, நன்றி நன்றி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார்
3: பேசுறீங்க?
0: பின்னாடி சிரிச்சுக்கிட்டு எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. நான் பஸ் ஏறி வந்துட்டு
3: இருக்கீங்க.
0: நான் மாட்டல, நீங்க தான் என்கிட்ட மாட்டிருக்கீங்க. தாராளமா கேட்டுட்டு கண்டுபிடிங்க.
3: கிட்டத்தட்ட
0: வந்திருக்கீங்க.
4: சொல்லுங்க,
0: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
0: இருக்கு
4: சார்,
0: கிளிப்பிங்
4: போடுங்க சார், பாப்போம். ஹலோ சார், குருவே வருவாய் தருவாய் அப்படிங்கறத தெரியுது சார்.
0: குரு வரு தரு அது மட்டும் தான் தெரியுது.
4: ஆமா சார்,
0: மீதி எதுவும் தெரியல.
4: என்ன சார்,
0: லாஸ்ட் லைன் தெரியல.
4: என்ன சார்,
0: சரி ஓகே, தப்பு இல்ல. 3 லைன் கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
4: சரி சார்,
0: 3 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வணக்கம். கட் பண்ணிட்டீங்க. இந்த லைனை கேட்டதும் வழக்கமாக இந்த நேரத்துக்கெல்லாம் டக டக டகன்னு டயல் ஆகிட்ருக்கோம், யாரும் வரமாட்டீங்க. இருந்தாலும் நான் பயப்படாமல் வந்து ட்ரை பண்ணுறேன்ட்டு வராங்க. வணக்கம்
5: சார். வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க
5: சார்? ஸ்ரீகண்டபுரம் டெய்லர் ராமலிங்கம் பேசுகிறேன் சார்.
0: ஸ்ரீகண்டபுரம் ராமலிங்கம்.
5: ஆமாம் சார்,
0: சொல்லுங்க
5: சார்.
0: நல்லா இருக்கேன், ஜாலியாக இருக்கேன்.
5: முத முத நம்ம நிகழ்ச்சியில் சார் பங்கேற்கிறேன்.
0: அப்படியா?
5: இனிமே
0: ராமலிங்க போன் பண்ணாருன்னா முதல்ல எனக்கு கனெக்ட் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுறேன் போன் கிட்ட.
5: ஓகே சார், நன்றி சார். நல்ல பாட்டா போகுது சார்.
0: நல்ல பாட்டா?
5: ஆமா, அந்த பாட்டு ஒண்ணு புரியல.
0: புரியல, இது இல்ல, இதுதான் கண்டுபிடிச்சோம் நம்ம, அது முடிவு பண்ணியாச்சு. நீங்க அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த நேருக்கு
5: வாங்க சார், போடுங்க சார் பாட்டு.
0: இந்தாங்க.

0: இந்த இது மன்னன் படத்தில் ஆடாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா, அந்த ஒத்த கண் கண்ணாடியை வச்சுக்கிட்டு போய் நிற்கிற பாரு அப்படின்னு வந்து டக்குனு ரஜினி கண்ணாடி கட்டுவார். அந்த மாதிரி தான் இந்த இப்போ டயல் பண்ணுற இந்த லைனையும் ட்ரை பண்ண வராங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கும்பகோணம் மீனாட்சி, அந்த லைன் கண்டுபிடிச்சிங்களா? வாழ்த்துக்கள் சொல்லதான். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி, நன்றி, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம்
1: ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடி ராஜேந்திரன் சொல்லுங்க.
1: தலைப்பு சொல்லுங்க சார். கொஞ்சம்
0: தலைப்பு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நான் இதை பின்னாடி ஒன்று போடுவோம் பாருங்க, நல்லா கேளுங்க. அதில் என்ன பெயர் வந்தது?
1: பாஷா, பாஷான்னு வந்தது.
0: பாஷாவா? மறுபடி கேளுங்க. என்ன வந்தது?
1: வானம் பாஷா, பானம் பாஷான்னு தான் எனக்கு.
0: வானம் பாஷா, பானம் பாஷான்னு கேக்குதா? என் பேர் உங்களுக்கு அப்படி கேக்குதா? மறுபடி கேளுங்க. எப்படி
1: அதேதான் நான் முதல்ல கேட்டதே தான் எனக்கு திருப்பி.
0: எப்படி ஐயா சொல்லுங்க ஐயா?
1: பானம் பாஷா, பானம் பாஷான்னு தான்
0: வருது. பானம் பாஷாவா அப்படின்னு கேக்குதா?
1: ஆமா.
0: ஓ, இது ஒருவேளை ரேடியோல வந்து வர்ற வழியில வேற பேர்ல மாறிக்குது அதுவா?
1: தெரியல.
0: சரி ஐயா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நன்றி ஐயா. ஐயோ, உங்களுக்கு இது வணக்கம். நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன்.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன் பேரலாம் சொல்லுங்க.
2: என்ன சார் வேற கிளிப்பிங் பண்ணுங்க சார்.
0: இந்த கிளிப்பிங் போட்டேனே நான் உங்களுக்கு.
2: வேற கிளிப்பிங்கா?
0: இந்த வேற போட்டாச்சு, இதை பாருங்க. கொட்டு சொல்லுங்க.
2: வருவாய் தருவாய் தகதகவன குத்து.
0: எப்படி எக்ஸாம் சகதகன்னு நின்னுருப்பா அப்படின்னு மாதிரி இருக்குதா? தகதகதானே.
2: நிகழ்ச்சி ரொம்ப கிளாம் சூப்பரா இருக்கு சார்.
0: ஓகே,
2: உங்க குரல் ரொம்ப அஸ்தலா இருக்கு சார்.
0: அப்படியா?
2: ஆமா சார்.
0: ஓகே, ரெக்கார்ட் பண்ணி
2: இந்த நிகழ்ச்சிக்கு இதுக்காகவே வரணும் சார்.
0: நன்றி,
2: பாய் பண்ணுங்க சார்.
0: லவ் யூ. வணக்கம்.
3: ஹலோ, குட் ஈவினிங் சார். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
3: குருவியை கொத்து சார், லாஸ்ட் லைன் மட்டும் தான் சார் சொல்ல முடியும்.
0: அந்த லைனை தான் பாதி பேர் கண்டுபிடிக்க முடியிருந்தாங்க, நீங்க பாதி சொல்லிட்டீங்களே. உங்க பேரு?
3: குருவியை கொத்து சார்.
0: உங்க பேரு?
3: சீதா சார், திருவிசலல்லு.
0: சீதா?
3: சீதா சார், திருவிசலல்லு.
0: திரு?
3: திருவிசலல்லு.
0: திருவிசலல்லுரா?
3: ஆமா சார்.
0: விஷமா?
3: திருவிசலல்லு.
0: அத விஷம் வேணும். உங்க ஊர் பேர் கேக்குறேன்.
3: மீனிங் தெரியாது சார்.
0: இல்ல இல்ல, உங்க ஊர் பேர் என்னன்னு
3: கேக்குறேன். திரு? அது திருவிசலல்லு சார், குத்தால சைடு சார்.
0: சரி ஓகே, குத்தால அருவியில. ஜாலியா இருக்குமே உங்க ஊர் அப்போ.
3: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. குழு குழுன் இருங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், லைட்ல இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ஜாலியா இருக்கேன்.
4: சூப்பர். பண்ருட்டில இருந்து கயல்விழி பேசுறேன்.
0: பண்ருட்டி கயல்விழி, பலாப்பழம் இருக்கிறதா?
4: பலாப்பழம் நல்லாவே இருக்கு, வரும்போது சொல்லுங்க, தந்துருவோம்.
0: ஓகே, எல்லாரும் அங்கதான் வர சொல்றீங்க, எனக்கு அனுப்பி எல்லாம் விட மாட்டீங்க. சரி ஓகே, தப்பு இல்ல.
4: சரி அட்ரஸ் சொல்லுங்க, அனுப்பிடுவோம்.
0: ஐயோ வேண்டாம், அந்த சிறப்ப வேண்டாம். என் பலாப்பழம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு.
4: முந்திரி பருப்பு சேர்த்து தரோம்.
0: அது ஸ்பெஷல் உங்களுக்கு. ஓகே.
4: சொல்லுங்க.
0: சொல்லுங்க.

4:44 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்ட பாட்ட கொண்டாட்டம் 22.3 தமிழ் பண்பலையில் எவ்வளவு கஷ்டமான பாட்டு கொடுத்தாலும் அதை ட்ரை பண்றவங்கள பாராட்டிதான் ஆகணும். கண்டுபிடிக்கிறதுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அதையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் தான். வந்த வரப்போற அத்தனை பேருக்கும் இந்த பாராட்டு. ஓகேவா? எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா பாதி நேரம் நினச்சிட்டு இருப்பாங்க எப்படி அப்படின்னா

0: வறுத்தெடுக்க
1: வறுத்தெல்லாம் எடுக்கலைங்க, விட்டுருங்க.
0: ஓகே நன்றி,
1: பாய். நன்றி,
0: பாய். நன்றி. கயல்விழி வந்து வறுத்தெடுத்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஓகே, நம்ம இன்னைக்கு ரெண்டு பேர் தான் டாபிக், ஒன்று விநாயகர் அண்ணன், ரெண்டாவது முருகர் தம்பி. ரெண்டாவது பாட்டு இப்போ முருகர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வணக்கம். ஹலோ.
2: ஹலோ.
0: ஹலோ, லைனில் இருக்கீங்க ஐயா?
2: ஆ சொல்லுங்க சார். புரியல.
0: புரியலையா?
2: ஆ
0: லைனில் இருக்கீங்க?
2: ஆ இருக்கேன் சார். அதான் என்ன சொல்கிறீங்க புரியல சார், நல்லா சொல்லுங்க சார்.
0: ஒன்றும் இல்லை, இது பின்னாடி நான் ஒன்று போடுறேன், கேட்குதா? கேட்டுக்கிறீங்களா?
2: ஆ கேட்குறேன் சார்.
0: கேட்டுச்சுங்களா
2: சார்? புரியல சார், என்னன்னு அர்த்தம் வாய்ப்பு கொடுத்துங்க சார்.
0: கொடுத்துடலாமா? சரி ஓகே, ட்ரை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கட்டே பண்ணிட்டீங்க, ஏன் தைரியமா வாங்க, ஜாலியா வாங்க, காசா பணமா?
3: ஹலோ வணக்கம் சார்.
0: ஹலோ
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கும்பகோணம்
0: ராமு
3: குசலம்.
0: கும்பகோணம் ராமு?
3: ஆமா சார். ராமு குசலம்.
0: வித்தியாசமான பேரா இருக்கு.
3: ஆமா சார்.
0: ராமு?
3: ஆமா சார்.
0: ஓகே செல்லமா, உங்களை எப்படி கூப்பிடுவாங்க?
3: விநாயகர். வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும். செல்லமா உங்க பேரை எப்படி கூப்பிடுவாங்க? ராமுன்னா
3: ராமு குசலம் தான் சார் கூப்பிடுவாங்க.
0: முழுசா தான் கூப்பிடுவாங்க.
3: என்
0: மீது ஆன உங்கள் அன்புக்கு நான் வந்து நான் என்னதான் கைமாறு செய்ய போறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்.
4: ஹலோ.
0: ம்,
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: நன்னிலிருந்து பேசுறேன் சார், பாலசுப்ரமணியன்.
0: நன்னிலம் பாலசுப்ரமணியனா?
4: ஆமா சார்.
0: ஓகே, கண்டுபிடிச்சிங்களா?
4: கண்டுபிடிக்கல சார், புரியல சார்.
0: புரியலையா? சும்மா ஒன்னு ரெண்டு வார்த்தை கூட புரியலையா? ஓகே, வாழ்த்துக்கள், வெல்கம்.
4: நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ
5: சார், கள்ளக்குறிச்சி ராஜேஷ் பேசுறேன் சார்.
0: எங்க இருந்து ராஜேஷ்
5: சார்? கள்ளக்குறிச்சி சார்.
0: ஓகே, கள்ளக்குறிச்சி ராஜேஷ், சொல்லுங்க.
5: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: ஜாலியா இருக்கேன்.
5: சரி சார். ஹலோ.
0: ம், கண்டுபிடிச்சிங்களா?
5: என்ன
0: சொல்றாரு?
5: திருவிளையாடல்
0: இந்த பாட்டா? நன்றி, வணக்கம். யார் பேசுறீங்க?
6: உடனே
0: அருள்மணி கார்மேகம்.
6: நன்றி.
0: பதில நானே சொல்லிடுறேன்.

வருவாய், அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, இருங்க நான் பார்த்து பிட் அடிச்சுட்ருக்கேன். வருவாய் தருவாய் உடனே செக செக செகவென செந்நிற குருதியை கொட்டு. அவ்வளோதான், அது வந்து மறுபடியும் உங்களுக்காக சொல்லிடுறேன். வருவாய் தருவாய் உடனே, குகனே கிடையாது உடனே, செக செக செகவென செந்நிற குருதியை கொட்டு. ஓகே, இதுதான் அந்த வரிகள். பொன்னியின் செல்வன் படத்தில் வர்ற, தேவராள நாட்டம் படத்துலேருந்து வர்றது. டயல் பண்ண அத்தனை பேரும் வின்னர்ஸ் தான் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா ரூம் ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமானது தான். அந்த கப்பா சாக்கு வந்து மறக்கவே மாட்டேன் நான். போன வர அந்த பழைய பாட்டில் வந்த ஒரு லைன் வந்து என்னன்னு கேட்டப்போ, குமுருத கொய்யா கொய்யா பழம் போலே அப்படின்னா, குமுருதபுரம் அப்படிங்கிற ஊரில் எப்படி சேலத்து மாப்பிளமோ அங்கே அந்த மாதிரி அந்த ஊர்லேருந்து வர கொய்யா பழம்னு ஒரு நேர் சொன்னார். அந்த மாதிரி ஹீரோ கப்பாசா சொன்னார். கும்பகோணம் பிஆர் சங்கர் நிவிதா அப்படிங்கிற பேர் இடையில கேட்குதுன்னாரு. அந்த பாட்டுக்கு நடுவில் தேவா வந்து நிவிதா நிவிதான்னு பாடுறாருன்னாரு. அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரியான கண்டுபிடிப்பெல்லாம் இப்பி ஒரு சூழல் நடக்கும், இதை மறுபடியும் அடுத்த வாரம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சிக்கிட்டு வைபு கேட்டு வைபாங்க.

பூத் பாரத் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்க அர்ஜய் குழலி. பூத் பாரதி 2.3 மட்டும் இல்லாம கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம் அண்ட் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.

நேரம் 5:01 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வழக்கம் போல உங்களுக்காக நான் ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். அந்த கேள்வியை பத்தி இன்னைக்கு ஷோ ஃபுல்லா நம்ம பேசிக்கிட்டு ரொம்ப அழகழகான பாடல்கள் எல்லாம் நடுவில் கேட்க போறோம். என்னம்மா க்வெஸ்சன் வச்சிருக்கேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச சிறந்த பாராட்டு எது? ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பாராட்டு பிடிச்சிக்கோம் இல்லையா. ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல ஒன்னு ஒன்று பிடிக்கும். சில நேரங்களில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளை பாராட்டுறது பிடிக்கும், சில நம்மளோட கொலீக்ஸ் நம்மளை பாராட்டுறது பிடிக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கிடைத்த பெரிய சிறந்த பாராட்டு எது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா இருக்க போது. உங்களுடைய பதில்களை என்கிட்ட பகிர்ந்துக்க 0444 அப்படின்ற ஒரு முன்னாடி ஒரு நம்பரை சேர்த்துட்டு 2952508535 2838987 நம்பர்ஸ்க்கு என்கிட்ட கால் பண்ணி நீங்க பேசலாம். 2952 0853 and 2838987 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.

0: கால் பண்ண முடியாம நீ கொஞ்சம் பிஸியா இருக்கிற எல்லாருக்கும் என்னன்னா, விவத் பாரதி தமிழ் ஃபார்ம் நான் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர்கள் ரெடியா இருக்காங்க, பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி மேடம்.
0: சரஸ்வதி மேடம் குன்றத்தூர்ல இருந்து சொல்லுங்க.
1: எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு பூ கட்டி கொடுத்திருந்தேன் கோயிலுக்கு.
0: சரி.
1: ஒரு அந்த பூ பூஜை பண்றவர் பார்த்து அந்த பூ ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு சிவகுமார் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க மேடம். அதாவது என்ன வந்து பாராட்டுவாங்க மத்தவங்க அப்படின்னா, அதாவது எனக்கு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பில இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல முறையில செஞ்சு கொடுப்பேன். எந்த பணியை கொடுத்தாலும் சரி, ஒரு என்னகிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த பொறுப்பை வந்து கடமையா செஞ்சு அவங்கள்ட்ட ஒப்படைப்பேன்.
0: சூப்பர்.
2: அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் வந்து என்ன வந்து மிக சிறப்பாக பாராட்டுவார்கள். நான் செஞ்ச கொடுத்த பொறுப்பை கரெக்டா செஞ்சிட்டார் அப்படின்னு பாராட்டுவாங்க மேடம்.
0: ஓகே சூப்பர் சார். கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாமா? நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி.
0: வணக்கம், தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
3: முருகன். முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார் சொல்லுங்க.
3: ஓகேங்க. நான் உடல் தானம் செஞ்சதுக்கு எல்லாருமே பாராட்டினாங்க தெரிஞ்சு.
0: ஓகே.
3: அதுல எனக்கு சந்தோஷமான விஷயம், என்னோட மியூசிக் காலேஜோட

வாழ்க்கையில பாராட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளை யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணா தான் அந்த வேலையை நம்ம இன்னும் சூப்பராக செய்யணும் அப்படின்ற உத்வேகம் நம்மளுக்கு பிறக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில கிடைச்ச சிறந்த பாராட்டு எது அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான நம்பர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, புதுசாக வந்த ஹேங்கோவா அப்படின்ற ஒரு சாங் தான் கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில், ஹேசன்பாக்கோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கேட்க போகிறோம்.

0: இது அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பரிதம் இழப்பேன். சூப்பர், நான் அட்டன் பண்ணும்பொழுது கட் பண்ணவேன்னு இருக்காங்க போலயே. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சோரி.
0: சொல்லுங்க சார்.
1: சரி, நான் இந்த பேச்சுல வந்து எனக்கு பாராட்டுன்னா ஒரு கிரீட வேண்டாம், ஒரு பாராட்டலுக்கு வந்து ஒரு ரீடிங் இருக்கும். அப்போ அந்த ஃபாதர்ஸ் ப்ரேயருக்கு முன்னாடி இந்த ஒரு பொதுவாகவே ஆக்சுவலி வந்து ஒரு ரீடிங் வந்து 1 to 20 4 வசனம் அல்லது 5 வசனம் தான் இருக்கும். ஆனா அன்றைக்கு பார்த்தோன்னா 1 to 20 வசனங்கள் வந்து இருக்கணும், பிழாம வாசிக்கணும். அப்ப வந்து ஃபாதர் சொன்னாரு, ஐயோ இந்த வாசகம் யாருதான் வாசிக்க, பெரிய வாசகமா இருக்கே, தெளிவா வாசிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தாராம் ப்ரேயர்ல. அப்போது நான் வந்து எனக்கு வாசகம் கிடைத்தது சர்ச்சில் பிரேயரில் அந்த 120 சாலமோனின் சீராகி சாலமோனின் நீதிநூலேருந்து வாசித்தேன். 120 வசனங்களை அடிபடாம அந்த அழாழியெல்லாம் அந்த லகரம்லாம் அருமையாக வாசித்து உடனே ஃபாதர் மாஸ் முடிஞ்ச உடனே தனியாக பர்சனலாக கூப்பிட்டு ஆண்டனி என்ன வரையிலே நினச்சிட்டு வந்த இந்த வாசம் பெரிய வாசகமாக இருக்கே, இல்லை அழகால வாசிக்கணும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணுமேன்னு சொல்லி நினச்சிட்டே வந்தேன். ஆனால் நீங்கள் அருமையாக வாசிங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு அந்த பேனாவும் இன்னும் வச்சிருக்கேன். அந்த பேனா எனக்கு பெருசு கிடையாது, அவர் பாராட்டி கூப்பிட்டு எனக்கு செவிகளுக்குள்ளே அந்த நிக ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எனக்கு ஒரு மகிமைப்படுத்தினார் பாத்தீங்களா, அந்த தான் ஒரு வந்து ரொம்ப என்ன மறக்க முடியாத ஒன்று.
0: பாராட்டி சூப்பர் சார்.
1: டைட்டில் வைத்த போது அந்த நிகழ்வு தான் என்ன ஃபாதர் பாராட்டின ரீடிங் வாசின பாராட்டின ஒரு நிகழ்வு தான் நடந்தது நினைவுக்கு வந்தது. சரி, நன்றி சார. தேங்க்யூ.
0: நன்றி நன்றி சார். வணக்கம் தமிழ் FM.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியம் காவல் MS கொளஞ்சநாதன். அனைவருக்கும் சதுர்த்தி தீப சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார்.
2: ரொம்ப நம்ம இமயமலை கூட தொட்டுடலாம், நம்ம வானொலியில ஏன் பிடிக்கிறதா பெரும்பாலும்.
0: ரைட், நீங்க புடிச்சிட்டீங்க. எனக்கு கேள்வி தெரியும் இல்லையா? அதாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த சிறந்த பாராட்டு எதுன்றதான் எனக்கு கேள்வி.
2: என்ன பாராட்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த AM சொல்லக்கூடிய வானொலியில உள்ள உட்காந்து படிச்சுட்டு ரொம்ப எல்லா க்வெஸ்சனையும் அட்டன் பண்ணி வந்துருக்கீங்க. நாங்க எல்லாம் எப்படின்னா, சாதாரண ஒரு வானொலி நேயர் வானொலியில பேசுறத வச்சு எங்களை AM கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பாராட்டு, ஒரு பொக்கிஷம். எந்த காலத்திலயும் மறக்க முடியாது நம்ம ஆல் இந்தியா ரேடியோ.
0: ஓகே சார், சூப்பர், தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: நன்றி நன்றி
0: நன்றி சார். வணக்கம் பாரதி தமிழ் FM. வணக்கம். ஹலோ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே சூப்பர். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: மேடம், நான் கலவு சொல்லுங்க. ராஜேஷ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் ராஜேஷ் சார், சொல்லுங்க.
3: மேடம், நாங்க ஹோட்டல் கடை வச்சிருக்கோம் மேடம், டீ கடை வச்சிருக்கோம்.
0: ஓகே.
3: நான் டீ போட பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்துட்டாங்க மேடம் டீ சாப்பிட.
0: ஓகே, உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலைப்பாடை பார்த்து பாராடி இருக்காங்க இல்லையா?
3: ஆமா மேடம். டீ போட்டு கூட்ட உடனே எனக்கு சன்மானமா ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். லாஸ்ட் ஷோல நீங்க பேசுனீங்களா சார்?
3: நான் மேடம்
0: கடைசி ஷோல 4 to 5 பேசுனீங்களா?
3: ஆமா மேடம்.
0: ஓகே சார், ஒரு நாளைக்கு இனிமே தொடர்ந்து ஒரு முறை கால் பண்ணுங்க சரியா?
3: ஓகே மேடம்.
0: நன்றி சார், நன்றி கால்.
3: ஆ நன்றி.

நேரம் 5:10 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது போந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம போந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்க வாழ்க்கையிலே கிடைத்த சிறந்த பாராட்டு

0: வணக்கம், விபுத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். இது உங்களுக்கு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
1: எனக்கு வந்துமா, எப்பவுமே நான் வந்து பொருள் நல்ல பொருளா விற்பேன். அதனால எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க அங்க போனா அந்த பொருள் நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பாராட்டும். அதுவே எனக்கு ஒரு பெருமை தான்.
0: சூப்பர் தான் சார். நல்ல பொருள் ஒரு இடத்துல கிடைக்கிறது, நம்பிக்கையா ஒரு இடத்துல வாங்க முடியும்னா
1: சொல்லுவாங்க. ஒரு ரூபாய் ஜாஸ்தி இருந்தாலும் பொருளும் கிடைக்கும், அந்த பொருள் எப்பவும் கிடைக்கும்.

0: வணக்கம்,
1: யாருங்க பேசுறீங்க?
0: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜம் சுரேஷ் குமார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
0: மேடம், பாராட்டுன்னு சொல்லுங்க, நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அது வந்து மேடம், உண்மையிலேயே வந்து படிக்கிறப்ப ஒரு சின்ன பாராட்டு கிடைச்சிருந்தது எனக்கு. இத பாத்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து எனக்கு சுமாராதான் வரும் படிக்கிறப்ப. அத சார் வந்து, நீ இல்ல அக்கௌண்ட்ஸ் உனக்கு சரியா வராது, வெளியில போய் பார்த்து சொல்லி ரொம்ப இன்ஸ்டால் பண்ணுவாங்க சாரு. நான் டியூஷன் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து சப்ஜெக்ட்ல நல்லா செஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸ்ல மறுபடியும் லீடரா போட்டு எனக்கு பாராட்டு நல்லா இதெல்லாம் செஞ்சு விட்டாங்க மேடம். அது மறக்க முடியாத வாழ்வில் பெரிய ஒரு இது மேடம்.
1: கம்பேக் கொடுத்துட்டீங்க.
0: ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது அக்கௌண்ட்ஸ் அவங்க சார் வந்து ஒரு கேள்வி போட காட்டியுமே கிடையாது போய் போடல, நானே போட்டுருவேன். ஆமா,
1: என்ன சார் படக்கதை மாதிரி சொல்றீங்க, சூப்பரா இருக்கு.
0: சாம்சன் நடந்தது மேடம்.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி.

பூந்தண்டன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பரிமலான் கோ திரைப்படத்திற்காக வாட்சா விடாது அப்படின்ற சூப்பர் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: இல்லைம்மா, 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கள்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
0: நீங்க ரசிச்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இங்க நம்ம வாழ்க்கையில கிடைத்த சிறந்த பாராட்டு எது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நேர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரிய சந்தோஷம் மேடம்.
0: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா இன்னைக்கு?
3: ஆ தெரியும் மேடம், பாராட்டு பாராட்டு சொன்னீங்க.
0: ஆமா அதேதான்
3: மேடம். நாங்க காரைக்கால ஒரு 30 வருஷமா நேரா இருந்தோம்.
0: ஓகே,
3: அதுல நம்ம எங்களை கூப்பிட்டு ஒரு அச்சா நில நிகழ்ச்சி ஒரு கூப்பிட்டு ஒரு 2500 ரூபா கொடுத்து பாராட்டு பேசணும் மேடம்.
0: சூப்பர் சார்.
3: அது பேசி ஒரு நேர்கள்லாம் பல நேர்கள்லாம் போன் பண்ணி என்ன கேட்டாங்க
0: மேடம்.
3: அது ஒரு பாராட்டு, இந்த காசு கூட ஒரு அடையாளமா ஒரு ஜாமான் வச்சு வாங்கி வச்சிருக்க மேடம்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா நீங்க? கேள்வி தெரியுமா
4: இன்னைக்கு? சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
4: நன்றிமா. நான் வந்து 10வது படிக்கும் போது ஒரு ஆண்டு விடாமா நான் வந்து கலந்துக்கணும் மைக்கில பேசி எனக்கு அந்த பாராட்டு விழா அப்படி கட்டிடு. அதை அப்படியே போட்டோ வச்சு நான் இன்னும் இந்த வயசு அவரை மட்டும் நாங்கள் போட்டோ பார்த்தமா வச்சுக்கிறோம்.
0: சூப்பர் சூப்பர்மா.
4: ஆ பார்த்துங்க.
0: ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
4: ஆ நன்றி.
0: வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: ஒளி மேடம், விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி. யார் நீங்க பேசுறது?
5: சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார் வணக்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
5: நான் வந்து 8வது படிக்கும் போது மேடம் சயின்ஸ் பாடத்துல வந்து 99 மார்க் எடுத்தேன். அறிவியல் அறிவு கலைஞர் ஒரு புக்கும் 10 ரூபா பணமும் கொடுத்தாங்க மேடையில கூப்பாட்டு.
0: சூப்பர்.
5: அது என்னால மறக்க முடியாது, இன்னும் வச்சிருக்கேன் புக்கும் அந்த 10 ரூபா பணமும்.
0: ரொம்ப சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
5: உங்ககிட்ட பேசுறது ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. நன்றி சார். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
6: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் ராஜேஷ் பேசுற மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
6: எனக்கு வந்து பாராட்டு எப்ப கிடைச்சதுன்னா, நான் 10th படிக்கிறதுல, அதாவது நான் பேச்சு போட்டேன்னா ரொம்ப விரும்பி பேசுவேன். அப்ப வந்து சர்வசாதாரணமா பேசுறதுல டக்குன்னு மைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு பேசவும் முடியல,
0: தொண்டையில இருந்து வார்த்தை வெளியில வராது,
6: வரல எனக்கு. நடுக்க ஆரம்பிக்குது, பேசிக்கிட்டே எங்க தமிழையா
0: பாக்குறேன்.
6: அவருக்கு அங்க நின்றுட்டு கான்ஸ்டன்டா பேசி பேச எனக்கு கான்ஸ்டன்டாஸ்னால கண்ண மூடிட்டு கடகடகடன்னு பேசி முடிச்சுட்ட. அதுக்கப்புறம் ஒரு கிளாப்பு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அது என்னால மறக்க முடியாத ஒரு பாராட்டு மேடம்.
0: சூப்பர் சூப்பர் மேம்.
6: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ. வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
7: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: கொடுக்கூர்ல இருந்து குருநாதன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
7: என் பையனுக்கு சார் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கான்.
0: ஓகே சூப்பர்.
7: திருமணத்துக்கு அந்த வேலை பார்க்க ஊர்ல இருந்து வந்திருந்தவங்க இப்படிப்பட்ட பையன் பிள்ளை பெற்றது ரொம்ப புண்ணியம் பண்ணு சொன்னாங்க மேடம். அத கேட்டு என் மனைவியே என்ன வச்சுட்டு சொன்னதால எனக்கு அந்த பாராட்டு எனக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம்.
0: சூப்பர். தன் மகனை சான்றோன்னு கேட்ட தந்தையா?
7: ஆமா.
0: ஓகே சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
7: நன்றி சார்.
0: நன்றி.
7: நன்றி மேடம்.
0: நன்றி. நன்றி.

சிறந்த பாராட்டுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட மகனை பற்றி பெருமையாக பேசினது, ஸ்கூலில் கொடுத்த பாராட்டு, காலேஜில் கொடுத்த பாராட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்கிறதுக்கு 044-295-2083, 2-8-3-8-9-8 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். 2952-08-53 and 2-8-3-8-9-8-7-1. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னா, ஐயோ காதலை அப்படின்ற பாட்டு. வித்லோ திரைப்படத்திற்காக விஜய் நாராயண் மற்றும் ஷான் ரோடல் குரலில் மோகன்ராஜன் வரிகள் கேட்டடைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3 பாட்டுக்கு டான்
3: பூந்தென்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு என் வாழ்வில் கிடைத்த சிறந்த பாராட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க
4: மேடம்? வணக்கம் மேடம், நான் மறுபடியும் வர்றதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் மேடம்.
3: வணக்கம். யாருங்கன்னு?
4: ஆவடி பானு மேடம்.
3: ஆவடி பானு மேம்.
4: ஆமாங்க மேடம், நான் போன ட்ரிப் ஒரு இதுக்கு வந்துட்டேன்.
3: ஓகே.
4: குடுத்த இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வந்துட்டேன். சரியா?
3: சரி சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல.
4: ஓகே மேடம், எனக்கு வந்து என்ன பாராட்டுனா மேடம், எங்க மாமியார் வந்து 5 வருஷமா படுக்கல இருந்தாங்க மேடம்.
3: சரி.
4: எனக்கு அப்ப சின்ன வயசுதான். எங்க வீட்டுக்காருக்கு வந்து 45 வயசுல எங்க மாமியாருக்கு

0: வீட்டுக்காரர் பிறந்தாரு.
1: ஓகே.
0: அவங்க இறக்கும் போது 70 வயசு ஆயிடுச்சு.
1: சரி.
0: அப்ப வந்து உடம்பு முடியாம 5 வருஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு 5 பொண்ணுங்க, ஆனா யாருமே அவங்கள பாக்கல.
1: சரி.
0: நான் தான் பார்த்தேன் எல்லாமே. எல்லாமே நான் தான் பார்த்தேன். அவங்க படுக்கிறதுக்கு போறது, யூரின் போறது எல்லாமே நான் கிளீன் பண்ணுவேன், எல்லாமே நான் பார்த்தேன்.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் மறு வருஷமே எங்க மாமனாருக்கு இதாயிடுச்சு. அவரு 1 வருஷம் படுக்கையில தான் இருந்தாரு. அவங்க இறந்து 1 வருஷத்துல அவருக்கு இதாயிடுச்சு. அவரையும் நான் தாங்க மேடம் பார்த்தேன்.
1: சரி.
0: ஆனா வந்து இப்ப என்னன்னா, எல்லாருமே இது வரைக்கும் என்னைய அவ்வளவு பாராட்டுறாங்க. என்னைய மாமனார் மாமியாவை பார்த்து சின்ன வயசுலயே இவ்வளவு இதா பொறுமையா இருந்து இவ்வளவு பார்த்தேயம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னை பாராட்டுறாங்க மேடம்.
1: சொன்னாலும்
0: எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லுவாங்க, மாமியார் மாமியாரை பாத்தியாமா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாத்தியம்மா இந்த மாதிரி சின்ன வயசுல கூட உனக்கு இவ்வளவு பொறுமையை கடவுள் கொடுத்திருக்காரு.
1: ஓகே ஓகே ஓகே
0: பண்ணுவாங்க மேடம். அதான் மேடம் உங்கள்கிட்ட நான் பங்கு கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்துட்டேன்.
1: சூப்பர்,
0: சாரிங்க மேடம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து ராஜேஷ் பதியான வருமா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் பாத்தீங்கன்னா சொன்ன தரங்கள நான் அந்த இனிப்பு வகைன்னு ரசகுல்லா மேடம்.
1: அது 8 மணிக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லணும். இன்னைக்கு கேள்வி தெரியுமா? இப்ப 5:00 இருக்கு.
2: கேள்வி
1: அதாவது நீ கேள்வி வந்து என் வாழ்வில் கிடைத்த சிறந்த பாராட்டு.
2: சிறந்த பாராட்டு அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான வேலை அது. அது ஒரு நண்பரால முடியாது சொல்லி அவங்க கூட கொடுத்துட்டாங்க. அந்த வேலையை நான் ஒரு 2 இரவு அமர்ந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்தேன் சிறப்பா. ரொம்ப கடுப்பு பாராட்டு மேடம்.
1: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மணப்பூரில் இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் பிரபு சார், சொல்லுங்க.
1: ஒரு பெரிய பாராட்டு தானே.
0: நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: உஷா, சென்னை.
0: உஷா மேம், சென்னையில இருந்து சொல்லுங்க.
2: உஷா, சென்னை
0: கேக்குதுங்களா?
2: மதுரைக்கு ஒரு தடவை போயிருந்தோங்க.
0: ஓகே.
2: கேக்குதுங்க. மதுரை ட்ரெயின்ல ஏறிட்டோம். அங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் மூவ் பண்ணோம். உடனே இது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்.
0: சரி.
2: எல்லாமே கண்ணு நிறைய ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க.
0: ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா?
2: ஃபேன் சுத்தமா இல்லைங்க. அப்புறம் அங்கிருந்து வந்து கரெக்டா அந்த விருத்தாசிரம் வந்தது. விருத்தாசிரம் வந்து நாங்க இறங்குறோம். விருத்தாசிரம் வந்து இறங்கின உடனே நான் என்ன பண்ணேன், உடனே அங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் சார், நான் போயிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க, ரொம்ப அஞ்சு உள்ள உட்காந்து அதுவும் எல்லாம் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வயசானவங்க எல்லாம் இது பண்றாங்க
0: அப்படின்னா.
2: அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் போய் சொல்லி உடனே ஃபேனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க.
0: ஓகே.
2: அந்த கரண்ட் என்ன இதாச்சு என்னன்னு பார்த்துட்டு உடனே இது பண்ணாங்க. அங்க ட்ரெயின்ல வெளியில நான் இறங்கிட்டேன், நான் வெளியே நிக்கிறேன், உள்ள இருக்கவங்க எல்லாரும் பரவாயில்ல இவங்க இவங்க இறங்கிட்டு கூட இவங்க வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க.
0: சூப்பர்.
2: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு நேயர்கள் எல்லாம் சூப்பரா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் கால்

ரெண்டுத்துக்கு நம்பர் எல்லாம் சொல்லியாச்சு, ஃபேஸ்புக் ஐடி கொடுத்தாச்சு. ஸோ நீங்களும் எங்ககிட்ட சொல்லுங்கள். அண்ட் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, என்ன பாட்டு அப்படின்னா கோப்ரா திரைப்படத்திற்காக தரங்கினி அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்குது. சர்த்தக் கல்யாணி குரலில் தாமரை வரிகளில் ஏறமானோட இசையில் கேட்டணிந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: நேரம் 5:40 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து என் வாழ்வில் கிடைத்த சிறந்த பாராட்டு என்ன அப்படின்றதுதான் உங்ககிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம். கவிஞர் சுந்தரமூர்த்தி சென்னை கொளத்தூர் இருந்து பேசுறேம்மா. மாலை வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
1: விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் சரி அனைத்து நேயர்களுக்கும் விநாயக சதுர்த்தி
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
1: நான் வந்து ஆசிரியர் பணிபுரிந்திருக்கேன். நான் வந்து
0: ஓகே
1: பள்ளியில வந்து பல பாராட்டுக்கள் எனக்கு பெஸ்ட் அவார்டு கொடுத்திருக்காங்க. ரிட்டையர் ஆயிட்டேன். நான் வந்து தமிழகம் ஃபுல்லா கவியரங்கங்கள் எவ்வளவு கலந்திருக்கேன், எத்தனையோ பாராட்டுக்கள், எத்தனையோ சால்வைகள் பள்ளியில் ஆசிரியர். அதாவது 5 வருஷம் தொலைக்காட்சியில வந்து நான் காண்போம் கற்போம் நிகழ்ச்சி 10வது அறிவியல் எடுத்தேன் பாருங்க. அப்போ வந்து இந்த மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து ஃபுல்லா வந்திருந்தாங்க. அந்த மாணவர்கள் எழுதிய பாராட்டு எப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேக் காமிச்சார் அந்த இயக்குனர் வந்தது. எவ்வளவு எடுத்து பாருங்க அப்படின்னாரு வந்தவர். 4 மாத்திரம் எடுத்துன்னு வந்தேன் நான் வந்து. நானே அதிகமா இல்ல, தமிழ்ல வந்து தமிழ் மொழியில பிறந்த நாள் வாழ்த்து பாடல் எழுதிய முதல் கவிஞர் நான். 27 வருஷம் ஆச்சு.
0: சூப்பர்.
1: வந்து இனி யூடியூப்ல வளம் வந்து கொண்டே இருக்குது. எத்தனையோ கோடி பேர் பாத்திருக்காங்க. சந்தோஷம். கடைசியாக இதுவரையில் நான் வந்து 13,000 கவிதைகள் எழுதியிருக்கேன், 450 பாடல்கள், 5 புத்தகங்கள். இதை விட எனக்கு என்னமா வேணும்? பாராட்டு. நீங்களே பாராட்டுறீங்களே.
0: கண்டிப்பா.
1: இதை விட எங்களுக்கு பாராட்டு வேணும்.
0: வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி. வணக்கம். வணக்கம்
2: சகோதரிக்கு. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பூரி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார். சொல்லுங்க.
2: சூப்பரா இருக்குது.
0: நன்றி.
2: நாங்க தேயில் மிஷின் கடை வச்சிருக்கோம் மேடம்.
0: ஓகே.
2: சூப்பரா. என்னன்னா ஜாக்கெட் என்னன்னா மாடல்ல தைக்கணும், என் பொண்ணு தைக்கும், நான் கூட ஹெல்ப் பண்ணுவோம் மேடம். அதுக்கு நானும் கொஞ்சம் ஒரு பட்டனுக்கு எல்லாம் தைக்கிறது பாத்துட்டு என்ன பாருவோம். பரவாயில்லையே, இப்பதான் வந்தீங்க. சூப்பரா பட்டனுக்கு எல்லாம் தைக்க கத்துக்கினீங்க.
0: சூப்பர்.
2: பாராட்டி பேசுவாங்க சார்.
3: எனக்கு வந்து பாராட்டு வருதுல்ல.
0: ஆமா.
3: ஒரு சென்னை டேல தலைப்பு குத்து பேச வச்சாங்க நம்ம நிகழ்வுல.
0: ஓகே.
3: வணக்கம்.
4: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செண்பவள்ளி ரங்கநாதன் பேசுறேங்க.
0: வணக்கம். சொல்லுங்க.
4: எங்க மாமியார் வந்து இடுப்பு உடஞ்சி கால் நடக்க முடியாம இருந்தாங்க மேம்.
0: சரி.
4: அப்ப அவங்களுக்கு எல்லாமே நான் தாங்க மேம் செஞ்சேன்.
0: சூப்பர் சூப்பர்.
4: அது வந்து அவங்க சொந்தத்துல பொண்ணு எடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன வந்து எங்கேயோ வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க, எங்கேயோ வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்ட்டு கொஞ்ச நாள் பேசாமலே இருந்தாங்க மேம்.
0: ஓகே ஓகே.
4: செய்யற பணிவிட எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க.
0: சூப்பர் சூப்பர் மேம்.
4: போனாலும் எங்கயா ஊருக்கு போய் எங்க அம்மா போய் பாத்துட்டு, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க மேம், அப்படி பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அழுவாங்க. என்ன விட்டுட்டு போறியா, சீக்கிரம் வந்துருவியா
0: அப்படின்னு
4: சொல்லிட்டு மேம் காஃபி எல்லாமே போட்டு வச்சுட்டு போயிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க மேம். போய் பாத்தியா, அம்மா பாத்தியா, நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு நல்லா அன்பா பேசுனாங்க மேம்.
0: சூப்பர் சூப்பர் மேம்.
4: இல்லைங்க மேம், அவங்க இருந்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் அவங்க எல்லாம் இருந்தா இன்னும் பணிவிட செய்யணும்ன்ற அந்த எண்ணம் தாங்க மேம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: தேங்க்யூ மேம்.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: செல்லிநகர் இருந்து சமுத்திர பேசுறேன் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
5: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு அனைத்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடுற நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்.

0: சூப்பர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இனி கேள்வி தெரியுமா?
1: எனக்கு வந்து நான் வந்து சொல்லுங்க.
0: இனி கேள்வி, நான் உங்க வாழ்க்கையில கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு இது.
1: ஆமா ஆமா, பாராட்டு ரொம்ப சரியான பாராட்டு வாங்கியிருக்கேன் மேடம். ஏன்னா ஊதுபத்தி கம்பெனிங்க வந்து பாராட்டு விழாக்காம ஒரு தடவை வர வச்சிருந்தாங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க.
0: சரி,
1: கடைக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து வர வச்சிருந்தாங்க. நான் போய் அதுல வந்து கலந்துகிட்டேன். அவங்களுடைய ஊதுபத்தி கம்பெனியுடைய தரத்தை பத்தி அவங்க உரிமையாளர்கள் எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கடைக்காரங்க யாராச்சும் கை குடிச்சு ஒரு ஆள் வந்து ரெண்டு பேர் வந்து பேசுங்க அப்படின்னாப்ல.
0: சரி,
1: அதுல யாருமே தூக்கல, நான் தைரியமா தூக்குனேன். தைரியமா தூக்கி மேல மேடையில ஏறவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, நம்ம அவங்களுடைய ஊதுபத்தி விற்கிறதுனால அந்த தரத்தை பத்தி நம்ம சொல்லலாம்னு சொல்லி நல்ல ஒரு வாசனையா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பொருள் நல்லா இருக்குது, இனிமே தரமா இது மாதிரி வாசனை இல்லாத பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் போடணும், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் ரொம்ப திகைச்சு போய் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சரியா நாங்க பண்றோமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கை கொடுத்து ஒரு ரோஜா மாலை கழுத்துல போட்டாங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: என்னால என்னைக்கு மறக்க முடியாத பாராட்டுகள் மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார்,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.

பூந்தண்டல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போகிற பாடல் பீஸ் திரைப்படத்திற்காக ஜாலியோ ஜிம்கானா அனிருத் ரவிச்சந்திர குரலில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது பாரத தமிழகம் 102.3.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்த சிறந்த பாராட்டு எதுன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கால் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருங்க, அதை அப்படியே வாசிச்சிடலாம். மீரா வெங்கட்ராமன் வந்து இன்னைக்கு 8 மணிக்கான பதில் சொல்லியிருக்காங்க. அந்த 8 மணிக்கு பதில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அந்த பதிலில் நான் வந்து 8 மணிக்கு படிச்சுக்கிறேன். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் அடையாளம் மட்டும் ஆசிராதன வதீஸ்வரர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவரும் இனிப்பு போட்டிருக்காரு, அதெல்லாம் 8 மணிக்கு படிச்சுக்கலாம். அதே போல் கும்பகோணத்திலிருந்து குமரன் வந்து இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு, பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேலப்பேடு தயாளன், சாந்தி ரமேஷ், ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டனங்களால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் பிரபாகரன் பிரபாகரம் கல்லூரியில் வந்து வணிகவியல் பேராசிரியர் திரு குப்புசாமி அவர்கள் பாராட்டு, இதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய பாராட்டு. அவர் தான் அவருக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு பிரபாகரன். அண்ட் முகமது மியான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, அதே போல் வந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலில் அகமத் பொன்னேரிலேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் பண்ண மிமிக்ரியை வந்து அவங்க ஸ்கூலில் பண்ணி காமிச்சாங்க. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அவருடைய பேரை சொல்லி சொல்லி அருமையாக ப்ரோக்ராம் செய்தீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க. அந்த வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், 20 வருடங்களுக்கு முன்பு அவருடைய கதை வந்து ஒரு பத்திரிகையில் வந்துச்சு, அதை அவர் கூட கவனிக்கலையாம். அவருடைய தந்தை கவனித்து அதை அவர் அதை எடுத்து காமிச்சு பாராட்டு தெரிவிச்சார். இன்னும் நிறைய எழுதணும்னு சொல்லிட்டு பாராட்டினாராம். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த மறக்க முடியாத பாராட்டுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா அவருடைய பகுதியில் ஆடி மாத கோவில் திருவிழாவில் தொலைந்து போன ஒரு குழந்தைக்கு வழி கண்டுபிடிச்சி அதை வந்து குழந்தைய பெற்றோர் எடுத்து சேர்த்துருக்காரு, அதுக்காக பாராட்டு பெற்றிருக்காரு. ராஜ கணேஷ் ஃப்ரம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவரை பாராட்டின ஒரு விஷயம் என்னென்னா, 4-5 பேர் என் பைக்கை எடுத்து ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு பைக் சாவியை கையில் கொடுத்துட்டு, ஒன்றை தவிர அந்த உலகத்தில் யாராலையும் இந்த வண்டியை ஓட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க மேடம் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் நாகூர் யூசுப் மாலிம் வந்து சிறு வயதில் பள்ளியில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றதுதான் அப்போ கிடைத்த பாராட்டு தான் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மாதவரம் வீரராகவன் கல்லூரி நாட்களில் கல்ச்சுரல் நிகழ்ச்சி போது கவிதை வாசித்து கவிஞர் கரத்தில் பரிசு வாங்கிய பாராட்டு என் மனதை விட்டு மறையாத நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் மயிலை பட்டாபி 8 மணிக்கான கேள்விக்கான பதில் சொல்லியிருக்காரு, அதை அப்போ படிச்சுக்கலாம் நம்ம. அண்ட் புரசைவக்கம் சௌந்தரராஜன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி அவரும் 8 மணிக்கான பதில் சொல்லியிருக்காரு, அப்போ அங்கே படிச்சுக்கலாம். அதே போல் ரெடில்ஸ் ஹயாத் பாஷா மறுபடியும் எஃப்எம் ரெயின்போவில் சில நேயர்களை தேர்ந்தெடுத்து நேரில் பங்கு பெற வச்சாங்க. அதில் பங்கு பெற்று தென்கட்சி சுவாமிநாதன் கையால் வந்து பாராட்டு பெற்று, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேஷ் ப்ரைஸும் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. முகமது பிலால் சி டெய்லர் அண்ட் டி ரங்கநாதன் டெய்லர் ஐனாவரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என் பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பன்னீர்செல்வம் சிறு வயதில் அம்மா சொன்ன வேலைகளை செய்தவுடன் அம்மா பாராட்டுவது எனக்கு இன்றைக்கி மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்ஸ் நம்மளுக்கு பெரிய உத்வேகத்தை கொண்டு வரும். அண்ட் பிரபாகரன் ஜி, நான் குழந்தையிலிருந்து கொரநாட்டு கருப்பூர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பல நினைவுகளை வெளிக்கொண்டு வந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பாளையம் அஜிம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஒரு மடத்துக்கு சொந்தமான இடம் எங்கள்ட்ட இருந்தது மேடம்.
0: சரி.
1: அவங்க கேட்டப்ப எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை அப்படியே ஒப்படைச்சேன்.
0: ஓகே சார்.
1: அந்த அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவுல அவங்க மடமே கட்டி இருக்கிறாங்க. அந்த மட திறப்பு விழாவில் என்னை அழைத்து பாராட்டி ஆசீர்வாதம் வழங்கினார் அந்த மடாதிபதி.
0: சூப்பர்.

0: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். சொல்லு, தலைப்பு சொல்லுங்க சகோதரி.
0: உங்களுக்கு கிடைத்த பெரிய பாராட்டு இது?
1: எனக்கு கிடைத்த பெரிய பாராட்டு சகோதரி, நான் சொல்லு பாத்தீங்கன்னா, சவுத் ஏசியா எல்பிஜி ஸ்டோரேஜ் டேங்க் ஒண்ணு பண்ணிருப்போம் இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட், அதாவது சவுத் ஏசியாவில.
0: சரி.
1: -292 மீட்டர் அண்டர் கிரவுண்ட் விசாகப்பட்டினத்துல அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதாவது -290 மீட்டர். அது பாத்துங்க, ஒரு பக்கம் ராக்கு ஒரு பக்கம் சி.
0: ஆமா.
1: அதுக்கு சென்டர்ல அந்த அந்த வெல் பண்ணோம். அதுக்கு கிடைச்ச பாராட்டு எங்களுக்கு, அதுதான் சவுத் ஏசியாவில ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்தியாவுல.
0: ஓகே, சூப்பர் சார்.
1: அண்டர் கிரவுண்ட் அதாவது ரொம்ப டேஞ்சர்.
0: புரியுது புரியுது.
1: 12 ஆக்சிஜன் சிலிண்டர் ஓடிட்டு இருக்கு மேல இருந்து. டிஜி வந்து 20 டிஜி. ஒண்ணு பவர் சப்ளை ஆனா கூட என்ன ஆக்சிஜன் வேணும்ல உங்களுக்கு கீழே? 290 மீட்டர்
0: கண்டிப்பா.
1: அந்த மக்க அள்ளி கொண்டு மேல கொண்டு போட்டணும். இது வந்து அந்த டீம்ல வந்து எனக்கும் ஒரு வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய பாராட்டு.
0: சூப்பர் சூப்பர் சார்,
1: நன்றிமா.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றிமா.

இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாகவே போச்சு. உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த பாராட்டு எதுன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேருக்கு நிறைய நினைவுகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரப்போற பாடல் சிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்திற்காக மாமதுரை அப்படின்ற பாடல் தான். தீ குரலில் சந்தோஷ் நாராயண இசையில் விவேக்குடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். விவத்பாரு தமிழகம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை.
1: 6:01 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 101.3 பாரதி தமிழ் பண்பலை. திரை இசையில் வந்த பக்தி இசை பாடல்கள். முதல் பாடலாக மகாகணபதியின் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் தீட்சிதர் வரிகள், இளையராஜா இசையில் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

மகாமரி சரிகமகணபதி. பரிசரிச நினிபம சரிகமகணபதி. நிப்ப நிப்பம் மாரி சரி சமசப சனி மகாகணபதி. நிச்சரி சனி சரி சனி சரி.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: அனிருத், விஷால் தத்லானி குரல்கள், விவேகா எழுதின இந்த பாட்டு.

0: இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: முழு முதற் பொருளே முத்தமிழ்

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:18 நிமிடங்களுக்கு பக்தி வாலை திரை இசையில் வந்த பக்தி இசை பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலி அவர்கள் எழுதிய இந்த பாடல் அம்மன் திரைப்படத்திலிருந்து, அம்மன் பவானி என தொடங்கும் பாட்டு.
2: அம்மா பவானி அழைக்கிறோம் வாணி, அகம் குளிர எதிரில் வந்து அருள் திருக்கு.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

புக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்.

0: இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பக்தி மாலை பாரதி தமிழ் பண்பலை.
1: நிறைவாக பக்திவாலியில் வள்ளலார் திருவகவல் விடுதலை திரைப்படத்தில் இளையராஜா இசையின்

0: 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயின்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: வழக்கமான பேருந்து 3,297, சிறப்பு பேருந்து 2,915 இயக்கி இருக்கும். மொத்தம் 6,212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க. பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248,270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சிருக்காங்க. சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் அவங்க எவ்வளவு பேர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2,240 பேருந்துகள், வழக்கமான பேருந்து வந்து 1,099 பேருந்துகள், மொத்தம் 3,339 பேருந்துகள். 15/9 அன்று வந்து 1,325 பேருந்துகள், வழக்கமான பேருந்துகள் 1,099 பேருந்துகள், மொத்தம் 5,763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
3: பேரவைத் தலைவர் என்கிற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான், சட்டமன்ற அனைத்து உறுப்பினர் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதற் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி, புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாதிருக்கிற உறுப்பினர் கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களை எல்லாம்

0: கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
1: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டைவிட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில்

0: தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: பாட்டு பொங்கல்.
2: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள

6:41 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை. சத்தமாக இருந்துருவோம் செலிப்ரேஷன் பாட்டு பக்கத்தில் கோயிலேருந்து ஸ்பீக்கர்லேருந்து அண்ட் ஏகப்பட்ட பாடல்கள் வந்துருவோம். ஓகே, அண்ட் கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் காலையிலேருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் வந்து ஃபுல் சவுண்ட் வச்செல்லாம் பாட்டு பீட்டு எல்லாம் கேட்டு செலிப்ரேஷனை முடிச்சிட்டேன். எனக்கு மெலடி கேட்கணும், பியூட்டிஃபுல் மெலடிஸாக கேட்கணும், சூப்பர் மியூசிக்காக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு டியூனின் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்க போகிற பாடல்கள் என்ன என்ன என்றால், நான் வந்த சந்தனமே, அதைத் தொடர்ந்து மல்லிகையே மல்லிகையே, அதைத் தொடர்ந்து இந்த பாட்டுலாம் தான் அடுத்தடுத்து. ஓகே, 102.3 பாரதி தமிழ் பண்பலையில். இப்போ இந்த பாட்டு எஸ்பிபிஎஸ் ஜானகி வாய்ஸ்ல கங்கை அமரன் எழுதின பாட்டு. ஊரு விட்டு ஊரு வந்து படுத்து

0: Who is it?
1: Don.
2: Don.
3: காமராசன் எழுதின பாட்டு கேஜே சுதாஸ் சித்ரா கிரகர்கள் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துல இருந்து எஸ் ராஜா இளையராஜா இசைல மறுபடியும் முதல்ல இருந்து அந்த ஹார்மோனி.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

ஆசை வச்சா பாட்டு கேட்டு பிடிச்சிங்க. அந்த பாட்டு சுவர்ணலதா அருண்மொழி குரல்களில், ஓகே. அண்ட் அந்த பாட்டை தொடர்ந்து கும்மி பாட்டு அப்படிங்கிற அந்த படத்தில் இடம்பெற்ற பாட்டு, அந்த பாட்டை தொடர்ந்து சின்ன சின்ன ஆசையோட சின்ன பாட்டு சின்ன வெர்ஷன் கேட்டு முடித்தோம் மின் மினி வாய்ஸில். ஓகே, கேட்க போகிற இந்த பாட்டு சித்ரா வாய்ஸில், ரட்சகன் படத்துலேருந்து.

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மியூசிக்
1: இசை அப்படி ஒரு எனர்ஜி. இசைதான் நம்ம ஜீவன். இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். 102.3 தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இன்பாவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன்

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான

0: மாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த இரண்டு நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் ஐந்தாவது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள், வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதி அன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாக

0: தமிழகம் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்றுவட்ட பாதை 488 மீட்டர் இருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம் 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது. 10 ஹெக்டேர் சேமி வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள வெங்கட்ராம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளாம் விநாயகரை துதித்து எந்த பணி செய்தாலும் ஜெயம்தான், வெற்றிதான். இன்று விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து வணங்கும் வழக்கம் இந்துக்கள் மத்தியில் உண்டு. சாமி பெயரை சொல்லி நாம தான் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது ஏழை எளியோருக்கு, தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிடுவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை, ஆனால் இருக்கிறவங்க தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பிரித்து கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்திருப்போம். சாப்பாடு ஒன்றைத்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான்.

0: மற்றது எது கொடுத்தாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் கொடுத்து பழகுவோம். கடவுளுக்கு அருகம்புல் வைத்து வணங்கும் வழக்கம் திருக்கோயில்களில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது அருகம்புல். வெயில் காலங்களில் இருக்கிற இடமே தெரியாது. ஒரே ஒரு மழை பெய்து தரையில் ஈரம் இருந்தால் போதும், உடனே கிளைபிடித்து வளரும் அருகம்புல். வெங்கட்ராம் சார், கட்டுப்படுத்த முடியாத களை செடிகளில் புல் வகைகளில் அருகம்புல்லும் ஒன்று. மாடு நல்லா விருப்பமாக சாப்பிடும். நாமளே கூட இதை சாப்பிடலாம். இப்போல்லாம் நகர்ப்புறங்களில் அருகம்புல் ஜூஸ்லாம் விற்பனையாகுது. ஒரு கட்டு அருகம்புல், 2 ஸ்பூன் தேன், ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை. அருகம்புல்லை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டணும். பிறகு வடிகட்டின தண்ணியோட தேன் ஏலக்காய் பொடி சேர்த்து குடிக்கணும் அருகம்புல் ஜூஸ். இதை அடிக்கடி குடித்தா உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யுமா, ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இது உதவுமா. அதனால் இனிமே வயகாட்டுக்கு போயிட்டு வரும்போது, வெளியில் கிராமப்புறங்களுக்கு போயிட்டு வரும்போது, வெங்கட்ராம் சார், மாட்டுக்கு புல்லு பறித்து எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ, மனிதனுக்கு வீட்டில் உள்ளோருக்கு அருகம்புல்லை பறிச்சுட்டு வரணும். வயகாடு வரப்புண உடனே நம்ம பாரதிபுரம் தணபதி ஐயா சொன்னது நினைவுக்கு வருது. அதாவது சவுக்கு மரங்களை தனிப்பயிராக சாகுபடி செய்யலாமா, நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. இரவை மானாவாரி ரெண்டு முறையிலையும் சாகுபடி செய்ய ஏற்ற பயிர் இது. தண்ணி கிடைத்து பாசனம் செய்தால் அதிக டன்னேஜ் கிடைக்கும். மழையை நம்பி மானாவாரியாக சாகுபடி செய்தால் ஓரளவுக்கு தான் டன்னேஜ் கிடைக்கும். ஆனால் இவர் மானாவாரியாக கொஞ்சம் பரப்பில் சவுக்கு சாகுபடி செய்து 40 டன் சவுக்கு வெட்டியிருக்கிறார். எவ்வளவு கூடுதலான விளைச்சல் பார்த்தீங்களா, எவ்வளவு கூடுதலான லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு கன்றுகளை வயல் வரப்பு ஓரங்கள்லையும் நட்டு வளர்க்கலாமா. தெற்கு வடக்கு வரப்புல நடக்கூடாது, சூரிய ஒளி பட்டு நிழல் படும். நிழல் பட்டுச்சுன்னா நிழல் படக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய செடி கொடிகள் எதுவும் வளராது. அதனால கிழக்கு மேற்காத்தான் சவுக்கு கன்றுகளை நடணும். ஏக்கருக்கு 200 கன்றுகள் வரை நட்டு பார்க்கலாம், நடலாம் வரப்புல. ஒரு கல்லுல 2 மாங்காய் இல்லை, 3 மாங்கான்னு கூட சொல்லலாம். வரப்பு பயிருக்கு வரப்பு பயிராயிடுச்சு, வேலி மாதிரி மரப்பயிர்னு கூட இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் காத்திருந்தா கூடுதலான வருமானமும் கிடைச்சிரும். அட நட்டுத்தான் பாருங்களேன். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

ஏழு மணி 40 நிமிடங்களுக்கு பார்த்து பயணமும் கேட்டு பிடிச்சிங்க. உன்னிகிருஷ்ணன் ஹரிணி வாய்ஸில், ஹரிஸ் பாம்ஸ் மியூசிக்கில் அந்த பாட்டு மின்னலே படத்தில் கேட்க போகிற அடுத்த மூணு பாடல்கள். தங்கலான் படத்தில் இந்த சிந்தூரி விஷால் வாய்ஸில் அண்ட் அதை தொடர்ந்து மனசிலாயோ ஜேட்டா மோனே, மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் ரெண்டு பேருடைய குரல்கள். ஏஐ மலேசியா வாசுதேவன், ரியல் யுகேந்திரன் வாசுதேவன் பாடியிருப்பாங்க அனிருத் மியூசிக்கில் வேட்டையன் படத்தில் இருந்து. அதை தொடர்ந்து வாரிசு படத்தில் இருந்து ரஞ்சிதன், இந்த மூணு பாடல்கள். அடுத்து 102.5 பாதை தமிழ் பண்பலையில் ஸ்டேடியோன்.

சூட்டுக்கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொண்டர் அண்டர் வண்டர் சூட்டுக்கண்ணா அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் சூட்டுக்கண்ணா இப்படி

இந்த பாட்டு விஜய் MM மானசி குரல்கள் வாரிசு படத்துல இருந்து தமன் மியூசிக்

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

செம ஜாலியாக இருந்தது இந்த செலிப்ரேஷன் டேயில் மியூசிக்கோட செலிப்ரேட் பண்ணோம். இதே மாதிரி இசையோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் புன்னகை மன்னன் படத்துடைய தீம் பாடலுக்கு பிறகு இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் என்பா. இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். இசை பூமியை ஆளட்டும்.

0: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

புபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அர்ஜி குழலி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா 0942952 0953 2883 8 நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க புபத் பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜு கீழே நான் போட்டிருக்கிற போஸ்ட்டில்

கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். நம்பர்லாம் சொன்னியம்மா, என்னம்மா கேள்வி அப்படின்னா, மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் முதல் ஒன்றும் இனிப்பு எது? நம்ம வாழ்க்கையில் நிறைய ஹாப்பியான மொமெண்ட்ஸ் நடக்கும். ஏதாச்சும் ஒரு ஹாப்பி மொமெண்ட் நடக்கும்பொழுது இந்த ஸ்வீட்டு கொண்டாடு அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடும்பொழுது என்ன ஸ்வீட் நீங்கள் சாப்பிடுவீங்க, டக்குன்னு உங்களுக்கு என்ன ஸ்வீட் ஞாபகம் வரும், இதை பண்ணி சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஞாபகம் வரும்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.

0: ஸ்வீட்டுன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு எச்சல் ஊற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ நேர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வரை தமிழ் எஃப்எம். வணக்கம். ஓகே, நான் கால் பண்ணிட்டு உங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, யார் பேசுறது? திருவாரூர் மாவட்டத்திலிருந்து யார் பேசுறது? தனிஷ்கா. சொல்லுங்க, இன்னைக்கு கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பொழுது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னா என்ன ஸ்வீட் சாப்பிடுவீங்க? டக்குன்னு என்ன ஸ்வீட் ஞாபகம் வரும்? லட்டு. டேஸ்டா இருக்கும் இல்லையா? டக்குன்னு சோட்டா பீம் மாதிரி எடுத்து வாயில போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர் தனிஷ்கா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: கும்பகோணம் வட்டம் தாராசுரம். சமரசம்.
0: சமரசம் சார், சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
2: அம்மா, எனக்கு முதல் ஸ்வீட் என்ன சந்தோஷம் வந்தா என்ன போடணும்? அல்வா. அம்மா,
0: அல்வா. திருநெல்வேலி அல்வாவேவா இல்ல எந்த அல்வா வந்து ஓகேவா?
2: என்னம்மா, எந்த அல்வா இருந்தாலும் ஓகே அம்மா.
0: ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் காலிங், நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். கும்பகோணத்துல இருந்து விஸ்வா டெய்லர் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமா, எல்லாரும் உங்க வீட்டில் கொழுக்கடெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆல்ரெடி ஸ்வீட்லாம் சாப்பிட்டுதாமா உட்காந்துருக்கோம். நீ கோட்டா முடிஞ்சிட்டு இன்னைக்கு என் ஸ்வீட் பத்தி பேசுறேன்னா பரவாயில்ல, ஸ்பேசோமே ஸ்வீட் தான் இனிப்பா இருக்கட்டும் மேனால். அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையிலலாம் காலைல எல்லாரும் கோலம்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் இந்த குட்டி மழை வந்து கெடுத்துட்டு இல்லையா? ஸோ எல்லாரும் கொஞ்சம் வருத்தத்தில் வர இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நேரம் வந்து 8:04 தாண்டி போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். லீலை திரைப்படத்திற்காக சில்லென்று ஒரு கலவரம்னு சூப்பராக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சதீஷ் சக்கரவர்த்தியோட குரல்ல இசையில் வரிகள் எல்லாமே அவரே பண்ணிருக்காரு. அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. கேட்டா ஜெய் பண்ணுங்க. இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: Yes, who is it?
1: Don. Don. Don.
2: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
1: டான். டான். டான். டான்.
3: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களுக்கு என்ன ஸ்வீட் சாப்பிட்றோம்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும், அதான் இன்னைக்கு கேள்வி. நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
4: எங்க பாபநாசம் வட்டம் உண்மையா பத்தின ராஜா பேசுறேன் மேடம்.
3: ராஜா சார் ஃப்ரம் பாபநாசம், சொல்லுங்க.
4: சொல்லுங்க மேடம். இது ஸ்வீட் இருக்குங்களா? எங்க வீட்டுல நீ கொழுக்கட்டை மேடம், நீ பாகு கொழுக்கட்டை.
3: இன்னைக்கு கொழுக்கட்டை பாகு கொழுக்கட்டையா? சூப்பரா இருந்துச்சா? எனக்காவது சந்தோஷமா இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடலான்னு தோணும்ல, நல்லா ஹாப்பியா இருக்கும் போது.
4: ஹாப்பியா இருக்கும் போது என்ன ஸ்வீட் கலெக்ட் பண்ணா? அல்வா சாப்பிடுவோம், ஜாங்கிரி சாப்பிடுவோம்.
3: அல்வா ஜாங்கிரி, ஓகே, நைஸ் காம்பினேஷன். தேங்க் யூ ஃபார் காலிங்.
4: நன்றி, நன்றி மேடம்.
3: வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம். நான் தஞ்சாவூர்ல இருந்து சிவராமன் பேசுறேன் மேடம்.
3: தஞ்சாவூர்ல இருந்து சிவராமன் சார், சொல்லுங்க சார்.
5: நான் விரும்பி சாப்பிடுற ஸ்வீட் வந்து பால்கோவா மேடம்.
3: பால்கோவா, அச்சா, சொல்லும்போதே ஆசையா இருக்கு.
5: விரும்பி சூப்பரா சாப்பிடுவேன் மேடம்.
3: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
5: நன்றி மேடம்.

0: கலனங்களம்மா?
1: ஆமா.
0: அதாவதுமா ஸ்வீட்ல எனக்கு பிடிக்காதுமா, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா கேக்கு அம்மா சாப்பிடுவோம்.
1: கேக் சாப்பிடுவீங்க? நைஸ்.
0: அந்த இதுல கப்ல இருக்கிறோமா கேக், அந்த அந்த இது மாதிரி இருக்குமா, அது அது ஒரு மாதிரியா இருக்குமா?
1: இந்த கப் கேக்னு சொல்லுவாங்களே.
0: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
1: ஓகே ஓகே.
0: அது பாக்கெட்ல இருக்குமா?
1: ம், சூப்பர் சார்.
0: சாப்பிடுறது நல்ல சுவையா இருக்குமா? நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றிங்கம்மா.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ். வணக்கம்.
2: சத்யநாராயணன் பெரும்பலூர் பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க. கேள்வி தெரியுமா?
2: சொல்லுங்க. எனக்கு பகிர்ச்சியான தரம் பாத்தீங்கன்னா ஜாங்கிரி தான்.
1: ஜாங்கிரி? ஓகே.
2: ஆமா, ஒண்ணுல ரெண்டுல மூணு கிலோ
1: சாப்பிடுவேன். ஒண்ணுல ரெண்டுல மூணு, மூணு ஏன் அதிகமா சாப்பிடுங்க? சரி, வேணா வேணா, சுகர் வந்துடும்.
2: சுகர் எல்லாம் இல்ல இந்த வயசுலயும்.
1: வேண்டாம் வேண்டாம், நல்ல விஷயம், இருக்க கூடாது.
2: இல்ல இல்ல, இருக்க, மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்க.
1: சூப்பர் சூப்பர் சார்,
2: தேங்க்யூ.
1: வாழ்த்துக்கள், நன்றி.

0: வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கலைசாமி சார். சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
1: சேர்த்து என்ன பிடிச்ச என்ன ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு கேட்டீங்க.
0: ஆமா, அதாவது மகிழ்ச்சியா இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வரல, எடு அந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம் அப்படின்னு.
2: வணக்கம்
0: ஐயா. இல்ல
2: சொல்லுங்க,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருப்பூரத்துல இருந்து அன்னை சேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க.
2: சொல்லுங்கம்மா, என்னம்மா தலைப்பு என்னன்னு கரண்ட் இல்லம்மா.
0: ஓகே சார், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பொழுது எனக்கு இந்த ஸ்வீட் சாப்பிடலான்னு தோணும், அப்படின்னா அது என்ன ஸ்வீட்?
2: ஸ்வீட்டு

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பாலா திருநெல்வேலி பேசுறேன் மேடம்.
0: பாலா திருநெல்வேலியா?
1: திருவல்லிக்கேணி.
0: திருவல்லிக்கேணி, ஓகே, சொல்லுங்க சார்.
1: மேடம், உங்க நம்பருக்கு ஒரு 3 மாசமா ட்ரை பண்றேன், நீ தான் கிடைச்சிருக்கு.
0: லைன் கிடைச்சிட்டு வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி தினமும் உங்களுக்கு வாழ்த்து வாய்ப்பு கிடைச்சிட்டு.
1: அதை விட லைன் கிடைச்சதுன்னா, உங்க நிகழ்ச்சியில வந்து உங்க டோனை கேட்கறத தவிர ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்கேன்.
0: ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
1: இல்ல மேடம், இப்பதான் மேடம் ட்ரை பண்ண.
0: அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்பொழுது இந்த ஸ்வீட் சாப்பிடலாம்னா எந்த ஸ்வீட் சாப்பிடுவீங்க?
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது
0: இப்போ வந்து என்னது? அசோகால்வா. சூப்பர். டெல்டா சைடு தான் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருவல்லிக்கேணிலே ஃபேமஸா?
1: இல்ல மேடம், அதாவது கும்பகோணம் தஞ்சாவூர்ல தான் ஃபேமஸ்.
0: ஆமா,
1: கிங் மாஸ்டர் என்னோட ப்ரிபரேஷன் அது.
0: ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க? சூப்பர். அவங்களுக்கு வந்து இந்த போன் கால் ஜிட்ரி வந்துட்டு, கால் பண்ண எடுத்த உடனே ஐயோ பேச சொல்லிட்டாங்களே அப்படின்ற பயம் வந்துட்டு பாவம் கட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா 0944-295-2053-2838-3878-7 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாதவங்க விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜு கீழே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நம்மகிட்ட பேசுகிறதுக்கு நேர் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம். யாரங்கிறது பேசுறீங்க?
2: சேப்பெருமானூர் சரவணா கமலேஷன்.
0: ஓகே சார், வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்ச இனிப்புன்னாமா சோன்பப்படி சாப்பிடலாம்.
0: சோன்பப்படி வெரைட்டியா சொல்றீங்களா எல்லாரும்?
2: அது சாப்பிடுறா நல்லா. இது கடலை மிட்டாய் சாப்பிட மாட்டேன்.
0: சூப்பர் சார், சூப்பர்,
2: ரொம்ப நன்றிமா.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள்.

ஓகே ஷோ ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயாச்சு. எல்லாரும் வெரைட்டி வெரைட்டியாக, யாருமே வந்து சொன்ன ஸ்வீட்டை ரிப்பீட் பண்ணல, எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக சொல்லிட்டு இருக்கேன். கேட்கறதுக்கே ஜாலியாக இருக்கு, சாப்பிடணும்னு சைடில் அப்படியே ஆசையும் வருது. ஆனால் சைடில் நம்ம ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். அங்காடித்திர திரைப்படத்திற்காக உன் பேரை சொல்லும்பொழுதுன்னு ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டுருக்கு. நரேஷ் ஐயா, ஸ்ரேயா கோஷன் மற்றும் ஹரிச்சரன் குரலில், நான் முத்துக்குமார் வரிகளை ஜீவபிரகாஷ் குமார் இசையில கேட்டு நினைந்திருங்கள். இது உத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 8:22. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வந்து எனக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா நான் என்ன ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்றதா இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. பதில் சொல்ல நேர் வந்தாச்சு. வணக்கம்.
1: ஹலோ, கும்பகோணத்துல மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி மேம், சொல்லுங்க.
1: சூப்
0: சூப்பர் மேம்.
1: தேங்க்யூ மேடம்.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: குற்றம் ரவி, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
1: எனக்கு உங்களுக்கு
0: நன்றி.
1: எனக்கு வந்து அல்வா தான்.
0: அல்வா?
1: ஒரு அல்வா. அல்வா மஸ்கட் இருக்கும்.
0: ஓ, அதுலயும் மஸ்கட் அல்வா, சூப்பர்.
1: ஆமா, அல்வாரு வந்து நைஸா இருக்கும். மஸ்கட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரப்பாரும் நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சார்,
1: நன்றி மேடம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: எல்லாரும் வந்து வித்தியாச வித்தியாசமான ஸ்வீட்டாக சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு நல்லா ஜாலியாக. அந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆசையை வேறு ஒரு பக்கம் நீங்கள் கிளப்புறீங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: தேவிகா, பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
2: ஆ, தெரியுமா. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட பிறந்தது. அதாவது எனக்கு வந்து பாதுஷாவும் பால்கோவாவும்.
0: ஓகே, அதுதான் உங்க ஃபேவரட் ஸ்வீட்ஸா?
2: ஆமாம்மா.
0: ஓகேம்மா, கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நன்றி
2: நன்றிம்மா.
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணதாஸ் பேசுறேன், நொலம்பூர்ல இருந்து.
0: கிருஷ்ணதாஸ் ஃப்ரம் நொலம்பூர், சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து கேசரி தான் ரொம்ப பிடிக்கும்.
0: கேசரி? அதுலயே ஸ்பெசிஃபிக்கா
3: நெய் சொட்ட கட்ட போட்டு வீட்ல செய்து தருவாங்க. ஒரு கை புடி புடிப்போம்.
0: நெய் சட்ட சட்ட. சூப்பர்.
3: ஆமா ஆமா.
0: ஓகே சார், வாழ்த்துக்கள், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ.
0: என்னதான் ஸ்வீட் உடம்புக்கு கேடுதலா இருந்தாலும் கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்றது தப்பு இல்லைல்ல. அதுவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்றதுல தப்பே இல்லை இல்லையா? வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்க பட்டுக்கோட்டையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: பட்டுக்கோட்டையிலிருந்து உங்க பேர் என்ன?
4: முத்துலட்சுமி.
0: முத்துலட்சுமி மேம், ரேடியோ வால்யூம் குறைச்சிடுறீங்களா?
4: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம். ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: பழைய வண்ணார்பேட்டில இருந்து மகேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேம், நீ கேள்வி தெரியுமா?
5: ஸ்வீட் என்ன ஸ்வீட்னு கேட்டிங்க.
0: ஆமா,
5: சுத்தமா இருக்கும்போது
0: கரெக்ட்.

0: ரசகுல்லா சாப்பிடுவோம் மேடம்.
1: ரசகுல்லா, ஓகே சூப்பர். ரொம்ப பிடிக்குமோ?
0: ஆமா மேடம்.
1: சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி மேடம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

நேர்களெல்லாம் அழகாக கால் பண்ணி டக் டக் டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியில் சைடில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடும். சித்தா திரைப்படத்திற்காக கண்கள் ஏதோ அப்படின்ற ஒரு சூப்பரான சாங் வந்துட்டுருக்கு. பிரதீப் குமார் மற்றும் கார்த்திகா வைத்தியநாதனுடைய குரலில், யுகபாரதியுடைய வரிகளில், அண்ட் திபுவனன் தாமஸ் உடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 2.3.

0: மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
4: Yes, who is it?
5: Don.
6: Don.
5: Don.

0: நேரம் 8:32 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. நான் உங்க அர்ஜே குழலி. நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பொழுது என்ன இனிப்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்கன்னு கேட்டோம். நிறைய பேர் இது வரைக்கும் வந்து வெரைட்டி வெரைட்டியா சொல்லிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் என்ன வெரைட்டி சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வண்டலூர் குளப்பாக்கம் வெங்கடேஷன் மேடம்.
0: வெங்கடேஷ் சார் வண்டலூர்ல இருந்து சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச சுவிட்ச் டைமண்ட் சுவிட்ச் மேடம். அல்வா எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: ஓகே, நீங்களும் வித்தியாசம் பண்ண சொல்லிருக்கீங்க. ரொம்ப பிடிக்குமோ?
1: அல்வா டைமண்ட் சுவிட்ச் மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. டைமண்ட் ஸ்வீட் அல்வா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா சொல்றீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? நீ கேள்வி தெரியுமா சார்?
2: தெரியும்.
0: சொல்லுங்க சார்.
2: லட்டு.
0: லட்டு. ஓகே.
2: லட்டு
0: என்ன சார்?
2: குலாப்ஜாம்.
0: குலாப்ஜாம். லட்டும் குலாப்ஜாமும் பிடிக்குமா? ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப வந்து ஒன் வேர்டில் கம்மியாக பெஸ்ட்டாக டக்குன்னு கிளம்பிட்டாரு. ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் என்ன பிடித்தமான ஸ்வீட்டுன்னு கேட்டுட்ருக்கோம். நிறைய பேர் என்னென்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸ்வீட் என்ன தான் கெடுதலாக இருந்தாலும் ஒரு பக்கம் சாப்பிடும்போ சந்தோஷமாக இருக்குது. வாய்க்கு மட்டும் டக்கு டக்குன்னு சாப்பிட்றோம் எடுத்து போட்டு இல்லையா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருச்சி
0: மாவட்டம் துறையூர்லேருந்து யார் பேசுகிறீங்க சார்?
1: மாணிக்கம்மா.
0: மாணிக்கம் சார், சொல்லுங்கள். என்ன ஸ்வீட்
1: சாப்பிடுவீங்கன்னு
0: கேட்டிருந்தேன். நம்ம ஸ்வீட் கேட்டால் வேற ஒரு ஸ்வீட் சொல்லிட்டு போறாரு. ஓகே, இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடும்போது என்னன்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு உணவோட லிங்க் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அடுத்த முறை அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த ஈவெண்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் வந்து ஒரு இனிப்பான, அதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் உடனே வந்து இனிப்பெடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குநூல் ஜெயராம் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா நீங்க?
3: சாப்பிடுவீங்க? ஆமா, நான் அதை போட்டு பாவுல போட்டு பாவுன்னு செஞ்சுட்டு ஜீரோ மாதிரி பண்ணிட்டு அதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப இனிக்கான்னு சொல்லி நாங்க செஞ்சு சாப்பிடுவோம்.
0: செஞ்சு சாப்பிடுவீங்க? சூப்பர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: ஆமாங்க மேடம்.
0: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
0: வணக்கம். பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் மேடம். தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நான் வந்து அதிகமா வந்து காரம் தான் சாப்பிடுறது. நீங்க ஸ்வீட்னாக்க பால்கோவா தான் நாங்க அதிகமா சாப்பிடுறது.
0: பால்கோவா விரும்பி சாப்பிடுவீங்க இல்லையா?
4: ஆமா மேடம்.
0: ஓகே சார், நன்றி.
4: நன்றி மேடம்.

0: இன்னைக்கான கேள்வி இன்னும் கரெக்டாக சொல்லணும், என்ன ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு இல்லை, அதாவது ஒரு மகிழ்ச்சியான தருணம் நடக்கும்பொழுது இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இந்த ஸ்வீட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா அது என்ன ஸ்வீட்ன்றதா இன்னைக்கான கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், கடலூர் மாவட்டம் காட்டு மாவட்டம் மேலக்கஞ்சவங்களை வெள்ளம் பண்ணி சொல்ல பேசுறமா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க கேள்வி தெரியுமா?
1: சதுர்த்தி வாழ்த்துக்கள் அம்மா அனைவருக்கும்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: எனக்கு அதாவது எனக்கு ஸ்வீட்ல வந்துட்டு ஓம்புப்பிடி ஓம்புப்பிடி அல்வா இதெல்லாம் பிடிக்கும். தற்பொழுது இப்ப அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்றது அதிகமா
0: அதான்
1: பிடிச்சி விரும்பி சாப்பிடுவேன்.
0: ஓகே சூப்பர் சார்,
1: நன்றி. வணக்கம்மா.
0: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: தென்காசி மாவட்டம் சுரண்ட பக்கத்துல இருந்து மாரியப்பன் பேசுறோம்.
0: மாரியப்பன் சார் சொல்லுங்க.
1: இப்பதான் முத முத பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். எங்களுக்கும் உங்ககிட்ட பேசுறது சந்தோஷமா இருக்கு.
1: ஆமா, நாங்க வந்து முட்டாய் சாப்பிடுவோம் மேடம்.
0: முட்டாய்? என்ன முட்டாய்?
1: அந்த மரையில ரவுண்ட் ரவுண்டா போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா,
0: இந்த கமர் கட்டு மாதிரியா?
1: இல்ல பெரிய முட்டை, ஒரு கிலோ ரெண்டு கிலோ இடம் போட்டு
0: கொடுப்போம். நீங்க வந்து தென்காசிக்காரங்க, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கருப்பட்டியில சாப்பிடுவீங்களே?
1: கருப்பட்டி முட்டாய், சீனி முட்டாய் எல்லாம் இருக்கும் எங்க லைன்ல. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார்,
1: நாங்க சந்தோஷமா இருந்தா அதான் சாப்பிடுவோம்.
0: இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நாங்களும் சாப்பிடுறோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, வாழ்த்துக்கு.
1: நன்றி மேடம், லைன் கிடைச்சதுக்கு
0: நன்றி.
1: நன்றி மேடம்.
0: இந்த ஸ்வீட் அப்படின்னு பேசும்பொழுது அந்த ஏரியாக்களும் உள்ள வந்துருது இல்லையா? ஒரு ஒரு ஏரியால ஒரு ஒரு ஸ்வீட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். தென்காசி சைட்லாம் போனீங்க அப்படின்னா, திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா, அந்த கருப்பட்டியில பண்ற ஸ்வீட் நிறைய அவங்க கொடுப்பாங்க. பனை வெள்ளத்துல பண்ற ஸ்வீட் கொடுப்பாங்க. டெல்டா பக்கம் வந்தீங்கன்னா, நம்ம நேர் சொன்ன மாதிரி இந்த அசோகாவில் வந்து டெல்டா சைட்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஸ்வீட் ஃபேமஸா இருக்கு. நம்ம நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சாரி. வணக்கம் மேம்.
2: நான் நீங்க சொல்லும் போதே வாயில அப்படியே உமிழ்நீர் ஊறுது, சாப்பிடலாம். ஸ்வீட் மேதா பிடிக்கும், ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். அதோட கலர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அதுவும் இல்லாம உளுந்துல பண்ணதுனால லேடிஸ்க்கு நல்லதுன்னு சொல்லுவாப்ல. சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்க்கறாங்களா, அம்மா இந்த பருத்தி இதுக்கு நல்லது,
0: கண்டிப்பா
2: புரோட்டீன் அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கறாங்க.
0: ஆமா,
2: அதே சமயம் லட்டும் பிடிக்கும். அது கள்ளப்பருப்பு பண்றதுனால கொஞ்சம் வெயிட் குறைவானவங்க எல்லாம்
0: இனிப்புக்கு வந்து நல்ல பலன்களும் சொல்றீங்களா? கேக்க நல்லா இருக்கு, பரவாயில்லையே. ஸ்வீட் சாப்பிடலாம் போல இருக்கு.
2: நல்ல குழந்தைங்க பெற்று தரணும் நீங்க எல்லாம்.
0: உணவே மருந்துன்னு சொல்ல வரீங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். வாழ்த்துக்கள். நேர்களெல்லாம் சூப்பராக டக்கு டக்குன்னு கால் பண்ணி என்னென்ன ஸ்வீட் பிடிக்கும், அவங்களுடைய ஊர் ஸ்பெஷல், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைடில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். திருட்டுப்பாளைய டூதரை படத்திற்காக நீ பார்க்கும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. சத்யபிரகாஷ் குரலில், பா விஜய் வரிகளில், வித்யாசாகருடைய இசையில. ஸ்டே டியூன்ட்.

நேரம் 8:45. நீங்க கேட்டுட்ருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏற்படுறப்ப என்ன ஸ்வீட்ஸ் சாப்பிடுவீங்கன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் பதில் சொல்லியிருக்காங்க, சைடில் பார்த்துடலாம். மயிலை பட்டாபி மைசூர் பாக் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதே போல் வந்து இன்னும் நிறைய பேர், அதாவது கருப்பண்ணன் ரங்கசாமி வந்து பனங்கருப்பட்டியில் நிலக்கடலை சேர்த்து இனிப்பு உருண்டையாக செய்வோம், அந்த ஊர் இனிப்பு உருண்டை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் பால்கோவா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. கருணாநிதி வீரவநல்லூர் கமலா வரதன் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் பாபு முல்லக்காடு இவங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சாக்லேட் பிடிக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இல்லையா, சாக்லேட் வாங்கினோமா வாயில் போட்டோமா சந்தோஷத்தை மகிழ்ந்தோமான்னு சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் அதே போல் வந்து ரமா கோடம்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான தருணத்தில் பண்டிகை காலங்களிலும் விரும்பி உண்பது பாலில் செய்யப்பட்ட இனிப்புகள் பால்கோவா, தூத்பேடா, பாசந்தி, பாதுஷா இதெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் வந்து விலங்காய் உருண்டை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பிரபாகரன் பிரியதர்ஷன் வந்து பச்சரிசி மாவுடன் கரும்பு சர்க்கரை அல்லது பனை வெள்ளப்பாவுடன் தயாரித்த சுவை மிகுந்து அதிரசம் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சியான நிலக்கடலையுடன் கரும்பு சர்க்கரை பாகு அல்லது பனை வெள்ளப்பாகியுடன் தயாரிக்கும் நயமான சுத்தமான கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கடலை மிட்டாய்

0: அதிரசம் அப்படின்றத வந்து ரொம்ப கவிதை நயத்தோட நிறைய லைன் போட்டு படிச்சிருக்காங்க. பொன்னிமன் மீடு வண்ணை கணேசன் பாசந்தி பிடிக்கும் சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதே போல் தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரம் வந்து மைசூர் பாக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வேறு தெரிஞ்சிருக்காங்க. முகமது பிலால் சி மற்றும் கமலா வரதன் இவங்க ரெண்டு பேருமே வந்து மைசூர் பாக் பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அடையாளம் மட்டும் ஆசிரதம் ராஜேஸ்வரி பால் கோவா லட்டு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும். ரங்கராஜன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். தஞ்சை தேனிய பிரகாஷ்குமரன் வந்து சதுர்த்தி வாழ்த்துக்கள், அது மட்டும் இல்லாமல் பால் கோவா பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு. சங்கர் ஃப்ரம் அருப்புக்கோட்டை சங்கரலிங்கம் பூந்தி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வைத்தியநாதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உடனே சாப்பிட்ருவேன் சொல்லிட்டு அம்மா பேட்டையிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சிஜே மாதேஷ் வந்து சந்தோஷமாக இருக்கும்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், என் சோன் பப்படி சாப்பிடுவோம் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ரெடல்ஸ் ஹயாத் பாஷா பிரெட் அல்வா பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டாலே பிரெட் அல்வா சேர்ந்து வந்துருது இல்லையா, பிரெட் அல்வா பிடிக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. காஞ்சனா கே விஜய் கொடமாண்டப்பட்டியிலிருந்து அல்வா பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பன்னீர்செல்வம் மகிழ்ச்சியான நேரத்தில் ஒன்றும் இனிப்பு தித்திப்பு காரா சேவ், அம்மாவிற்கு மிகவும் பிடித்த இனிப்பு அது, அவருக்கு பிறகும் தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பொன்னேரி கலீல் அகமது வந்து குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: எனக்கு பிடிச்சது வந்து மைசூர் பாக் சாப்பிடுவேன்.
2: உங்களுக்கும்
0: வாழ்த்துக்கள்.
3: தம்பிக்கோட்டையிலிருந்து
0: யார் பேசுறீங்க?
3: ஜமால் முகமது.
0: ஜமால் முகமது சார் சொல்லுங்க.
3: இனிப்பு அதிகமா தான் பாஸ் இதுக்கானு ஒரு மனிதனுக்கு நல்ல உணவு சாப்பிடணும் மேடம். ஆனா எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
3: எனக்கு ஆமா ரொம்ப இது இப்போ கூட ஸ்வீட் சாப்பிட்டுருக்கும் போது அது எனக்கு குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்போ பெட்டி கடைங்கெல்லாம் கூட குலோப் ஜாமு 5 ரூபாய்க்கு நல்லா அழகா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்காங்க மேடம்.
0: ஆமா ஆமா.
3: இப்ப நல்லா இப்ப நல்லா ஸ்வீட் கடைக்குலாம் போனாக்கா என்ன 50 கிராம் கேட்டா நினைப்பாங்க நினைச்ச ஒரு காலத்துல. ஆனா இப்ப சாதாரண பெட்டி கடைகள்ல கூட நல்லா டேஸ்டா குடுக்குறாங்க. லட்டு முதல்ல 5 ரூபாய்க்கு இருக்கு.
0: ஆமா, அதனால நீங்க வந்து ஒரு மீல் சாப்பிட்டு குட்டியா வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க இல்லையா?
3: ஆமா ஆமா. அது நான் வந்து இப்ப நான் பட்டுக்கோட நான் பஸ்ல போகும்போது திருவிழா இருந்த அசோகா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேடம்.
0: கண்டிப்பா
3: நீங்க கரெக்டா சொன்னீங்க. தஞ்சை மாவட்டத்துல நான் சென்னைதான் நமக்கு நேட்டிவ் மேடம்.
0: ஓகே ஓகே சார், சூப்பர்.
3: அன்னைக்கு கூட நான் வந்து நானு மற்ற விஷயங்கள்லாம் ஒரு அறிவுபூர்வமா நிகழ்ச்சியில மட்டும் நான் கலந்துக்கோம் மேடம்.
0: ஓகே சார்.
3: நீங்க தம்பி கூட சேர்ந்த யாருமே ரேடியோ இல்ல, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒருத்தர் ரேடியோ ஸ்பான்சர் பண்ண இதை ஒரு நண்பர்கிட்ட சொல்றேன், அவரு ஏற்றுக்கு அதுக்காக அவர்கிட்ட வாங்கி கொடுத்து இதை கேட்க சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு மேடம்.
0: ஓகே சார், சூப்பர்.
3: எல்லாரும் ஒரு நான் ஒரு செல்லுல வச்சு கேட்டுட்டு இருக்கேன், ரேடியோ வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்கிறேன் வாசல்ல கடையில. அவர் வந்து செல்லுல தான் பாட்டு சவுண்ட் ஆகுறதானே வந்து கேட்க என்னங்க உங்க ரேடியோ வந்து கிட்ட வந்து பாத்துட்டு போறாரு மேடம்.
0: நம்மளுடைய விபத் பாரதி வந்து செல்போன்லயும் வரும், நியூஸ் ஆன் ஏர்ன்னு ஒரு ஆப் இருக்கு.

0: நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை மேடம். இல்லை நான் ஏதாவது கூட ஒரு நான் கூட 2001 வேலைச்சேரியில தான் இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷனுக்கே நான் வந்திருக்கேன் மேடம். ஒரு நீங்கள் 2001 மேடம்.
1: ஓகே சார், ஓகே சார், சூப்பர்.
0: சக்கரை பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தாரு, எலிசபெத் ஆண்ட்ரூஸ் அந்த அம்மா பேரு. 2001
1: ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
0: ஆ சரி மேடம்,
1: நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: திருவாரூர்ல இருந்து, திருவாரூர் மாவட்டம் கச்சன்கஞ்சி வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
1: வெங்கடேஷ் ஃப்ரம் திருவாரூர், சொல்லுங்க சார்.
2: எனக்கு பிடிச்சதே ரொம்ப தேங்காய் பாறை தான் மேடம்.
1: தேங்காய் பாறை? நீங்க ஒருத்தர் வித்தியாசமான ஸ்வீட் சொல்லிருக்கீங்க.
2: ஆமா மேடம், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: டேஸ்டா இருக்கும் இல்லையா, தேங்காய் இனிப்பெல்லாம் போட்டு?
2: ஆமா மேடம்.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
2: காலில இருந்து லைனே கிடைக்க மாட்டேது மேடம், இப்பதான் மேடம் கிடைச்சிருக்கு.
1: கிடைச்சிட்டா வாழ்த்துக்கள்.
2: தேங்க்ஸ் மேடம்,
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: மேடம் தஞ்சாவூர் மாவட்டம் கட்டாணம் தினகரன் மேடம்.
1: தினகரன் சார், சொல்லுங்க.
3: மேடம் எனக்கு பிடிச்ச சிட்டு பாதுஷா தான் மேடம்.
1: பாதுஷா, ஓகே. சந்தோஷமா இருக்கும் போது ஒரு பாதுஷா சாப்பிடணும்னு தோணுமா?
3: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணி சொன்னதுக்கு
3: மேடம்.
1: என்ன சார்? தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க, அடிக்கடி கால் பண்ணி நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க.
3: நன்றி
1: சார். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: தாராபுரத்துல இருந்து, தஞ்சை மாவட்டம் தாராபுரம்.
1: தாராபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க? ஓகே சார், சொல்லுங்க.
4: எனக்கு
1: வந்து
4: போலி
1: பிடிக்கும். சொல்ல சொல்ல சாப்பிடணும்னு ஆசை வருது. நன்றி, நன்றி சார், நன்றி,
4: நன்றி.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
5: பாபுராஜ் பத்தி மாமலி பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: எனக்கு தம் ரோட் பிடிக்குங்க.
1: தம் ரோட்
5: போட்டு பேக்கிங். ஆமா,
1: ம்,
5: பேக்கிங், பேக்கிங் ஐட்டம் சூப்பரா இருக்கும்.
1: சூப்பரா இருக்கும். ஆமா, ம்,
5: ஆமா, அது சொன்னேனே பழைய ஞாபகம் வந்து
1: ஞாபகம் வந்துட்டு வரணும், வரணும். ஓகே சார், தேங்க் யூ.
5: கண்டிப்பா, கண்டிப்பா, வாழ்த்துக்கள், நன்றி.
1: வணக்கம்.
6: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: ராமலிங்கம்
1: சார், சொல்லுங்க.
6: எனக்கு வந்து ஜாங்கிரி தாங்க பிடிக்கும்.
1: ஜாங்கிரி பிடிக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும்ல, நல்ல ஆரஞ்சு கலர்ல. ஓகே சார், சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: ஆவடிந்து கணேஷ் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், நீங்க தான் நிகழ்ச்சியில் நிறைவு காலர், சொல்லுங்க.
7: மேடம் எல்லாருமே எல்லா சுட்டும் சொல்லிட்டாங்க,
1: கண்டிப்பா.
7: உங்கள்
1: தேர்வு அதுல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க பேருடைய நீங்க கேட்ட பாட்டு வரும். நிகழ்ச்சியோட நிறைவு படலா வரப்போறது மேயாதமான் திரைப்படத்திற்காக அனவல்லா பேய் அப்படின்ற பாட்டு தான். ஆண்டனிதாசன் குரல், விவேக் வரிகள்ல சந்தோஷ் நாராயணசேன் வந்துகிட்டே இருக்கு. தங்கச்சின்னு அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டு தவிர்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விபத் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

0: நேரம் 9 மணி. நேர்களின் கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நந்தினி தேவி மஞ்சத்திற்கு கீழே இருந்த ஒரு பெட்டியிலிருந்து ஆடைகளுக்கு அடியிலே இருந்த தகதகவென்று மின்னக்கூடிய ஒரு வாளை எடுத்தாள். பழுவேட்டரையர் அதை பார்த்த வண்ணமாக சிறிது நேரம் பிரமித்துப் போய் நின்றார். பின்னர், இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள் எத்தனை காலமாக இருக்கிறது? உன் ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதற்காகவல்லவோ என்று நினைத்தேன் என்றார். நந்தினி வாளை பெட்டியில் திரும்ப வைத்துவிட்டு, ஆம், என் ஆடை ஆபரணங்களை இந்த பெட்டியிலேதான் வைத்திருக்கிறேன். என் ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆபரணம் இந்த வாள். என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு உரியது என்றாள்.
3: ஆனால் இதை நீ உபயோகப்படுத்துவதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில்.
2: அதனாலேதான் இந்த வாளை நான் வெளியில் எடுப்பதில்லை. ஈழ நாட்டிலிருந்து வேங்கி நாடு வரையில் சோழ ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தங்கள் தோள் வலிமையால் தங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாதா? அல்லது பேதையாகிய என்னைத்தான் பாதுகாக்க முடியாதா? என்றாலும் முக்கியமான ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் தாங்கள் எப்போதும் என்னை கட்டிக்காத்து கொண்டிருக்க முடியாது. தங்களை பிரிந்திருக்கும் நேரங்களில் என்னை நான் பாதுகாத்து கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டுமல்லவா?
3: தேவி, அதற்கு அவசியம் என்ன? போனது போகட்டும். இனி நான் உன்னை பிரிந்திருக்கப் போவதே இல்லை.
2: ஐயா, என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால்

0: இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் பாருங்கள்.
1: இது என்ன பிடிவாதம்? எதற்காக இந்த தடவை மட்டும் நான் உன்னை இங்கே விட்டுவிட்டு போக வேண்டும்
0: என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவருடைய புருவங்கள் நெறிந்தன. சுவாமி, அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. என்னை நீங்கள் இப்போது தங்களுடன் அழைத்து போனால் இந்த மூடர்கள் மேலும் நம்மை குறித்து பரிகசித்துச் சிரிப்பார்கள். கிழவருக்கு இளையராணியிடம் அவ்வளவு நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதை நினைத்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்கிறது. மற்றொரு காரணம் இன்னும் முக்கியமானது. சம்புவரையரை தங்களுடைய அத்தியந்த சிநேகிதர் என்று இத்தனை காலமும் தாங்கள் சொல்லி வந்தீர்கள், நம்பியும் வந்தீர்கள். ஆனால் இளவரசர் வந்ததிலிருந்து அவருடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை கவனித்தீர்களா? தாங்கள் கவனிக்காவிட்டாலும் நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன்.
1: நானும் அதை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். அந்த மாறுதலுக்கான காரணம் என்னவாயிருக்கும் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: தாங்கள் கபடமற்ற உள்ளமுடையவர், ஆகையால் ஆச்சரியப்படுகிறீர்கள். எனக்கு அதில் ஆச்சரியமில்லை. மனிதர்களுடைய பேராசை இயல்புதான்.
1: சம்புவரையரின் மாறுதலுக்கு காரணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பெண்களை முகமெடுத்தே பார்ப்பதில்லை என்றும் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் வதந்தியாயிருந்தது.
0: இங்கு அவர் வந்ததிலிருந்து அதற்கு நேர்மாறாக நடந்து வருவதை பார்த்திருப்பீர்கள். பெண்கள் இருக்குமிடத்துக்கு அடிக்கடி வருகிறார், கொஞ்சி கொஞ்சி பேசுகிறார். இதற்கெல்லாம் காரணம் சம்புவரையர் மகள் மணிமேகலை மீது அவருடைய மனம் சென்றிருப்பதுதான். மணிமேகலையை வேட்டையாடுவதற்கு அழைத்து போகலாமா என்று கூட கரிகாலர் கேட்டாரல்லவா? இது சம்புவரையருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடுகளையெல்லாம் அவர் மறந்துவிட்டார். தம் அருமை மகள் தஞ்சாவூர் தங்க சிங்காதனத்தில் வீற்றிருக்கப் போவது பற்றி கனவு காணத் தொடங்கிவிட்டார்.
1: ஆமாம், நீ சொல்வதுதான் காரணமாயிருக்க வேண்டும். சம்புவரையன் இத்தகைய நீச குணம் படைத்தவன் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. 2 மாதங்களுக்கு முன்புதான் இதே மாளிகையில் மதுராந்தகரை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைப்பதாக எல்லோருமே கூடி சபதம் செய்தோம். சீச்சி, இப்படி பேச்சு தவறுகிறவனும் ஒரு மனிதனா என்று பழுவேட்டரையர் சீறினார்.
0: சுவாமி, அதனாலேதான் நான் தங்களுடன் வரவில்லை என்று சொல்கிறேன். தாங்கள் இல்லாத சமயத்தில் இவர்கள் இங்கே என்ன சதி செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வேன். ஏதேனும் இவர்கள் சூழ்ச்சி செய்தால் அது பலிக்காமல் செய்ய வழி தேடுவேன்.
1: நந்தினி, இதிலெல்லாம் நீ எதற்காக பிரவேசிக்க வேண்டும்?
0: கணவர் சிரத்தை கொண்டுள்ள காரியத்தில் மனைவிக்கும் சிரத்தை இருக்க வேண்டாமா? வாழ்க்கை துணவி என்று பிறகு எதற்காக எங்களை சொல்வது?
1: என்னென்றாலும் இந்த மூர்க்கர்களுக்கும் நீசர்களுக்கும் நடுவில் உன்னை துணை என்று விட்டுவிட்டு நான் போகிறதா? அது எனக்கு சிறிதுமே சம்மதமாயில்லையே.
0: எனக்கு இங்கே துணையில்லாமல் போகவில்லை. மணிமேகலை இருக்கிறாள். எனக்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள்.
1: அது உண்மைதான். நானும் கவனித்தேன். உன்னுடைய மோகன சக்தி அவளை உன் அடிமையாக்கியிருக்கிறது. ஆனாலும் அது எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கும்? ஆதித்த கரிகாலன் சிங்காதனத்தில் ஏறி அந்த பெண்ணை சக்கரவர்த்தினியாக்கிக் கொள்ளப் போவதாக ஆசை காட்டினால்?
0: ஐயா, அது விஷயத்தில் தங்களுக்கு சிறிதும் சந்தேகம் வேண்டியதில்லை. மணிமேகலை என் கருத்துக்கு மாறாக தேவலோகத்து இந்திராணி பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கரிகாலன், இந்த கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு வா என்று நான் சொன்னால் உடனே அவ்விதம் செய்துவிட்டு வருவாள். என்னுடைய மோகன சக்தியை பற்றி அடிக்கடி நீங்களே சொல்வீர்கள் அல்லவா? அது மணிமேகலையை முழுவதும் ஆட்கொண்டிருக்கிறது. வேணுமானால் இப்போதே தங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றாள் நந்தினி.
1: பழுவேட்டரையரின் உடம்பு படபடத்தது. அந்த கிழவர் உதடுகள் துடிக்க, தொண்டை அடைக்க, நா தழுதழுக்க கூறினார். தேவி, உன்னுடைய சக்தியை நான் அறிவேன். ஆனால் கரிகாலன் விஷயத்தில் நீ அம்மாதிரி எதுவும் பரீட்சை பார்க்க வேண்டாம். அவன் அறியாச் சிறுவன், ஏதோ தெரியாமல் உளறினான் என்பதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொள்ள இஷ்டப்பட்டால் நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம்.
0: ஐயா, நாம் தடை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே, அதை யார் தடை செய்ய முடியும்? மணிமேகலை என்னிடம் பிரியம் கொண்டவளாயிருப்பது போல் நானும் அவளிடம் பாசம் வைத்திருக்கிறேன். என் கூட பிறந்த தங்கையைப் போல அவளிடம் ஆசை கொண்டிருக்கிறேன். அற்பாயுளில் சாகப் போகிறவனுக்கு அவளை மணம் செய்து கொடுக்க நான் எப்படி இணங்குவேன் என்றாள் நந்தினி.
1: அப்போது அவளுடைய பார்வை எங்கேயோ தூரத்தில் நடக்கும் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. பழுவேட்டரையர் இன்னும் அதிக பரபரப்பை அடைந்து கூறினார். நந்தினி, இது என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தி

0: என் வேளக்கார படைக்கு நான் ஒரு சமயம் தலைவனாயிருந்தேன். சக்கரவர்த்தியையும் அவருடைய சந்ததிகளையும் உயிரை கொடுத்தேனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்திருக்கிறேன்.
1: ஐயா, அந்த சத்தியத்தை தாங்கள் மீற வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே.
0: உன்னால் கரிகாலனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தாலும் அந்த குற்றம் என்னையே சாரும். சிறுபிள்ளையின் பரிகாச பேச்சை பொறுக்காமல் கிழவன் படுபாதகம் செய்துவிட்டான் என்று உலகம் என்னை நிந்திக்கும். 6 தலைமுறையாக எங்கள் குலம் சோழர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து எடுத்திருக்கும் நல்ல பெயர் நாசமாகும்.
1: அப்படியானால் தாங்கள் இந்த ஊரை விட்டு உடனே போக வேண்டியது மிகவும் அவசியம்
0: என்று நந்தினி மர்மம் நிறைந்த குரலில் கூறினாள். எதனால் அவ்விதம் சொல்லுகிறாய் என்று கேட்டார் பழுவேட்டரையர்.
1: தங்களிடம் எப்படி சொல்வதென்று தயங்கிக் கொண்டிருந்தேன், இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது.

0: கொண்டிருந்தேன். இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. துர்கா பரமேஸ்வரி எனக்கு சில அபூர்வ சக்திகளை அளித்திருக்கிறாள். இது தங்களுக்கே தெரியும். சுந்தர சோழர் இளம் வயதில் ஸ்திரீஹத்தி தோஷத்துக்கு உள்ளானார் என்பதை நான் என் மந்திர சக்தியினால் அறிந்தேன். அதை தங்களுக்கும் நிரூபித்து காட்டினேன். அதேபோல ஆதித்த கரிகாலனுடைய இறுதி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இப்போது என் அகக்கண்ணினால் காண்கிறேன். அது தங்கள் கையினாலும் நேரப்போவதில்லை, என் கையினாலும் நேரப்போவதில்லை. ஆனால் யமனுடைய பாசக் கயிறு அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். காட்டிலே வேட்டையாடப் போன இடத்திலே அவனுக்கு இறுதி நேரலாம், அல்லது அரண்மனையில் படுத்திருக்கும் போதும் நேரலாம். புலி, கரடி முதலிய துஷ்ட மிருகங்களால் ஏற்படலாம், அல்லது அவனுடைய சிநேகிதர்கள் விடும் அம்பு தவறி விழுந்தும் அவன் சாகலாம், அல்லது மென்மையான பெண்ணின் கரத்திலே பிடித்த கத்தியினால் குத்தப்பட்டும் அவனுக்கு மரணம் நேரலாம். ஆனால் ஐயா, அவனுடைய மரணம் தாங்கள் கைப்பிடித்து மணந்த என்னுடைய கரத்தினால் நேராது என்று தங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். சாலை ஓரத்திலே அனாதையாக நின்ற என்னை தாங்கள் உலகறிய மணந்து இளையராணி ஆக்கினீர்கள். அத்தகைய தங்களுக்கு என்னால் ஒரு பழியும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன். அதற்காகவே தாங்கள் இந்த சமயம் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று வற்புறுத்தி கூறுகிறேன். தாங்கள் இங்கிருக்கும் சமயம் கரிகாலனுக்கு என்ன விதமான விபத்து நேர்ந்தாலும் உலகத்தார் தங்களை அத்துடன் சம்பந்தப்படுத்துவார்கள். அருள்மொழிவர்மனை கடல் கொண்டதற்கு தங்கள் மீது பழி கூறவில்லையா? அம்மாதிரி இதற்கும் தங்கள் பேரில் குற்றம் சாட்டுவார்கள். தங்களால் விபத்து நேர்ந்துவிட்டதென்று சொல்லாவிட்டாலும் தாங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் தங்களுடைய வஜ்ராயுதம் போன்ற கரங்களாலும் கரிகாலனுக்கு வரப்போகும் விபத்தை தடுக்க முடியாது. ஆகையால் தாங்கள் உடனே போய்விட வேண்டும். என்னை தங்களுடன் அழைத்து கொண்டு போனால் அதை பற்றியும் வீண் சந்தேகம் ஏற்படும். முன்னதாக தெரிந்திருந்தபடியினால் என்னையும் அழைத்து கொண்டு போய்விட்டதாக சொல்லுவார்கள். ஆகையால் தாங்கள் மட்டுமே போக வேண்டும். என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கிருப்பேன். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா என்று நந்தினி கேட்டுவிட்டு தன் கரிய பெரிய விழிகளால் பழுவேட்டரையரின் நெஞ்சை ஊடுருவி பார்ப்பவள் போல பார்த்தாள். பாவம், அந்த வீரக்கிழவர் நந்தினியின் சொல்லம்பினால் பெரிதும் கலங்கி போயிருந்தார். அவளுடைய கண்ணம்புக்கு முன்னால் கதிகலங்கி பணிந்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழுவேட்டரையர் அறிந்த மட்டில் தண்டிக்கத்தக்க வகையில் வந்தியத்தேவன் நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இப்ப பட்டத்து இளவரசரின் கூடவே நடமாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஒன்னும் செய்ய முடியாது. கத்தி குத்துப்பட்டு நந்தினியின் மேற்பார்வையில சிகிச்சை பெற்றவன் கந்தமாறன். ஓலைச்சுருளையும் அதை போட வேண்டிய குழலையும் வாங்குற சாக்குல அவள் கரத்தை பிடிச்சு மோக வெறியில உளறிக்கிட்டு இருந்த போது மழவாடிக்கு போயிருந்த தனாதிகாரி இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டார். பாவம், கிளிக்கு தண்டனை. கோடிக்கரையில கப்பலை சோதிக்க அவர் போயிருந்த போது கைரேகை பார்க்கிற சாக்குல நந்தினியின் கரங்களை பற்றி கண்ணில் ஒத்திக்கிட்டான் பார்த்திவேந்திரன். இந்த காட்சியை பார்க்காட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை கண்டு கடுங்கோபம் வந்துச்சு, அடக்கிக்கிட்டார். நெடுங்கதியின் இந்த கட்டத்தில் இந்த மூணு இளம் காளைகளும் கடம்பூர் மாளிகையிலேயே இருக்காங்க. தனாதிகாரி தஞ்சைக்கு போயே ஆக வேண்டிய நிலைமை. பொழுது விடிஞ்சதும் புறப்படலாம்னு சொல்கிறார். ஆனால் பிடிவாதமாக வர மறுத்துடுறார் நந்தினி. அதுக்கு அவர் தந்துக்கிட்டு வர விளக்கங்களை கேட்டு வியப்படைஞ்சோம். அனாதைங்கிற ஒரு சொல் அவரை பணிய வச்சிட்டுது. அனாதை என்ற சொல்லையே எடுத்துக்கோமே. பொதுவாக நாத என்றால் தலைமை, அதாவது காப்பாளர், ஆதரவாளர், நாதன் ஆகிறார். எதிர்ச்சொல் அநாத, ஆதரவற்ற, கைவிடப்பட்ட, பெற்றோரை இழந்த என்பது பொருள். அனாதிங்கிறது வேற. இதன் பொருள் தொடக்கமும் முடிவும் இல்லாத, ஆதி அந்தம் இல்லாத. அடுத்து தஞ்சை புரி. புரின்னு முடிகிற பேர் உடைய ஊர், பெரிய நகரம், வசதியான வாழ்விடம் என்று கூறத்தக்கது. புரிசை மதில் சுவர். இறைவன் எழுதி அருளின திருமுக பாசுரத்துல மதிமலி புரிசை மாடக்கூடல்னு வருது. சந்திரனை எட்டி பிடிக்கிற உயரம் கொண்ட மதில்களை உடைய ஊர் மதுரை. தஞ்சன் என்கிற அரக்கனை தேவி வதம் செய்த போது அவன் வேண்டிக்கிட்டபடி தஞ்சாபுரின்னு தஞ்சைக்கு பெயர் வந்ததாக ஒரு வரலாறு. தஞ்சைக்கு அழகாபுரின்னு பேர் இருந்ததாம்.

0: குபேரனின் தலைநகரம் அழகை அழகாபுரி. குபேரனுக்கும் பிறவி உண்டு அல்லவா? அத்தகைய பிறவி உண்ணுல தஞ்சம் புகுந்த ஊர் தஞ்சை. அழகேசனான குபேரனின் பெயரை நினைவுபடுத்தும் அழகேங்கிற பகுதி 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாற்றுக்கரையில் இருக்குது. நேர்களே, மணிமேகலையின் உள்ளத்தை கொள்ள கொண்டவன் வந்தியத்தேவன் என்பதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தினி, வேணும்னே அவன் உன்னை விரும்புவாங்கிறது என்ன நிச்சயம்னு கேட்டா அல்லவா? இப்ப பழுவேட்டரையரிடம் அற்பாயுள்ள சாக போறவனுக்கு அவளை மனம் செஞ்சு கொடுக்க எப்படி இணங்குவேன்னு பொதுவா மர்மம் துணிக்க கேட்கிறா. சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். இப்படி ரவிதாசன் சோமன் சாம்பவனிடம் சொன்னதையும் நினைவுபடுத்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: விபத் பாரதி நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜே குழலி. நேரம் 9:16. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு அழகான மெலடிஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் முதல்ல வரப்போகிற மெலடி கூட்டத்தில் ஒரு தந்திரை படத்திற்காக நீ இன்றி நானும் இல்லைன்னு ஒரு சூப்பரான பாட்டு. எம்எம் மானசி குரலில், கபிலின் வரிகளில், நிவாஸ்கே பிரசனாவோட இசையில் கேட்டு நினைந்திருங்கள். விபத் பாரதி தமிழகம் 102.3.

ஷான் ரோல் மற்றும் கல்யாணி இருக்குள்ள யுகபாரதி வரிகளை டீமானுடைய இசையில சரவணனுக்கு பயம் திரைப்படத்திற்காக எம்பட்டு இருக்குதா சென் சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் 9:25 நீங்க கேட்டுட்டு என் இனிய பொனிலாவே. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல் என்ன பாடல், காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக நல்ல எல்லை வந்துகிட்டே இருக்கு. சத்யபிரகாஷ் மற்றும் சின்மை குரல்ல வைரமுத்து வரிகளை யாரமானுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: கார்த்திக் மற்றும் சின்மை குரல்ல மோகன்ராஜன் வரிகள்ல சித்தார்த் வெப்பினுடைய இசையில ஜாக்சன் துறை திரைப்படத்திற்காக ஏதேதோ அப்படின்னு சொல்ற சூப்பர் மெலடி கேட்டிருப்பீங்க. நேரம் 9:36 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த மெலடி என்ன மெலடினா, எனை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திற்காக விசிறிதா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சித் ஸ்ரீராம் மற்றும் சாஷ திருப்பதி குரல்ல தாமரை வரிகள்ல டர்புகா சிவாவுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். விவத்பாரு தமிழகம் 102.3.

பிரதீப் குமார் குரல் யுகபாரதியுடைய வரிகளில் டி இமானுடைய இசையில் ஜெமினி கணேசனும் சுர்லி ராஜனும் திரைப்படத்திற்காக ஒரு க்யூட்டான பாட்டு கேட்டிங்க. இந்த நேரத்தில் நேரம் 9:46 நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற அடுத்த மெலடி உங்களுக்காக போகன் திரைப்படத்திற்காக செந்தூரா வந்துக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மி சிவனேஸ்வர் லிங்கமுடைய குரலில் தாமரை வரிகளில் டி இமானுடைய இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது பாரு தமிழகம் 102.3.

எட்டு தொட்டாக்கள் திரைப்படத்திற்காக நீ இல்லை என்றால் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் வரப்போகிற நிறைவு பாடல் என்ன பாடல் அப்படின்னா, வெற்றிவேல் திரைப்படத்திற்காக உன்ன போல அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு. ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரிகளில் டி மனசையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு மகிழுங்கள், இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

விபத் பாரத நேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இரவு வணக்கம். இது எங்கள் அழைப்பு, உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நேரம் 10 மணி ஆயிட்டு, நிகழ்ச்சியில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கான விருப்ப பாடல்கள், அதாவது நீங்கள் ஆசைப்படுற பாடல்கள் உங்கள் பெயரோடு வரும். எப்படி வரும் அப்படின்னா, 9444000123 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, அதே போல் எந்த பாடல் எந்த திரைப்படத்திற்காக வேணும் அப்படின்றத 4 டீடெயில்ஸும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணிங்கன்னா நீ கேட்குற பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ உங்கள் ஃபேவரட் சாங்ஸை உங்கள் பேரோட கேட்டு மகிழ டக் டக்குன்னு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் வடசென்னை திரைப்படத்திற்காக கார் குழல் கடவைன்னு ஒரு சூப்பர் சாங் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கவங்க மாரா ஃப்ரம் தஞ்சாவூர். அவங்களோட நீங்களும் சேர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.

0: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
0: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

இசையில் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க சென்னையிலேருந்து தேவி வேலன். ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டை கேட்டு மகிழுங்க. இது பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

இணைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடல் கும்பகோணம் தாலுக்கா சுந்தரபெருமாள் கோவில் ராஜேந்திரன் விரும்பி கேட்டிருக்கிற பாடல். பாசமலர் திரைப்படத்திற்காக எங்களுக்கும் காலம் வரும் அப்படின்ற பாடல் தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்ல, கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியுடைய குரல்ல இசையில கேட்க போறீங்க. ஸ்டே டியூன்ட்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக வாராயன் தோழி அப்படின்ற பாடல் தான். ஆலப்பக்கம் நீலாவதி விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடினவங்க சோனு நிகா மற்றும் ஹரிணி. வைரமுத்துவர்கள் ஏ ரஹ்மான் இசையில் கேட்டு நினைந்திருங்கள். இது உத்பாரி தமிழகம் 102.3.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறப்போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. விஜயகுமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிற பாடல் அவதாரம் திரைப்படத்திற்காக தென்றல் வந்து தீண்டும் போது. இந்த நேரத்தில் ரொம்பவே இதமாக இருக்கும் இந்த பாடல் கேட்கறதுக்கு இல்லையா? இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலி வரிகளில் இளையராஜாவோட இசையில், எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். இது பாரதி தமிழகம் 2.3.

சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான

நிகழ்ச்சியில் இடம்பெறப்போற அடுத்த பாடல் என்ஜிகே திரைப்படத்திற்காக அன்பே பேரன்பே அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சிவபிரகாசம், சென்னை நந்தப்பக்கத்துல இருந்து இந்த பாடலை பாடினவங்க சத் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல், உமாதேவியோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. ஸ்டே டியூன்ட்.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அடிகருப்பு நேரத்தை

நேரம் 10:44. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா 9444-00-1-3 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தேன். உங்கள் பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, அதே போல் என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா நம்ம பாட் உங்களுடைய பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடல் மதுரையிலிருந்து அகரன் விரும்பி கேட்டிருக்கிற பாடல், நீ கவிதைகளா மரகத நாணயம் திரைப்படத்திற்காக. இந்த பாடலை பாடினவங்க பிரதீப் குமார், JKB வரிகள் திபுரினன் தாமஸுடைய இசையில். ரொம்ப சூப்பரான பாடல், இந்த நேரத்தில் கேட்கவே ரொம்ப இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்து நிலாவுக்கு பின்புறமாக வந்து வெள்ளி கோல், நம்ம வீனஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெள்ளி கோல் வந்து மறைஞ்சு சின்னதாக நட்சத்திரம் மாதிரி வெளியில் தெரிஞ்சிருக்கு. பார்க்கவே இந்த இயற்கை நிகழ்வு ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. நிலா ஒரு பக்கம் பிறையாகவும் அந்த பிறைக்கு பின்பக்கம் வந்து வெள்ளி நிலவும் தெரிஞ்சதுனால ரொம்பவே பார்க்க அந்த நிகழ்வு அழகாக இருந்திருக்கு.

நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடல் வளையோசை கலகல அப்படின்ற அந்த பாடல் தான். சத்ய திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கோங்க காயத்ரி அக்ஷயா வானகரத்துல இருந்து. இந்த பாடல பாடினவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர், வாலி வரிகளில் இளையராஜாவோட இசையெல்லாம் கேட்க போறீங்க.

இன்னைக்கு மாலை 5 மணிலிருந்து எல்லா நிகழ்ச்சியும் ரொம்பவே சூப்பராக போச்சு. எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும், எல்லா பாடல்களும் பிடித்திருக்கும் நம்புறேன். நம்ம எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக வரப்போகிறது புதுக்கவிதை திரைப்படத்திற்காக வெள்ளை புறா ஒன்று. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க நாகர்கோவிலிருந்து பிரியா, கேஜிஎஸ் தாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல இளையராஜாவோட இசையில் இந்த பாடலை கேட்க போகிறீங்க. இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டடாவை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அஜய் குழலி. இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 திருப்பத்தூர் எஃப்எம், 100.1 வேலூர் எஃப்எம், 100.4 கும்பகோணம் எஃப்எம், 101.6 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். ஒரு மைனா காற்றில் மிதந்து வருகிறது.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். ஆசை ஆசையாய் பாடல் அடுத்ததாக மறுபடியும் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

பாஷா படத்தில் அந்த பாடலை ரசித்தோம். 11:25 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும். எஸ் ஜானகி மனோ பாடிய பாடல் வாலியின் வரிகளில் செம்பருத்தி.

விக்ரம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம்.

ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்வர்ணலதா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, இளையராஜாவின் இசையில் வீரா.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாஷா பாண்டியன் பாடங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் மீண்டும் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

ஆகாஷ்வாணி நேயர்களே, நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 வரை எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இந்த தோம்பை இதத்தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதகஜுனுதா.

ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தை தை தை தை தை தை தை தை தை தை தாம் தத்தும் தீம் தத்தும்.

0: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. பொங்கும் மங்களம்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜி முருகவேல் நாகஸ்வரம், வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜவதன எனத் தொடங்கும் கீர்த்தனை ஸ்ரீ ரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னு பளிமா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதி தாளம்.

தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 4:37 கௌரி மனோகரா எனத் தொடங்கும் பாடல். ராகம் கௌரி மனோகரி, ஆதி தாளம்.

சித்துக்காடு டிஜி முருகவேல் நாகஸ்வரம், வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் நிறைவாக நிறைமதி முகமெனும் எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் ஹம்சானந்தி ராகம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய ஸ்ரீ கந்தசஷ்டி கவச்சம்.

தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 5:24. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்